0: இவ்வளவு பேர் வந்து செய்யாத பொழுது இந்த 5 பேர் வந்து எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி அவர்கள் சிரித்தார்களாம். அதற்கு தான் தாய் கோபப்பட்டவாம். ஏனென்றால் தாய் உடனே சொன்னவாம், இல்லை இல்லை, தாய் கோபப்பட்டுட்டு சொன்னவாம், இல்லை இல்லை, நாங்கள் உடனடியாக நாங்கள் இங்கே இருந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சென்று விட்டார்களாம். அப்போ அந்த குழந்தைகள், அந்த குட்டிக்குருவிகள் தாயிடம் கேட்டார்களாம், நாங்கள் இவ்வளவு நாளும் சொல்லும் பொழுதே நீங்கள் கேட்கவில்லை, இப்பொழுது நீங்கள் என்னென்று திடீரென்று இப்படி ஒரு முடிவு எடுத்தீர்கள் என்று கேட்கும் பொழுது தாய் சொன்னாராம், இந்த யாரையுமே நம்பி இருக்காமல் எவனொருவன் தன்னுடைய வேலைகளை தானே செய்யலாம் என்று நினைக்கின்றானோ அவன் கண்டிப்பாக அந்த வேலையை செய்து முடிப்பான் என்று சொன்னாராம். அதே போல் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த அடுத்த நாளும் அந்த வயல் அறுவடை செய்யப்பட்டதாம். அப்போ இதில் இருந்து என்ன புரிகின்றது? யார் ஒருவர் தங்களுடைய தேவைகளை, தங்களுடைய வேலைகளை தாங்களே வெற்றியோடு செய்து முடிப்பார்கள் என்றால் அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்கும். அதுதான் இந்த கதை உணர்த்துகின்றது. நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட சரியான பதில்கள் கொடுத்திருந்தீர்கள். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி.
1: இருபத்தி 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
4: மர்மமான முறையில் உயிரிழந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் கைபேசியில் உள்ள விவரங்களை ஆராய்வதற்காக அமெரிக்காவின் பிரதான புலனாய்வு அமைப்பான ஃபெடரல் விசாரணை பணியகத்தின் உதவியை நாடியுள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. விரிவாக்கப்பட்ட நிதிவசதி திட்டம் தொடர்பான 5வது மற்றும் 6வது கட்ட மீளாய்வுகள் குறித்து எட்டப்பட்ட உத்தியோத்தர் மட்ட இணக்கப்பாட்டுக்கு ஒப்புதல் வழங்குவது தொடர்பில் ஆராய்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் இயக்குநர் சபை இன்று கூடுகின்றது. கவ்பே இணையதளம் ஊடாக போக்குவரத்து அபராதங்களை சம்பவ இடத்திலேயே செலுத்துவதற்கு வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுக்காத போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இலங்கை காவல்துறை எச்சரித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்திய மோதல்களுடன் தொடர்புடைய நெருக்கடிகள் தணியும் வரை தற்போதைய எரிபொருள் மானிய நடைமுறையை நிறுத்தும் திட்டம் எதுவும் அரசாங்கத்திற்கு இல்லை என்று மின்சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் கல்வி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாத்திட உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியிருக்கின்றார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றதன் பின்னர் 2 நாள் பயணமாக டெல்லி செல்லும் முதலமைச்சர் விஜய் அங்கு பிரதமர் நரேந்திரமோடி உட்பட்ட அரசியல் தலைவர்களை சந்திக்கவுள்ளார். எபோலா நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான அண்மைய நடவடிக்கைகளின் கீழ் கடந்த 3 வாரங்களுக்குள் கொங்கோ, உகண்டா அல்லது தென்சூடான் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்தவர்கள் கனடாவுக்கு வந்ததன் பிறகு 21 நாட்களுக்கு தனிமைப்படுத்திக் கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஹமாஸின் ராணுவத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட ராணுவ தலைவர் முகமது ஒடேவ் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் மேற்கொண்டதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது.

0: மனத்தியாள செய்திகளை தொடர்ந்து தற்பொழுதைய காலநிலையானது 22 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 21 பாகையிலும், நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 24 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. வரும் சனிக்கிழமை வரை சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனத் தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனத் தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம் தமிழ் எஸ்டியில் தொடர்ந்து 9 மணி வரை நீங்கள் கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164 6642 22.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: ஒரு சிறு கவிதை. நாம் இருவரும் சந்திக்கும் பொழுதெல்லாம் அந்த கடிகாரத்தை கொஞ்சம் நிறுத்த சொல். நாம் இருவரும் சந்திக்கும் பொழுதெல்லாம் அந்த கடிகாரத்தை கொஞ்சம் நிறுத்த சொல். ஓடிக்கொண்டிருக்கும் அந்த நொடிகள் கூட உன் அருகில் வரும்போது மெதுவாகட்டும். ஓடிக்கொண்டிருக்கும் அந்த நொடிகள் கூட உன் அருகில் வரும்போது மெதுவாகட்டும். உன் கண்களில் நான் தொலைந்து விடும் நேரத்தில் நேரம் கூட என்னை தேடாமல் நின்று விடட்டும். உன் கண்களில் நான் தொலைந்து விடும் நேரத்தில் நேரம் கூட என்னை தேடாமல் நின்று விடட்டும். உன் சிரிப்பில் சுவாசத்தில் நான் உயிர் கண்ட நேரம் அந்த கணம் என்றுமே முடிவில்லாமல் நீடிக்கட்டும். உன் சிரிப்பின் சுவாசத்தில் நான் உயிர் கண்ட நேரம் அந்த கணம் என்றுமே முடிவில்லாமல் நீடிக்கட்டும். நாம் இருவரும் ஒன்றாக இருக்கும் அந்த சிறு உலகத்தில் நேரம் என்றே இல்லாத மாதிரி அமைதியாகட்டும். நாம் இருவரும் ஒன்றாக இருக்கும் அந்த சிறு உலகத்தில் நேரம் என்றே இல்லாத மாதிரி அமைதியாகட்டும். ஏனென்றால் உன்னுடன் இருக்கும் அந்த ஒரு நொடி கூட என் வாழ்நாளில் மறக்க முடியாத நினைவுகள்.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: சீம தமிழ்ச்சியின் கவிதை கதம்பம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம், சொல்லுங்கள், எப்படி
4: இருக்கிறீங்கள்? நான்
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்கள், உங்களுடைய கவிதையை கேட்போம்.
4: உன் அன்புக்கு ஏங்கும் ஏங்கும் என் இதயம், நான் தேடும் அன்புக்கு உன் இதயத்தில் ஒரு இடம் மட்டுமே. ஆனால் திரும் தரும் அன்பு வழிகள் மட்டுமே, சாரி, உன் இதயத்தில் ஒரு இடம் மட்டுமே, ஆனால் நீ தரும் அன்பு வழிகள் மட்டுமே. தேடி தேடி அலைகிறேன் விழிகள், நீ என்னை தேடாமல் கடந்து செல்லும் போது விழிகள் நனைகிறது கண்ணீரில். என் விழிகளை விழிகள் உன்னை காண தவறினாலும் என் இதயம் உன்னை நினைக்க தவறியதில்லை. என் சுவாச காற்று இருக்கும் வரை உன் நினைவு. நன்றி.
3: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு. உன்னை நினைக்க நான் தவறியதே இல்லை. அழகான வரிகளுடன் கோர்த்து ஒரு கவிதை. வாழ்த்துக்கள்.
4: நன்றி.
3: என்ன பாடல் தெரிவு?
4: காதல் வந்தா சொல்லி அனுப்பி.
3: ஆமா, நல்ல பாடல் கேட்டுமாக்கள். நன்றி. இந்த பாடல் வித்யாசாகரனுடைய இசையமைப்பில், வைரமுத்தினுடைய வரிகளில் தீப்பு, மாணிக்க விநாயகம் குரலில். ஒலிக்கும் நேரம் 8:14.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: கவிதை கதமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம். கண்ணம் பேசுறேன், நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? சூப்பர். சொல்லுங்கள் உங்களுடைய கவிதையை கேட்போம். சொல்லுங்க.
2: படித்தது பிடித்த கவிதை. பிறக்கும் போது அறியாத வலியும் இறக்கும் போது தெரியாத வலியும் நீ என்னை வெறுக்கும் போது தெரிந்து கொண்டேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். என்ன பாடல் தெரியும்?
2: அழகன் படத்தில் இருந்த அந்த தொடுவானம் அந்த அந்த பாட்டு.
1: கண்டிப்பாக கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல் ஹரஸ் ஜெயராஜனுடைய இசையமைப்பில் வைரமுத்துவினுடைய வரிகளில் ஹரிஹரன் மற்றும் சக்தி ஸ்ரீ கோபாலன் குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 8:22.

0: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775
1: கவிதை கதமம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: நல்ல
1: சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறோம்.
1: சொல்லுங்கள், இந்த மகிழ்ச்சியுடன் உங்களுடைய கவிதையை நாங்க கேட்போம். சொல்லுங்க.
2: கண்டிப்பா. கடல் ஆர்ப்பரித்தது போல எனது மனதும் ஆர்ப்பரிக்க தொடங்கியது. உன் அழகை கண்டு கடல் அலை மண்ணை சேர்வது போல எனது மனதும் உன்னை சேரும். சில நேரங்களில் கடல் அமைதி கொள்ளும். அது போலத்தான் உனது மௌனமும். கடல் எவ்வளவு ஆழமோ அதை விட கடந்தும் நம் காதல். அவ்வளோ.
1: கடலோட காதலியை ஒப்பிட்டு விட்டீர்கள்.
2: ஆமா.
1: வாழ்த்துக்கள். உங்களுடைய கவிதைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் அலைகடல்.
1: அலைகடல். ஆமாம், கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி.
1: ரகுமானுடைய இசையமைப்பில் சிவா ஆனந்தனுடைய வரிகளில் அன்றியா அவர்கள் பாடிய பாடல். ஒலிக்கும் நேரம் 8:29.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: கவிதை கதமம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லது, சொல்லுங்கள் உங்களுடைய கவிதையை கேட்போம். சொல்லுங்க.
2: அகத்தினால் அருகிலே அருகிலும் புறத்தினால் புலப்படாமல் போர் தொடுக்கிறாய். அகத்தினால் அருகிலும் புறத்தினால் புலப்படாமல் போர் தொடுக்கிறாய். உனக்கென்ன உள்ளவர் 1000 இருக்க, நீயும் உலகம் என நான் இருக்கின்றே. உனக்கென்ன உள்ளவர் 1000 இருக்க, உலகம் என உருகின்றேன் உனக்காக. என் காத்திருப்பு காதலாகுமா, இல்லை உன் கண்விழிகள் வடியும் நீராகுமா? என் காத்திருப்பு காதலாகுமா, இல்லை உன் கண்குழிகளில் வடியும் நீராகுமா? உன்னையே நினைத்து மனமும் அடைகிறது சோர்வு. உன்னையே நினைத்து மனம் அடைகிறது சோர்வு. இதற்கு நீயே சொல்ல வேண்டும் தீர்வு. நன்றி.
1: வாழ்த்துக்கள். அழகான வரிகள், வாழ்த்துக்கள். என்ன பாடல் தெரிவு?
2: மனம் அடைகிறது சோர்வு, அதுக்கு நீயே தீர்வு
1: சொல்லிக்கிறேன்.
2: எனக்கு இன்றைக்கு பாசக்கார குழிகள் அந்த படத்துல இருந்து அருவியிலே குருவியோட அந்த குருவி கதைக்கு இந்த பாடல் எடுத்து அதாவது கொண்டு நம் முனைந்தேன். அந்த இந்த கவிதையோட எடுத்து வந்தேன்.
1: கண்டிப்பாக கேட்டு மகளுங்கள். நன்றி
2: நன்றி நன்றி. அருமையான ஒரு பாடல்.
1: கண்டிப்பா இந்த பாடல் சித்ரா அவர்களுடைய குரு பணிந்து பாடிய ஒரு பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 8:36.

0: எல்லா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: கவிதை கதமம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: நான் பிரசாத்தமங்கிறேன். எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நன்றி. நான் சொல்ல போற கவிதை வந்து அவள் சொல்லாத வழிகள் என்று சொல்றேன். பெண்ணை பத்தி
1: சொல்லுங்க.
2: அவள் மனதை படியுங்கள், அதுவே நீங்கள் அவளுக்கு செய்யும் புண்ணியம். கவிதைப்பட்டு உலகத்தை தன் மடியில் தாளாட்டி தூங்க வைக்க தெரிந்தவள் பெண். அவள் வரும் உடல் அல்ல, பிரபஞ்சத்தின் ஆதி புள்ளி. தங்கரத மேனி அவள் தளும்பும் பேரன்பின் அருவி. அவளே பெண் தாலி வேலிக்குள் அகப்பட்டு நமக்காக தன் கனவுகளை தொலைத்தாள். வெளியே ஒளியாய் மிளந்தாலும் உள்ளத்தில் புயல் வலிகளை சுமக்கிறாள். வீட்டிலே விளக்கு ஏற்றுகிறாள். சூழ்ந்திருக்கும் இருளை பேசாமல் அகற்றும் ஒளியாக வாழ்கிறாள். பொண்ணும் பொருளும் அவள் கேட்கும் ஆபரணங்கள் அல்ல, பொண்ணும் பொருளும் அவள் கேட்கும் ஆடம்பரங்கள் அல்ல. மனப்பாதங்களை இறக்கி வைக்க அன்பானோர் ஆணின் தோல், அதுவே அவள் ஆன்மாவின் ஏக தஞ்சம். பஞ்சு போன்றது பொண்ணின் மெல்லிய இதயம். ஒரு சிறு கீறல் கூட அவளுக்கு மௌன வெளியாய் உறைந்துவிடும். மென்மையான இதயம் படைத்தவளை வன்மையான சொற்களால் வதைக்காதீர்கள். கண்ணாடி உடைந்தால் சத்தம் கேட்கும், ஆனால் இவள் உடைந்த மனதின் சத்தம் யாருக்கும் கேட்காது. கண்ணாடி உடைந்தால் சத்தம் கேட்கும், ஆனால் இவள் உடைந்த மனதின் சத்தம் யாருக்கும் கேட்காது. பெண்ணை மதிக்கும் வீடுகளில் இறைவனின் அருள் தானாக வந்து அமர்கிறது. மாதம் 30 நாள் ஓய்வறியாத அந்த ஜீவனுக்கு இயற்கை கொடுத்த அந்த 3 நாட்கள் அவள் புன்னகையின் பின்னால் மௌனமாக எரியும் இரத்த வலி. அந்த வலியிலும் பிறருக்காக துடிக்கும் அவள் கரங்கள். அவள் வலியை உணராவிட்டாலும் புரிந்து கொள்ள முயன்றால் போதும். சில நேரங்களில் அவள் சுமைகளை நாமும் தோள் கொடுத்து சுமக்கலாம். கலங்கி நீக்கும் அவள் மனதுக்கு சொல்லால் மன வலியால் அவள் சினத்துடன் பேசினாலும் அதை சிரித்த முகத்துடன் எதிர்கொண்டு உன் அருகில் நான் துணையாக இருக்கிறேன், கவலை வேண்டாம் என்று புன்னகையுடன் அவள் மனதுக்கு ஆறுதல் நிற்பதைத்தான் பேரன்பின் புனிதம் மலர்கிறது. ஒரு பொண்ணை காதலிப்பதும் மணந்து கொள்வதும் மட்டும் பெருமை அல்ல. அவள் சொல்லாமல் மறைக்கும் அந்த மௌன வழிகளை உணர்ந்து அவள் உயிருக்குள் ஆறுதலாக நிற்பதில்தான் உறவின் உண்மை வெளிப்படுகிறது. அங்கேதான் அவன் உண்மையான ஆன்மகனாகிறான். நம் அன்னை, அக்கா, தங்கை, தோழி, மனைவி இவர்கள் போன்றவர்களை சாதாரணமாக கடக்காமல் சிறு அக்கறையுடன் பேரன்பு மறைந்திருக்கிறது. அவளை மகளிர் தினத்தில் மட்டுமல்ல தினமும் மகிழ்ந்து மதிப்போம். அவள் நடமாடும் எம் தெய்வம், அவளோடு வாழ்வதே எமக்கு கிடைத்த பெரும்பெரும் வளங்கள்.
1: ஆகா, வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு. உங்களுடைய வரிகள் நிஜமாகவே வர அழகாக இருக்கின்றது.
2: நன்றி. எல்லாரும் சொல்லுவார்கள் பெண்ணை பற்றி ஆண்டு அந்த பெண்களை வந்து நாங்கள் ஒரு 3 நாள் அவளை புரிந்து அந்த கோபங்களெல்லாம் புரிந்து கொண்டாலே சரி, அதனால தான் நான் வந்து அப்படி எழுதுறது. எனக்கு கிடையாமல் போனாலும் நான் இன்றைக்கு மறைக்கிறதா இந்த நோக்கமாக இருக்கு. நன்றி.
1: நல்லது. என்ன பாடல் தெரியுது?
2: எனக்கு வந்து அன்பு சகோதரத்திலிருந்து தாய் வீட்டுக்கு வா தங்கச்சி என்று.
1: ஆமாம், கேட்டு மகளுங்கள். நன்றி.
2: நன்றி.
1: இந்த பாடல் வந்து மனோ மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 8:45 நிமிடம்.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: கவிதை கதம்பம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: மலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் அதே சுகமான இருக்கின்றேன். பாடல் வந்து ஜீன்ஸ் படத்திலிருந்து பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம்ங்கிற பாடல்.
1: அந்த பாடல், அந்த பாடலுடன் உங்களுடைய கவிதையை கேட்போம் சொல்லுங்க.
2: ஒரு சின்ன நாளை லைன் தான்
1: சொல்லுங்க.
2: பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் தெரியும் என்கிறாயே, அது அதிசயமில்லை. விண்ணுக்குள் பறந்து கிடக்கும் நட்சத்திரங்களை பார்த்தேன் என்று சொல்கிறாயே, அதுவும் அதிசயமில்லை. மண்ணுக்குள் புதைந்திருக்கும் தங்கத்தை எடுத்தேன் என்று சொல்கிறாயே, அதுவும் அதிசயமில்லை. உனக்குள் ஒளிந்திருக்கும் எண்ணெய் தெரியவில்லை என்கிறாயே, அதுதான் அதிசயம். அதை தெரிந்து கொள், நம் வாழ்வே அதிசயமாகும். நன்றி, வணக்கம்.
1: நானே யோசிச்சுட்டு இருந்தேன், எல்லாமே அதிசயம் இல்ல அதிசயம் இல்லையா, கடைசியில் எது அதிசயமாக போகும் என்று பார்த்தால்.
2: ஆமா, கண்ணுக்கு எடுத்து தெரிய மாட்டேங்குது, கோடி மைல் அந்த தெரியுது, என்ன பிரயோஜனம்?
1: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு, உங்களுடைய பாடலும் கேட்டு மக்கள் எங்கள் நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. ரகுமானுடைய சிம்பிள் வைரமுத்தினுடைய வரிகளில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா குரலில்

அளித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலுடன் நான் உங்களிடம் இருந்து விடைபெறும் நேரமாகிவிட்டது. தொடர்ந்து நேர்களான தேவகுமார், காந்தி, பவான், சிவலிங்கம் ஐயா, மொரின் மற்றும் அழினுடைய பாடல்கள் தொடர்ந்து வரும். இதுவரை நேரம் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி, நன்றி, வணக்கம்.

வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும் 416-700-2222 416-700-2222 J.CA.

பறை, எங்கள் ஆதிக்குடி சேர்த்து சொல்லும் பறை, அறை ஓங்கி அறை, நம்மை சூழ்ந்த

வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்

புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே. உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே. உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற Lotus Funeral and Cremation.com.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6 தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24 தேதி கைலாச வாகனம், 26 தேதி மாம்பழத் திருவிழா, 27 தேதி வேட்டை திருவிழா, 28 தேதி சப்பரத் திருவிழா, மே 29 தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30 தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். இலக்கம் 200 Advance Boulevard 416-471-0255.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
4: தமிழை இங்கு கொட்டி தீரா,
0: ஆண்ட்ரியா,
4: ஓ சொல்றியா
0: July 4 Whitby Event Center Hill. ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். Book now to get attractive discounts. 647-505-7773. Soul and Fire Events. kilikoo.ca.

உங்க சவுடால் தனமும் சண்டியர் தனமும் நல்லா தாண்டா இருக்கு பகுமானக்காரங்களா? ஆனா பாட்டு தாண்டா உப்பு இல்லாத ஊரு அங்கனக்க சப்புன்னு போய்கிட்டு இருக்கு. அடிக்க சொல்றாங்க நெய்யண்டி மேலத்தை.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவைட் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஹாஃப் சாரீஸ் பிளவுசஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ் ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ் லெகிங்ஸ் நைட் வேர் மென்ஸ் கலெக்ஷன் குர்த்தி $2 for $10 நைட்டி $3 for $10 சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப் கிருத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139 ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில் மார்க்கமென் லோரன்ஸ் 36 01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ ஏசியன்ஸ் மெகா சேல்.
1: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA credit.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
5: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
4: 905-417-6069.
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் CA 905-417-6069.
6: உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிறர். யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிறர். வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

Light check.

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: ஓ காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இந்த பாரு இங்க புஸ், இந்த பாரு இங்க புஸ். ஸ்டார்ட் மியூசிக்.

0: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
1: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
3: Yappa, naan mallandiri pennendu ninaithaayo.
4: Suravalli kaatte, soila porra paatte, volume yette, aadu varu koote.
5: Chota chota galli me vada vada light.
6: அல்லாடி கில்லாடி வர்ற முன்னாடி

0: வேலை நடக்கும்
1: வாசன்னா என்ன பின்ன.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 905-667-7200.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: இல்ல இது நிச்சயமா பிராங்கா இருக்க வாய்ப்பே இல்ல. அவ இங்கதான் இங்கேயும் இருக்கா, கண்டிப்பா இங்கதான் இருக்கா.
1: இவ்வளோ நேரம் உன்னை பிராங்க் பண்ணது இவன் தான், ஆனால் உண்மையாக உனக்கு மெசேஜ் பண்ணது நான் தான்.
0: ஐ ஆம் கமிங்.

0: இணைக்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24ஆம் தேதி கைலாச வாகனம், 26ஆம் தேதி மாம்பழ திருவிழா, 27ஆம் தேதி வேட்டை திருவிழா, 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும்.
5: இலக்கம் 200 Advance Boulevard, 416-471-0255.
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
7: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
7: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David,
6: 416-271-5992.
7: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough, 416-271-5992.

காடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 34. நிலையாமை குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: தேசிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTS ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus 401க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive, Etobicoke-இல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. Lotus Funeral and Cremation.com. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோலன் ஃபயர் இவெண்ட்ஸ் கிளிக்கூட் CA.

0: வந்திடும் முதல் HD தமிழ் HD வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-0-6-7-2-6-7-2-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-
2: டாலர் வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
3: 416-821-0462 குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
5: மியூசிக் கனெக்ட்ஸ்.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD. செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: பாரதி.
1: போடா
2: வேணா கழட்டிட்டோம் இந்த ஆட்டம்லாம்.
1: இந்த மாதிரி பாட்டுலாம் போட்டானோ நாம ஏதாவது பண்ணிருக்கணும்ல.
2: ஏய் அதான்டா என்ன தெக்லிஸ்டோன் இந்த ஆட்டம் பாட்டம் கிட்டலாம். உனக்கு வேலை கிடைச்சிச்சா உனக்கு? ஆனா இதெல்லாம் நம்ம தப்பு இல்ல. இந்த இடம் இங்க இருக்கிற அழுக்கு, அழுக்க உருவாக்கி இந்த அழுக்குலயே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க. இவங்களை எல்லாம் பார்த்தாலே
0: விரட்டி விரட்டி வெளுக்க

தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: Everything okay? No problem, Dijinam.
6: Bar kalamu closing da, tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkandirkala. Ungal mortgage gadai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
9: வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6 திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24 திகதி கைலாச வாகனம், 26 திகதி மாம்பழ திருவிழா, 27 திகதி வேட்டை திருவிழா, 28 திகதி சப்பர திருவிழா, மே 29 திகதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30 திகதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும்.
10: இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவாட், 416-471-0255.
11: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
2: உங்களுக்கு வலது வீட்டு காத்தா சாப்பிட வர போய் கோசலியில் மலிவா மண்டலா வந்து பாக்குறேன். நீங்கள்
11: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
8: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
12: 905-270-8800. 905-270-8800.
8: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

tours around the universe. www.cmr.fcmr.fcmr.fcmr.fcmr.fcmr.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000
0: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 34 நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: Alo.
1: நம்ம எடுத்தா அடுத்து செய்யலா?

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்
3: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
4: Music Connects.
3: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: Experience radio like never before. Tamil HD Radio.
6: Tamil FM.
5: Now in hybrid digital.

0: மீண்டும் முதல் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
5: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
6: Working for you.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677202.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ.
6: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

அப்புறம் உங்களை சந்திக்கிறேன் இல்லையா, அதனால ஒரு தத்துவத்தோடு இந்த சுகானுபவத்தை ஆரம்பிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன்.

என்ன பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்திருந்தனா தோல்லே தூக்கினு இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டா என் வாழ்க்கையே கெத்து.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் credit இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 carat 1 gram நகைக்கு 100-150 dollars வரையும், 22 carat 1 pound நகை அடகுக்கு 1000-1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: Everything okay, no problem ஆண்டிச்சினம்.
4: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
6: The customer you're trying to reach is not available.
7: பிரதி செல்வம், first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்தி கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும். கால் பிரதி செல்வம் 416-268-0155 416-268-0155.
5: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
4: செல்லம் இல்லடா செல்வம்.
5: சரி சரி.
8: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
9: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 34. நிலையாமை குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்.
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ், 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
9: Music Connects.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: அப்படின்ற

0: கிளம்பிட்டாயா கிளம்பிட்டாயா?
1: உங்க பேர்

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165. பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6 திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24 திகதி கைலாச வாகனம், 26 திகதி மாம்பழத் திருவிழா, 27 திகதி வேட்டை திருவிழா, 28 திகதி சப்பரத் திருவிழா, மே 29 திகதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30 திகதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். இலக்கம் 200 Advance Boulevard 416-471-0255.
1: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462.
2: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மாடா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மாடா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000 GTA கிரெடிட்.
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
6: 416-271-5992.
5: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
7: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.

0: இனிய காலை நேர வணக்கத்துடன் சியமா தமிழேஷ்டியின் அழகிய காலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: மே மாதம் 28 வியாழக்கிழமை நேரம் காலை 9:01.
1: கனடாவின் முதல் எச்டி. இது தமிழ் எச்டி.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
4: நியூயோர்க்கில் வணிகத் தலைவர்களை பிரதமர் மாக்ரான் இன்று சந்திக்க உள்ளார். கனடாவை ஒரு முதலீட்டு இடமாக முன்வைப்பதற்காக பிரதமர் சந்திக்கவிருக்கும் தலைமைச் செயல் அதிகாரிகள், தொழில் முனைவோர், வணிகத் தலைவர்கள் மற்றும் நிதி மேலாளர்கள் ஆகியோர் விவரங்களை பிரதமர் அலுவலகம் குறிப்பிடவில்லை. இதன்போது கனடாவின் புதிய பொருளாதார திட்டம் மற்றும் இதுவரை அடைந்துள்ள முன்னேற்றம் ஆகியவற்றை விவரித்தே நியூயோர்க்கின் பொருளாதார கழகத்தில் பிரதமர் உரையாற்றவும் உள்ளார். கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளுக்காக மெக்சிகோ மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் இந்த வாரம் சந்திக்கும் வேளையில் இந்த பயணம் அமைந்துள்ளது. கனடாவுடன் குறிப்பிடத்தக்க வர்த்தக பிரச்சனைகள் உள்ளன. ஆனால் தனது கெனடிய சகாக்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாக அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் குரீர் சுபாய் என்று தெரிவித்துக் கொண்டார். கெனடிய பசிபிக் கான்சஸ் சிட்டி லிமிடெட் நிறுவனத்தில் பணிபுரியும் சுமார் 300 சிக்னல்ஸ் மற்றும் தகவல் தொடர்பு தொழிலாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கம் ஒரு உடன்பாடு எட்டப்படாவிட்டால் ஞாயிற்றுக்கிழமை காலை வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்று கூறியுள்ளது. வன்கூவர் முதல் மொன்றியல் வரையிலான தொழிலாளர்கள் ஊதியம், வேலை வாழ்க்கை சமநிலை மற்றும் பணியாளர்களை தக்கவைத்தல் போன்ற பிரச்சினைகள் குறித்து பெரிதும் கவலைப்படுவதாக சர்வதேச மின் தொழிலாளர் சகோதரத்துவ அமைப்பைச் சேர்ந்த ஜேசன் சோமர் கூறினார். வேலைநிறுத்தம் ஏற்பட்டாலும் ரயில்வே செயல்பாடுகள் தொடரும் என்று கனடா முழுவதிலும் உள்ள மற்ற தொழிற்சங்கங்களின் ஊதிய உயர்வுகளுக்கு இணையாக நிறுவனம் நியாயமான மற்றும் சமநிலையான சலுகைகளை வழங்கியுள்ளது என்றும் செய்தி தொடர்பாளர் டெர்ரி குன்கா தெரிவித்துக் கொண்டார். இரு தரப்பினரும் நல்லெண்ண பேச்சுவார்த்தைக்கு உறுதியுடன் இருப்பதாக கூறியுள்ள நிலையில் வார இறுதி வரை பேச்சுவார்த்தைகள் தொடரும் என்றும் குன்கா தெரிவித்துக் கொண்டார். ரஷ்ய ராணுவ படைகள் உக்ரைனில் மேலும் 2 கிராமங்களை கைப்பற்றியுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஒன்று வடகிழக்கு கார்கிவ் பகுதியிலும் மற்றொன்று தென்கிழக்கு சபோதிசியா பகுதியிலும் அமைந்துள்ளது. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தங்கள் படைகள் ரஷ்யாவுடனான எல்லையில் உள்ள கார்கிவ் பகுதியின் கிரானி மற்றும் சபோதிசியா பகுதியின் கடும் சர்ச்சைக்குரிய பகுதியான வோஷ்டி சிபி சிக்கா ஆகியவற்றை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் கிரானி இன்னும் உக்ரைனின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது என்று கூறி ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கூற்றுக்களை உக்ரைன் ராணுவம் நிராகரித்துள்ளது. உக்ரைன் பாதுகாப்பு படைகளின் பிரிவுகள் நியமிக்கப்பட்ட பாதுகாப்பு அரண்களை நம்பகத்தன்மையுடன் தக்க வைத்துக் கொண்டு எதிரியின் தாக்குதல் நடவடிக்கைகளை திறம்பட முறியடித்து அவர்களுக்கு ஆட்கள் மற்றும் உபகரணங்களில் குறிப்பிடத்தக்க இழப்புகளை ஏற்படுத்தி வருவதாக அது முகநூலில் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க அமெரிக்கா தீவிரமாக முயன்று வரும் நிலையில் அமைச்சரவை கூட்டத்தின் போது டொனால்டு டிரம்ப் ஓமான் ஒழுங்காக நடந்து கொள்ள தவறினால் அந்நாட்டை வெடிவைத்து தகர்த்து விடுவேன் என்று சாதாரணமாக குறிப்பிட்டு மிரட்டியுள்ளார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேல் போர் தொடங்கியதிலிருந்து ஏறக்குறைய மூடப்பட்டுள்ள இந்த முக்கிய நீர்வழிப்பாதை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு கூட்டாக சுங்கக் கட்டணம் வசூலிப்பது குறித்து ஈரான் மற்றும் ஓமானிடையே பேச்சுவார்த்தைகள் நடந்ததாக வெளியான செய்திகளைத் தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி இந்த மிரட்டலை விடுத்துள்ளார். பங்களாதேஷில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தலைமுடியை ஒத்த பொன்னிற ரோமத்தை கொண்ட அரிதான வெள்ளை எருமை ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலானதை அடுத்து தியாக திருநாளான காப்பாற்றப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் தியாக திருநாள் வழிபாட்டுக்காக இந்த எருமை ஏற்கனவே விற்பனை செய்யப்படவிருந்தது. எனினும் இதன் தனித்துவமான தோற்றம் காரணமாக சமூக ஊடகங்களில் இதன் புகைப்படங்களும் காணொலிகளும் வேகமாக பரவி நாடு முழுவதும் பெரும் கவனத்தை ஈர்த்தன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தலைமுடி அமைப்பை போன்று பொன்னிற ரோமத்தை கொண்டிருப்பதாலேயே இதற்கு டொனால்டு டிரம்ப் என பெயரிடப்பட்டதாக அதன் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். சுமார் 700 கிலோகிராம் எடையை கொண்ட இந்த அரிதான வெள்ளை எருமையை நேரில் பார்ப்பதற்காக அது வைக்கப்பட்டிருந்த பண்ணைக்கு பல பகுதிகளிலிருந்தும் பெருமளவிலான மக்கள் திரண்டு வரத் தொடங்கினர். இந்த நிலையில் பண்ணையில் மக்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் அதிகரித்ததை அடுத்து பாதுகாப்பு மற்றும் கூட்ட நெரிசல் மேலாண்மை காரணங்களுக்காக பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் அதிகாரிகள் எருமையை பலியிடுவதற்கு பதிலாக அதனை தலைநகர் டாக்காவில் உள்ள தேசிய விலங்கியல் பூங்காவுக்கு மாற்றுவதற்கு தற்போது ஏற்பாடு செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
2: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
0: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 15 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 14 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 10 பாகை செல்சியஸிலும், நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 13 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 24 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் சனிக்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 19 பாகையில் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே, உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே, உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சியமட்டாமல் ஏஸ்டியில் 10 மணி வரை நீங்கள் தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 11:30 மணி வரை 10:10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு 5 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 5 திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். 10:30 மணி வரை தான் நீங்கள் வாக்கள் பதிவிடலாம். 10:30 உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் 10:30 to 11:30 மணி வரை இடம்பெறும். தொடர்ந்து 11:30 to 1 மணி வரை என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஒரு தலைப்பு தரப்படுகின்றது. அந்த தலைப்பு பற்றி நீங்கள் பேசலாம் பாருங்கள். அதாவது உங்களுடைய தாத்தா பாட்டியினுடைய காலத்தில் வந்து பெண்கள் வந்து அடுப்பங்கரையில் தான் இருப்பார்கள். பெண்கள் வந்து சமைப்பது மட்டும், பெண்களுக்கு அந்த அடுப்பங்கரையில் தான் பெண்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவர்களுக்கான பேச்சு சுதந்திரமோ கருத்து சுதந்திரமோ, அவர்களுடைய உடைகள் நடை, எப்படி பேச வேண்டும், யாருடன் பேச வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் என்பது எல்லாமே இன்னொரு நபரால் தான் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அதை உடைத்து அவர்களால் தைரியமாக வெளிவர முடியாத ஒரு காலகட்டத்தில் தான் அந்த பெண்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் இப்பொழுது வந்து பெண்கள் வந்து ஸ்பேஸுக்கு போகக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு சுதந்திரமும் தைரியமும் இருக்கின்றது. அது மட்டுமின்றி ஒரு நாட்டிற்காக போராடக்கூடிய அளவத்திற்கு அந்த பெண்ணிற்கு, நாட்டிற்காகவோ தன்னுடைய இனத்திற்காகவோ போராடக்கூடிய அளவத்திற்கு அந்த பெண்ணிற்கு வந்து மகா தைரியமும் சுதந்திரமும் இருக்கின்றது, தற்பொழுது கிடைத்திருக்கின்றது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ கூட பெண்களால் 100% சுதந்திரமாக இருக்க முடிகின்றதா, அல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் அது என்ன சந்தர்ப்பத்திற்காக தடுக்கப்படுகின்றது, அல்லது தடை செய்யப்படுகின்றது, அல்லது அது முடக்கப்படுகின்றது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள், அல்லது பெண்கள் தான் அதை விரும்பியே ஏற்றுக்கொள்கின்றார்களா, அதை தேர்வு செய்கின்றார்களா என்று பாருங்கள். அல்ல சொல்லாமல் அழைக்க முடியும். தொலைபேசி 4164 6642 2 2.

0: கொண்டிருப்பது தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர், வணக்கம்.
2: வணக்கம். இந்த அழகிய காலை பொழுதில் உங்கள் இது என்ன பற்றி நலமா இருக்கிறீங்களோ?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல நலமாக நிகழ்ச்சிக்கு கேட்கறதுக்கு ரெடியா இருக்கணும். நீங்க கொண்டு வந்த தலைப்பு நல்லா இருந்துச்சு, ஆனா இப்ப நிலைமையில பார்த்தாலும் அது பெண்களுக்கு இல்ல ஆண்களுக்கு போலான்னு இருக்கு பொருந்து.
1: இப்பவும்
2: பாருங்க, அடியே என்னை எங்க நீ கூட்டி போறேன், அதுலயும் அவதான் முன்னுக்கு நிக்கிறா. கடல் படத்துல இருந்து அந்த பாட்டை கேட்போம்.
1: அந்த பாடலாம் கேட்டு மக்கள் இங்க தொடர்ந்து சந்திப்போம். நன்றி,
2: சந்திப்போம். நன்றி,
1: நன்றி. ரகுமானுடைய இசையமைப்பில் மதன் காக்கியினுடைய வரிகளில் சீட் ஸ்ரீராம் குரல். அழைக்கும் இந்த நேரம் 9:12 நிமிடம்.

0: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல். டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
1: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய கால வணக்கம் ராஜி. நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா மகிழ்ச்சியா உற்சாகமா
1: இருக்கிறேன். நல்ல கால நிலை வழியில எல்லாம் நடக்க போகலாம்.
2: நடக்க போனா உங்களோட பாட்டு கேட்கல? அது இப்ப
1: கேட்க முடியாது. ஆமா சொல்லுங்க, என்ன பாடல் தெரியும்?
2: எனக்கு இன்னைக்கு ராமன் அப்துல்லா படத்துல இருந்து முத்தமிழே முத்தமிழே முத்தச்சந்தம் என்று கேட்பது என்ன?
1: ஆமாம், எஸ்பிபி பாடிய பாடல்.
2: எஸ்பிபியும் சித்ராவுமா?
1: எஸ்பிபி மட்டும்தான் பாடிய பாடல் இருக்கின்றது, பார்க்கலாம். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24ஆம் தேதி கைலாச வாகனம், 26ஆம் தேதி மாம்பழத் திருவிழா, 27ஆம் தேதி வேட்டை திருவிழா, 28ஆம் தேதி சப்பரத் திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். இலக்கம் 200 அட்வான்ஸ் குரோவார்ட், 416-471-0255.
1: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: காலை வணக்கம். நான் சுதா. எப்படிங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்க நல்லா இருக்கிறோம். இந்த இந்தியன் சொன்ன மாதிரி இனிமேல் நமக்கு தான் இது அமைக்கல. அந்த பெண்களுக்கு
1: பெண்களுக்கு வேண்டாம், ஆண்களுக்கு தான் சுதந்திரம் வேணுமா?
2: ஓ, உங்களுக்கு தான் சுதந்திரம். அதெல்லாம் உண்மை,
1: உண்மைதான்.
2: எனக்கு பாட்டு வந்து மீரா படத்துல இருந்து ஓ பட்டர்ஃப்ளை, அந்த பாட்டு
1: கண்டிப்பாக கேட்டு மகிழுங்கள். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி,
1: நன்றி. இந்த பாடல் வந்து எஸ்பிபி மற்றும் ஆஷா போஷலுடைய குரலில் உழைக்கும். இந்த நேரம் 9:24 நிமிடம்.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ரஜினா, லலித் கலைக்கரன், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க லலித்?
2: நாங்களும் நல்ல சுகமாக இருக்கோம்.
1: சொல்லுங்க, எனக்கு என்ன பாடல் தெரியும்?
2: எனக்கு ராஜகுமாரன் திரைப்படத்துல இருந்து
1: மாமாவுக்கு
3: கட்டிக்க போறவ எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வைக்கப்படுறிய? சொல்ல மாமா.
4: என்னன்னு சொல்ல?
3: ஓ, யோசிக்கிறிய?
4: எப்படி சொல்ல?

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் ரஜி, தாரணி கதைக்கிறேன். எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சுகமாக இருக்கிறேன் தாரணி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நாங்களும் நல்ல சுகமா இருக்கோம். இந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு
4: நல்லது. என்ன பாடல் தெரியும்?
5: இன்னும் எல்லாரும் பெண்கள்ல நல்லா நொந்து போயிட்டாங்க போல.
4: ஆமா,
5: பாட்டு நல்ல தலைப்பு. பாட்டு வந்து எனக்கு சிந்து பைரவி படத்துல இருந்து பாடறியேன் படிப்படியேன் அந்த பாட்டு கேட்போம்.
4: கண்டிப்பா கேட்டு மகளுங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
5: நன்றி நன்றி, வணக்கம்.
4: இந்த பாடல் வந்து சித்ரா பாடிய பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 9:38.

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 16700222 தமிழா தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் இனிய காலை வணக்கம். விஜய் கண்ணன் கேட்கிறேன், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் கண்ணன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ஓ, நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். இந்த ஒரு நல்ல ஒரு நாள்ல வந்து எங்களை மகிழ்விக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து அந்த 1000 ஒருவன் படத்துல அதுவும் அந்த பறவை வாழ வேண்டும் இந்த பாட்டு கேட்போம். அதுக்கு காரணம் வந்து இன்றைக்கு என்னுடைய மனைவியின் தங்கச்சி சுலோஜனா, அவரும் அவட கணவர் மனோரஞ்சனும் இன்றைக்கு திருமண நாள கொண்டாடினும். அவர் வந்து நல்ல பாட்டியல் இருந்து பாட்டெல்லாம் பாடுவார், அவர் கூட MGR பாட்டு தான் பாடுறவர். அப்ப இந்த பாட்டு டெடிகேட் பண்ணுவோம் தான் கேட்கிறாரு.
1: கண்டிப்பா TMS பாடிய பாடல்.
2: ஓ, TMS பாடின பாடல்.
1: என்ன பேர்?
2: மனோரஞ்சன், சுலோஜனா.
1: நல்லது, கேட்டு மகளுங்க, தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி நன்றி நன்றி வணக்கம்
1: நன்றி. ஆமாம், மனோரஞ்சன் தம்பதிகளுக்கு சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக நாங்களும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒழிக்கும் இந்த பாடல். TMS குரலில் ஒழிக்கும் இந்த நேரம் 9:44 நிமிடம்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
2: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் ரஜி, எப்படி இருக்கீங்க? சுவந்தி நினைக்கிறேன்.
2: நல்ல சுகமாக இருக்கிறேன் சுவந்தி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கிறேன், நன்றி.
2: சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியும்?
3: இணைத்ததை முடிப்பேன் திரைப்படத்தில் இருந்து, ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து.
2: ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து, ஆமாம்.
3: நன்றி.
2: இந்த பாடல் டிஎம்எஸ் மற்றும் சுசீலா இணைந்து பாடிய பாடல். ஒலிக்கும் நேரம் 9:50.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆல் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ டாட் சிஏ.
1: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் செல்வகுமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நல்ல சுகம். சாமி நல்ல தலை என்ன வருதுருக்கீங்க? தலையாட்ட போதும் உங்களோட.
1: ஆமா, வாருங்கள் பேசுவோம்.
2: ஆமா,
1: சொல்லுங்கள் என்ன பாடல் தெரியுது?
2: எனக்கு வாழ்ற வட்டி வேலை குளத்துல இருந்து சின்ன ராசாவே அந்த பாட்டு.
1: சின்ன ராசாவே சிற்றம்பு கடிக்குது.
2: நன்றி.
1: ஆமா, உங்களுடைய பாடல் வரும். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம், அருண்குமார் அழைக்கிறேன். எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் அருண், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நானும் நல்ல சுகமாக இருக்கேன். நன்றி. எனக்கு ஜோடி படத்துல இருந்து காதல் கடிதம்
4: எனக்கு சொல்லுவான் விருப்பம் இல்லாட்டி கட்டின மனுஷில கூட சொல்லக்கூடாது ஒரு வசனம் பெறும். ஒரு சபையில வந்து அந்த சாப்பிடுற இடத்துல எல்லாம் குடியாரன் கூட வருத்தப்படுறது இந்த கௌரவம் இருக்கு. அதான் நல்ல அந்த ஒவ்வொரு இதையும் அர்த்தமா சொல்லி போட்டுதான் அவர் நல்ல பாட்டு. இந்த கலைமகள் மீட்க வந்த வாணிக்கு நாங்க நன்றி.
1: நல்லது, உங்களுடைய பாடல் வரும். நன்றி, சந்திப்போம்.
4: நன்றி அம்மா.
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்
1: ராஜி. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
5: சூப்பரா
1: இருக்கிறீங்க. என்ன பாடல்?
5: அதிகாலை சுபவேளை முன்னூலை வந்தது.
1: ஜானகி பாடிய பாடல். உங்களுடைய பாடல் வரும். நன்றி.
5: நன்றி.
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
6: மாலை. வணக்கம் ராஜி, நான் ஷெரின் கடைக்கு. எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் ஷெரின், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: நான்
1: மறந்து விட்டேன் போல இருக்கு, மன்னிக்கவும். சொல்லுங்க.
6: எனக்கு அமரன் படத்துல இருந்து நிலவு சாரணி அந்த பாடல்.
1: நிலவு சாரணி. ஆமாம், நல்ல திரைப்படமும் நல்ல பாடலும்.
6: ஆமா ஆமா.
1: ஆமா, உங்களுடைய பாடலும் பெறும். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
6: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம். வணக்கம்மா சிவலிங்க, எப்படி? நலமா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: நான் நலமாக உற்சாகமா மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கேன்.
1: சாப்பிட்டீங்களா?
7: எல்லாம் முடிச்சிட்டு உங்க நிகழ்ச்சியை கத்துக்கிட்டு இருக்கேன்.
1: சூப்பர். சொல்லுங்க, என்ன பாடல் தெரியுது
7: இன்னைக்கு? வருத்தப்படாத வாலிப சங்கத்துல
1: பாடலும் பெறும். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
7: நன்றி வாய்ப்புக்கு. நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.
1: நன்றி. அழைப்பில் இருக்க அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம், நான் நம்பி அழைக்கிறேன்.
1: எப்படி இருக்கிறீங்க?
8: நல்ல சுகமா இருக்கேன்.
1: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன். நன்றி. என்ன பாடல் தெரியுது?
8: முதல் முதலாக உன்னை பார்க்கிறேன்.
1: என்ன திரைப்படம்?
8: வருஷம் எல்லாம் வசந்தம்.
1: வருஷம் எல்லாம் வசந்தம். ஆமா, உங்களுடைய பாடல் வரும். நன்றி.
8: நன்றி.
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: இனிய காலை வணக்கம். நான் பிரசாத் வங்காயிருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
9: நான் நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறேன். நன்றி. எனக்கு எங்கே என் புன்னகை எவர் கொண்டு போன அந்த பாடல்.
1: எங்கே என் புன்னகை?
9: ஆமா, தாளம் திரைப்படம்.
1: என்ன திரைப்படம்?
9: தாளம்.
1: காதலா?
9: தாளம், தாளம்.
1: ஆமா, உங்களுடைய பாடல் பெறும். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
9: நன்றி. நன்றி.
1: ஆமாம், இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி.
10: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
11: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
12: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா. Working for you. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
13: Working for you.
14: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: தமிழ தமிழ நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து CMRன் மனத்தியால செய்திகள்.
15: மனத்தியால செய்திகள் CMR Tamil HD Hourly News.
16: சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்டறியப்பட்ட போக்குவரத்து விதிமீறல்களுக்கான அபராதம் விதிப்பது போன்று போலியான குறுஞ்செய்திகள் மற்றும் வாட்ஸ்அப் செய்திகளை அனுப்பி முன்னெடுக்கப்படும் மோசடி குறித்து காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாகாண சபை தேர்தல்களை இவருட இறுதிக்குள் நடத்துவதற்கு அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிரணி தலைவர்கள் ஒன்றிணைந்து வலியுறுத்தியுள்ளனர். பரந்துரையில் புதிய விமான நிலையம் அமைக்கும் பணிகளை நிறுத்திய தமிழக அரசு ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்ட 1700 ஏக்கரில் சிட்காட் தொழிற்பூங்கா அமைக்க உயர்மட்ட அதிகாரிகள் நிலையில் ஆலோசனை நடந்து வருவதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கர்நாடக முதலமைச்சர் பதவியிலிருந்து சித்தராமையா இன்று விலக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திடக்கழிவுகள் மேலாண்மை விதிகளின்படி பெருமளவு கழிவு உற்பத்தியாளர்கள் இணையதளத்தில் பதிவு செய்வது கட்டாயம் என்று சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. சீன மின்சார வாகன நிறுவனமான பைட் இந்த ஆண்டின் இறுதியில் கனடா சந்தையில் நுழைய திட்டமிட்டுள்ளதாகவும், வான்கூவர், கால்கரி, டொரண்டோ மற்றும் மொன்ட்ரியல் உள்ளிட்ட இடங்களில் 20க்கும் மேற்பட்ட விற்பனை நிலையங்களை திறக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. 7 ஆண்டுகளுக்கு மேலாக 6 வயது சிறுமி உட்பட 145 குழந்தைகளை இணையம் வாயிலாக பாலியல் ரீதியாக தாக்கிய குற்றத்துக்காக டொரண்டோவைச் சேர்ந்த ஒரு நபருக்கு அமெரிக்க சிறையில் 33 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய ஆப்பிரிக்காவில் பரவி வரும் மிகவும் ஆபத்தான இபோலா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட எவரையும் அமெரிக்காவுக்குள் நுழைய அனுமதிக்கப் போவதில்லை என்று வெளியுறவுச் செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ரஷ்ய ராணுவ படைகள் உக்ரைனில் மேலும் 2 கிராமங்களை கைப்பற்றியுள்ளன. ஒன்று வடகிழக்கு கார்கிவ் பகுதியிலும் மற்றொன்று தென்கிழக்கு சபோரிசியா பகுதியிலும் அமைந்துள்ளது. ஹோர்முஸ் நீர்வழிப்பாதை வழியாக பயணிப்பதற்கு கட்டணம் வசூலிக்கும் தைரானின் புதிய அமைப்பான ஈரானின் பாரசீக வளைகுடா நீர்வழிப்பாதை அணையத்தின் மீது அமெரிக்க நீதித்துறை புதன்கிழமையன்று கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. மேற்கு ஆசிய போர் உலகின் மிகப்பெரிய எரிசக்தி நெருக்கடியை சமாளிப்பதற்காக நாடுகள் புதிய விநியோக பாதைகளை திறக்கவும் உள்நாட்டு வளங்களை நாடவும் தூண்டி வருவதாக சர்வதேச எரிசக்தி முகமை வியாழக்கிழமையன்று தெரிவித்துள்ளது.
15: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
1: மனத்தியால செய்திகளை தொடர்ந்து, டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 15 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 14 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுது வெப்பநிலையாக 10 பாகை செல்சியஸிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 24 பாகையிலும், நாளைய மறுதினம் சனிக்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 19 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது.
17: கனடாவின் முதல் HD இது தமிழ் HD.
18: தமிழன் என்று சொல்லடா
13: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
18: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் HD-யில் தொடர்ந்து 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு 5 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 5 திரைப்படங்களை நீங்கள் 10:30-க்குள் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் 10:30-11:30 வரை இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664-4462-22. அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு 5 திரைப்படங்களும் தரப்படும். ஒலிக்க இருக்கும் பாடல் நேயர் செல்வகுமார் அவர்கள் விரும்பி கேட்ட வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து, மனோ மற்றும் சித்ராவினுடைய குரலில். ஒலிக்கும் இந்த நேரம் 10:06.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
3: சீமாட்டமலேஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 திரைப்படங்கள். முதலாவது நிறம் மாறாத பூக்கள், இரண்டாவது சக்கரக்கட்டி, மூன்றாவது பில்லா 2, நான்காவது வடகறி மற்றும் 5வது கோவில். இந்த 5 திரைப்படங்களையும் நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். மீண்டும் ஒருமுறை சொல்கின்றேன். முதலாவது நிறம் மாறாத பூக்கள், இரண்டாவது சக்கரக்கட்டி, மூன்றாவது பில்லா 2, நான்காவது வடகறி மற்றும் 5வது கோவில். இந்த 5 திரைப்படங்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி 10:30 நீங்கள் வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-464-6222.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிடாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044
5: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
6: உங்களுக்கு. ஹாலிடே சீசன் வருது, வீட்டு காத்த சாப்பிட வர போய் கோசரியும் மெளிகா மண்டலா வந்து பாக்குறேன். நீங்கள்
5: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
4: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
7: 905-270-8800
3: இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
8: வணக்கம் ராஜி, கோதாஸ் கேக்குறேன். நலமா இருக்கீங்களா?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன். சொல்லுங்கள், என்ன தெரிவு?
8: எனக்கு முதலாவது படம் வந்து நிறம் மாறாத பூக்கள். பாட்டுல பெரிய தெரியல இல்ல, வடகறியிலே அந்த நாளில பாட்டு கேட்டவே வடகறிய போடுவோம்.
3: வடகறி 1-4.
8: நன்றி.
3: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: வணக்கம் குயின்சன்.
3: வணக்கம் குயின்சன், சொல்லுங்க.
9: ஆமா, கடைசியா சொன்ன படம் என்ன?
3: கோவில்.
9: கோவில்
3: கண்டிப்பாக. முதலாவது நிறம் மாறாத பூக்கள், இரண்டாவது சக்கரக்கட்டி, மூன்றாவது பில்லா 2, நான்காவது வடகறி மற்றும் 5வது கோவில்.
9: முதலாவது பில்லா 2, இரண்டாவது கோவில், இரண்டாவது மூன்றாவது சக்கரக்கட்டி.
3: சக்கரக்கட்டி. நன்றி.
9: நன்றி.
3: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
10: வணக்கம். இதே எனக்கு நிறம் மாறாத பூக்களும் சக்கரக்கட்டியும்.
3: நிறம் மாறாத பூக்கள்
10: ஒன்று,
3: சக்கரக்கட்டி 1-2. நன்றி.
10: நன்றி. வணக்கம்.
3: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
11: வணக்கம். நான் இன்சன். எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கிறேன் இசை. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
11: நானும் நிலமா இருக்கிறேன். எனக்கு வந்து 1-4.
3: 1-4. நன்றி.
11: நன்றி.
3: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
12: வணக்கம்.
3: அருண் சொல்லுங்க.
12: வடகறியும்
3: அஜித் ஃபேனா?
12: இல்ல.
3: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
13: வணக்கம், நான் சத்யா பேசுறேன்.
3: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
13: நல்ல மயக்கம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன். நன்றி. சொல்லுங்க.
13: எனக்கு நிறம் மாறாத பூக்களும், ரெண்டாவது சக்கரக்கட்டி.
3: சக்கரக்கட்டி. நன்றி.
13: நன்றி. நன்றி.
3: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
14: வணக்கம் ரமேஷ்.
3: வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கிறீங்க?
14: நல்லா இருக்கேன், நீங்க?
3: நானும் நல்லா இருக்கிறேன். நன்றி. சொல்லுங்க. 4-5-4 வடகரி மற்றும் கோவில். நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: உங்களோட
3: பாடல் வேற சொல்லுங்க.
7: நிறம் மாறாத பூக்கள் காமெடியும்
3: நிறம் மாறாத பூக்களும் மெட்டது.
7: இது நிறம் மாறாத பூக்கள் நல்ல பாட்டு.
15: முதலாவது
3: நிறம் மாறாத பூக்கள், இரண்டாவது சக்கர கட்டி, மூன்றாவது பில்லா டூ, நான்காவது வடகரி மற்றும் ஐந்தாவது கோவில்.
16: நல்ல
3: சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
16: ரொம்ப நல்லமா இருக்கேன். நன்றி. உங்களுக்கு நல்ல படங்கள் எடுத்திருக்கேன். எனக்கு நிறம் மாறாத பூக்களும் வடகறி.
3: நிறம் மாறாத பூக்கள் மற்றும் வடகறி. நன்றி.
16: நன்றி.
3: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
17: வணக்கம். தேவதாஸ்
3: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
17: நானும்
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நன்றி.
17: நல்ல வெதர் இன்றைக்கு?
3: ஆமா,
17: நல்லா இருக்குது. எனக்கு விருப்பம் நிறம் மாறாத பூக்கள்.
3: நிறம் மாறாத பூக்கள்,
17: வடகறி.
3: வடகறி,
17: பில்லா டூ.
3: பில்லா டூ, நல்லது. நன்றி.
17: நன்றி.
3: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
18: வணக்கம். ராத்து நான்.
3: வணக்கம், சொல்லுங்க.
18: எனக்கு முதலாவதும் அஞ்சாவதும்.
3: ஒன்றும் ஐந்து. நன்றி.
18: நன்றி.
3: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
19: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், சொல்லுங்க. முதலாவது நிறம் மாறாத பூக்கள், இரண்டாவது சக்கர கட்டி, மூன்றாவது பில்லா டூ, நான்காவது வடகறி மற்றும் ஐந்தாவது கோவில். இந்த ஐந்து திரைப்படங்களை நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222. அழைப்பில் இருக்கும் நேயர்களையும் சந்திக்கலாம். வணக்கம்.
20: வணக்கம் ராஜி. நான்
3: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
20: சுகமா இருக்கிறேன் ராஜி.
3: எப்படி இருக்கு வென்குவர் காலநிலை?
20: வென்குவர் நல்ல வேதரா இருக்கு. இன்னைக்கு நல்ல சன்ஷைன் வேற வெளிக்கிறது.
3: நல்லது.
20: எனக்கு வந்து 1-2-4.
3: 1-2-4. நன்றி.
20: நன்றி ராஜி.
3: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
21: வணக்கம் ராஜி. நிர்மலா அழைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
21: ஆமாம், நலமா இருக்கிறேன்.
3: சமையல் எல்லாம் தொடங்கிட்டீங்களா?
21: ஆமாம்.
3: நல்லது, சொல்லுங்க.
21: எனக்கு வந்து
3: 1-4-5. நன்றி.
21: நன்றி. நன்றி. வணக்கம்.
3: அடுத்து உழைக்கவிருக்கும் பாடல் நேயர் அருண்குமார் அவர்கள் விரும்பி கேட்ட ஜோடி திரைப்படத்தில் இருந்து ஜானகி மற்றும் உன்னிமேனன் குரலில் உழைக்கும். இந்த நேரம் 10:20.

0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
1: தமிழை இங்கு கொட்டி
0: ஆண்ட்ரியா
1: சொல்றேன்
0: July 4 Whitby Event Centerல் ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். Book now to get attractive discounts. 647-505-7773 Soul and Fire Events. kilikoot.ca
2: நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 திரைப்படங்கள். முதலாவது நிறம் மாறாத பூக்கள், இரண்டாவது சக்கரக்கட்டி, மூன்றாவது பில்லாட்டு மற்றும் நான்காவது வடகரி, ஐந்தாவது கோவில். இந்த 5 திரைப்படங்களை நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். இன்னும் சில நிமிடங்கள் இருக்கின்றது. அழைக்கலாம். அழைக்கவுடைய தொலைபேசி எண் 416-6464-2222. அழைப்பில் இருக்கும் நேரே சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்,
2: சொல்லுங்கள்.
3: 1, 2, 4
2: மற்றும் 4
3: வடகரி.
2: நன்றி,
3: நன்றி.
2: ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6464-2222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் காசிநாதன் அவர்கள் விரும்பி கேட்ட வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவனுடைய இசையமைப்பில் கண்ணதாசனுடைய வரிகளில் சுசீலாவினுடைய குரலில் ஒழிக்கும். இந்த நேரம் 10:27.

0: அருகாமையில் இருக்கும் நேரை சந்தித்துக் கொண்டு பாடல் கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் ரஜி. தாரணி.
0: வணக்கம் தாரணி, சொல்லுங்கள். நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 6664 6222.

0: அழைப்பில் இருக்கும் நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் செவந்தி கலைக்கிறேன்.
0: வணக்கம் செவந்தி, சொல்லுங்கள்.
1: நிறம் மாறாத பூக்கள் கோவில்.
0: நிறம் மாறாத பூக்கள் மற்றும் கோவில். ஆமாம், கோவிலில் நல்ல பாடல்கள் இருக்கின்றன. நன்றி
1: நன்றி
0: நன்றி. ஆமாம், பத்துக்கு பத்து நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: அழைப்பில் இருக்கும் நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம், நான் புருஷோத்தமன் கேட்கிறேன்.
0: வணக்கம் புருஷோத்தமன், சொல்லுங்க.
3: வணக்கம். 1, 5, 4, 2, 3.
0: நன்றி
3: நன்றி நன்றி
0: நன்றி. ஆமாம், இணைந்து சிறப்பித்த வாக்கள் பதிவிட்ட அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
4: மிஸ்ஸஸ் ஆகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
5: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு

0: 0661 416 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 1 416 ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 10 நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் 2வது இடத்தை பிடித்த திரைப்படமான கடைசியில் கோவில் திரைப்படமே 2வது இடத்தை பிடித்து விட்டது. அந்த திரைப்படத்திலிருந்து ஸ்ரீராம் அவர்களுடைய குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 10:35.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் இருந்துச்சு. நம்ம
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி கஸ்டமர் யூ ட்ரைங் டு ரீச் இஸ் நாட் அவேலபிள்.
2: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
1: நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான கோவில் திரைப்படத்தில் இருந்து கார்த்திகினுடைய குரலில் ஒலிக்கும் நேரம் 10:38.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: சீம தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான கோவில் திரைப்படத்திலிருந்து அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் கோவை கமலா மற்றும் வடிவேலு சிம்பு இணைந்து பாடிய ஒரு பாடல் ஒழிக்கும். இந்த நேரம் 10:44.
2: ஏ ஊரை விட்டு உறவை விட்டு சாதி விட்டு சாமி விட்டு எல்லை விட்டு கொல்ல விட்டு மானம் விட்டு ஈனம் விட்டு மனச மட்டும் பாக்குமடா காது, நல்ல மனச மட்டும் பாக்குமடா காது.
3: என்னத்த சொல்ல வர்ற?

0: கல்யாணம் பண்ணு.
1: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24ஆம் திகதி கைலாச வாகனம், 26ஆம் திகதி மாம்பழத் திருவிழா, 27ஆம் திகதி வேட்டை திருவிழா, 28ஆம் திகதி சப்பரத் திருவிழா, மே 29ஆம் திகதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் திகதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்கத் திருவிழாவும் நடைபெறும். இலக்கம் 200 Advance Boulevard 416-471-0255.
2: சிஎம் தமிழ்ச்சியின் பத்துக்கப்பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான கோவில் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் மற்றும் ஸ்ரீலேகா பார்த்தசாரதி குரலில் ஒழிக்கும் இந்த நேரம் 10:50.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில், 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9057672
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
3: CMR தமிழ் HD.
2: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
3: தமிழ்
2: HD தமிழ் HD.
0: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான கோவில் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் மற்றும் மகதியினுடைய குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 10:55.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD hourly news.
4: அஸ்வேசுமாத் நலன்புரி திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான மே மாதத்துக்கான கொடுப்பனவுகளை நாளை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக நலன்புரி நண்பர்கள் சபை தெரிவித்துள்ளது. மகா சங்கத்தினர் சங்க சமூகத்தை ஒடுக்க கட்டுப்பாடுடன் பேணி செல்வதற்கு தேவையான சட்டங்களை விரைவில் தயாரித்து வழங்குவதற்கு அரசு தீர்மானித்துள்ளது என ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்டறியப்பட்ட போக்குவரத்து விதிமீறல்களுக்கான அபராதம் விதிப்பது போன்று போலியான குறுஞ்செய்திகள் மற்றும் வாட்ஸ்அப் செய்திகளை அனுப்பி முன்னெடுக்கப்படும் மோசடி குறித்து காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாகாண சபை தேர்தல்களை இவருடைய இறுதிக்குள் நடத்துவதற்கு அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிரணி தலைவர்கள் ஒன்றிணைந்து வலியுறுத்தியுள்ளனர். களுத்துறை பள்ளிவாசல் வீதி வெட்டுமடை பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பரிந்துரையில் புதிய விமான நிலையம் அமைக்கும் பணிகளை நிறுத்திய தமிழக அரசு ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்ட 1700 ஏக்கரில் சிட்காட் தொழிற்பூங்கா அமைக்க உயர்மட்ட அதிகாரிகள் நிலையில் ஆலோசனை நடந்து வருவதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கர்நாடக முதலமைச்சர் பதவியிலிருந்து சித்தராமையா இன்று விலகியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த வழக்கறிஞர் மோகனாவை உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க உயர் அதிகாரமிக்க அமைப்பான கொல்ஜியம் பரிந்துரைத்துள்ளது. திடக்கழிவுகள் மேலாண்மை விதிகள்படி பெருமளவு கழிவு உற்பத்தியாளர்கள் இணையதளத்தில் பதிவு செய்வது கட்டாயம் என்று சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. சீன மின்சார வாகன நிறுவனமான பைட் இந்த ஆண்டின் இறுதியில் கனடா சந்தையில் நுழைய திட்டமிட்டுள்ளதாகவும் வான்கூவர், கல்கரி, டொரண்டோ மற்றும் மொன்ட்ரியல் உள்ளிட்ட இடங்களில் 20 மேற்பட்ட விற்பனை தளங்களை திறக்கவுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. 7 ஆண்டுகளுக்கு மேலாக 6 வயது சிறுமி உட்பட 145 குழந்தைகளை இணையம் வாயிலாக பாலியல் ரீதியாக தாக்கிய குற்றத்துக்காக டொரண்டோவைச் சேர்ந்த ஒரு நபருக்கு அமெரிக்க சிறையில் 33 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பாலின அடிப்படையிலான வன்முறையை ஒரு பெருந்தொற்று என நியூஃபவுண்ட்லேண்ட் மற்றும் லேபடோர் ஆகிய மாகாணங்கள் அறிவித்துள்ளது. மத்திய ஆப்பிரிக்காவில் பரவி வரும் மிகவும் ஆபத்தான இபோலா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட இவரையும் அமெரிக்காவிற்குள் நுழைய அனுமதிக்கப் போவதில்லை என்றே வெளியுறவுச் செயலாளர் மார்க்கோ ரூபியோ புதன்கிழமையன்று தெரிவித்தார். ரஷ்ய ராணுவ படைகள் உக்ரைனில் மேலும் 2 கிராமங்களை கைப்பற்றியுள்ளன. ஒன்று வடகிழக்கு கார்கிவ் பகுதியிலும் மற்றொன்று தென்கிழக்கு சபோரிஷியா பகுதியிலும் அமைந்துள்ளது. ஹோர்முஸ் நீர்வழி வழியாக பயணிப்பதற்கு கட்டணம் வசூலிக்கும் தெஹ்ரானின் புதிய அமைப்பான ஈரானின் பாரசீக வளைகுடா நீர்வழிப்பாதை ஆணையத்தின் மீது அமெரிக்க நிதித்துறை புதன்கிழமையன்று தடைகளை அறிவித்தது. மேற்கு ஆசிய போர் உலகின் மிகப்பெரிய எரிசக்தி நெருக்கடியை சமாளிப்பதற்காக நாடுகள் புதிய விநியோக பாதைகளை திறக்கவும் உள்நாட்டு வளங்களை நாடவும் தூண்டி வருவதாக சர்வதேச எரிசக்தி முகமை வியாழக்கிழமையன்று தெரிவித்தது.
2: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மழத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுது காலநிலையானது 16 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 15 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுது வெப்பநிலையாக 10 பாகை செல்சியஸிலும் நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 13 பாகையிலும் நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 24 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் சனிக்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 19 பாகையிலும் காணப்படுகின்றது. வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 34. நிலையாமை குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: இணைவோம். துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: தொடர்ந்து சீம தமிழேசியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான கோவில் திரைப்படத்திலிருந்து திப்புவினுடைய குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 11:07.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படம் நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவினுடைய இசையமைப்பில் கண்ணதாசனுடைய வரிகளில் மலேசிய வாசுதேவன், ஜான்சி மற்றும் சைலஜா குரல். ஒலிக்கும் நேரம் 11:13.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: சீம தமிழ் பதக்க பத நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து ஜான்சியினுடைய குரலில் ஒழிக்க வந்த நேரம் 11:19 நிமிடம்.

0: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775
1: உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலாவது இடத்தை பிடித்து வெற்றி பெற்ற திரைப்படம் நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்தில் இருந்து SBB மற்றும் ஜானகியினுடைய குரலில் வழிக்கும் இந்த நேரம் 11:24 நிமிடம்.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com. உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.

0: கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தொடர்ந்து நீங்கள் என்றும் கலக்கல் நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்கவனை தொலைபேசி எண் 4164446222. இன்று வந்து நம்மளுடைய இலங்கையினுடைய மறக்க முடியாத நாளாக தான் இன்றைய நாள் இருக்கின்றது. அதாவது மே மாதம் இன்று 28ஆம் தேதி இன்றைய நாள் வந்து இலங்கையில் வந்து 1915ஆம் ஆண்டு சிங்கள முஸ்லீம் கலவரம் வந்து இடம்பெற்ற நாள் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது இலங்கையின் கண்டியில் சிங்களவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில் கலவரம் ஆரம்பித்து ஜூன் 5ஆம் தேதி முடிவுக்கு வந்தது என்று சொல்லப்படுகின்றது. அதே போல் இன்றைய நாள் வந்து 1958ஆம் ஆண்டும் இலங்கை இனக்கலவரம் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் கல்கிசையில் தமிழருக்கு எதிராக வன்முறையில் ஈடுபட்ட 1000க்கும் அதிகமானோர் இராணுவத்தினரால் கலைக்கப்பட்டனர். அதில் ஒரு இலங்கை தமிழர் ஒருவர் உயிருடன் எரிக்கப்பட்ட நாளும் இன்றைய நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் நேயர் தவம் அவர்கள் விரும்பி கேட்ட மீண்டும் ஒரு காதல் கதை திரைப்படத்திலிருந்து SPB மற்றும் ஜானகியின் குரலில்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: அதாவது உங்களுக்கு தரப்படும் தலைப்பு என்னவென்றால், எமது தாத்தா பாட்டியினுடைய காலத்தில் வந்து எல்லாரும் அந்த பெண்கள் வந்து அடுப்பங்கரையில் தான் காணக்கூடியதாக இருக்கும். அவர்களை வந்து சமையலில் தான் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவர்களுக்கான பேச்சு சுதந்திரமோ கருத்து சுதந்திரமோ அல்லது அவர்களுடைய நடை உடை, அவர்கள் எங்கு செல்ல வேண்டும், யாருடன் பேச வேண்டும், என்ன பேச வேண்டும், எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பது இன்னொரு நபரால் தான் அங்கே தீர்மானிக்கப்படுகின்றது. அந்த பெண் வந்து சுதந்திரமாக தன்னுடைய முடிவுகளை எடுக்க முடியாமல் அங்கே இருக்கின்றது. அந்த காலகட்டத்தில் ஒரு தன்னுடைய உறவு பையன் ஒருத்தன் வீட்டுக்கு வந்தால் கூட அந்த திண்ணைக்கு போய் கூட தன்னுடைய பேசுவதற்கோ அல்லது பார்ப்பதற்கோ அங்கே தடை விதிக்கப்படுகின்றது. அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் வந்து இப்பொழுது வந்து பெண்கள் வந்து ஸ்பேஸுக்கு போகக்கூடிய அளவுக்கு சுதந்திரமும் அவர்களுக்கு தைரியமும் இருக்குது. அது மட்டுமின்றி ஒரு நாட்டுக்காகவோ அல்லது தன்னுடைய இனத்துக்காகவோ தன்னுடைய தேசத்துக்காகவோ போராடக்கூடிய அளவத்திற்கு அவர்களுக்கு மகா தைரியமும் அவர்களுக்கான சுதந்திரமும் இருக்குது. நாங்கள் பெண் சுதந்திரம், பெண் விடுதலை என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இப்பொழுதும் பெண்களுக்கு ஒரு 100% சுதந்திரம் இருக்கின்றதா? அப்படி இல்லையென்னும் பட்சத்தில் அது என்ன காரணங்களுக்காக அது தடுக்கப்படுகின்றது அல்லது அது முடக்கப்படுகின்றது, அது தடுத்து நிறுத்தப்படுகின்றது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அல்லது பெண்ணே அதை தனக்கு விருப்பமா என்று தானே விரும்பி தேர்ந்தெடுத்து கொண்டாளா என்பதை பற்றி நாங்கள் ஒரு அலசல் போடலாம் பாருங்கள். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164-4462. அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம். ஒலிக்கவிருக்கும் பாடல் நேயர் ஷெரின் அவர்கள் விரும்பி கேட்ட அமரன் திரைப்படத்தில் இருந்து ஜி வி பிரகாஷ்குமாருடைய இசையமைப்பில் ஜுகபாதியினுடைய வரிகளில் கபில் கபிலன் மற்றும் ரக்ஷிதா குரலில். ஒலிக்கும் நேரம் 11:38.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.
1: என்றும் கிழக்கல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் குயின்சன்.
1: வணக்கம் குயின்சன்.
2: பெண்கள் சுதந்திரம் வந்து அப்பாவும் மீது இருந்தது, இப்பாவும் மீது இருக்கு. அப்ப அம்மம்மா எல்லாம் காதலித்துதான் திருமணம் செய்தாவா? பாரதியார் எல்லாம் பெண்களுக்கு அண்டை போராடினவர். இடம் வந்த ஒரு போராட்டத்தை சந்தித்தாங்க. அப்ப பெண்களுக்கான விடுதல் என்றது அது தன்பாட்டிலேயே இருக்குது. அது இந்த அம்மா எடுத்து கொண்டாலும் ஒரு வீர பொன்மணி, லைக் போராடினாலும்
1: அந்த சுதந்திரம் இப்பொழுது 100% இருக்கின்றது,
2: கண்டிப்பா இருக்கு. அவர் அவர்கள் என்ன முடிவெடுக்கலுமோ எடுக்கலாம். ஆண்கள்லாம் பாவம் என்று சொல்லலாம்.
1: அப்படி சொல்றீங்க.
2: எல்லா முடிவும் அவங்களே செய்ய எடுக்கிறாங்க. அதை கேட்பதான் ஆண்கள் வளைந்து நலிந்து சுருண்டு போறார்கள். அப்ப
1: சுதந்திரம் இருக்குது, 100% இருக்கின்றது.
2: தடுத்து
1: நிறுத்தப்படவில்லை.
2: தடுத்து நிறுத்தினாலும் அவர்கள் வெளியில வரலாம்.
1: வரலாம்.
2: அதற்கான சட்டங்கள் ஒழுங்குகள் எல்லாம் இருக்கு. சுதந்திரத்தை மிஸ் யூஸ் பண்றவையும் இருக்கணும்.
1: சட்டம் ஒழுங்கு எல்லாம் இருக்கின்றது தான், ஆனால் குடும்பங்களில் அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது.
2: கண்டிப்பா இருக்கு. ஏனென்றால் முந்தின மாதிரி என்ன ஒரு ஒரு சமூகத்துக்கு பயந்து சட்டத்துக்கு பயந்து கோர்ட்டுக்கு போனால் இப்படி பேசுவாங்க அப்படி பேசுவாங்க அப்படி எல்லாம் இப்ப இல்ல. இப்ப டிவோர்ஸ் எல்லாம் சாதாரணமா அடுக்கினோம். ஒரு ஃபேமிலியா இருந்தாலும் ஒரு டிவோர்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா இருக்கும் இப்போதைக்கு. அப்ப சுதந்திரம் இருக்குன்றதான் எனது கருத்து.
1: சுதந்திரம் இருக்குது, எங்கேயுமே பறிக்கப்படவில்லை.
2: பறிக்கப்படவில்லை, அவர்களுக்கான சுதந்திரத்தை
1: உங்கள் கருத்தின்படி 100% சுதந்திரம் இருக்கின்றது.
2: கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும்.
1: இருக்க வேண்டும். சரி, ஆனால் இருக்கின்றதான் கேள்வி.
2: இருக்கிறது. எல்லாரும் முன்பள்ளிக்கு போயினோம். சம உரிமை இருக்கு. வேட்டிலையும் சம உரிமை இருக்கு. சில நேரங்களில் ஆணையம் விட பெண்கள் தான் கூட சம்பளம் எடுக்கிறார்கள். இப்போதைக்கு ஆண்கள் முந்திதான் பெண்கள் சமைக்க வேணும், பிள்ளைகளை பார்க்க வேணும் என்ற ஒரு இது இருந்தது. இப்ப ஆண்களும் செய்கிறார்கள், சமைக்கிறார்கள். ஆமாம். அப்ப சுதந்திரம் என்பது இருக்கு. அவர்கள் அந்த நாலு சுவருக்கு உள்ள இருக்காம அதை விட்டு வழியில வந்தால்
1: பெண்கள் வந்து இந்த நேரமும் தங்களுக்கு விரும்பின இடங்களுக்கு போகலாம் வரலாம் என்னவும் செய்யலாம்.
2: முழுக்கம் இருக்கு ஆண்களும் அப்படி போகலாம் என்ன
1: கண்டிப்பா
2: இந்த நேரமும் போயிட்டு வந்து ஒரு
1: குடும்பம் எங்கேயாவது போவதற்கு வந்து பெண்கள் வந்து இன்னொரு நபரிடம் தங்களுடைய அனுமதியை வாங்க வேண்டுமா? அதுதான் கேள்வி.
2: அனுமதி ஆண்களும் போன்றதான வேணும் ஒரு குடும்பம் என்றால் அது ஆண்களும் போன்றவனும் பெண்களும் போன்றவனும் பள்ளி போட்டுத்தானே போவனும். நான் இந்த இடத்துக்கு போறேன் நான் இப்ப கூட வந்தது அம்மாட்ட சொல்லிட்டு தான் வந்தது. அப்ப ஏனோ தானோன்னு கண்ட இடத்துக்கும் போயிடாது
1: கண்டிப்பா
2: சொல்லாம ஒரு குடும்பத்துக்கு இருக்கிறத ஒரு கட்டுக்கோப்பு சில நேரம் போகாம வராம சில இடங்களுக்கு தவிக்க வேணும். எல்லா இடத்துக்கும் போய் வரண்டா சுதந்திரம் அது எல்லாருக்கும் தானே இல்ல
1: எல்லாருக்கும் இல்ல.
2: ஆமா
1: உங்கள் கருத்து அப்படி இருக்கின்றது.
2: கண்டிப்பா
1: வாழ்த்துக்கள். நன்றி தொடர்பு இணைந்தமைக்கு நன்றி.
2: நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: நான்
1: நல்லா நீங்க நலம் தானே? நான் நலம். நீங்க நலமா?
3: சுகமா இருக்கு. அம்மம்மா ஒரு பார்வை பார்த்தால் ஐயா சரண்டர். அவங்க ஒரு பார்வையை காணும் அதே நேரம் அவர்கள் சும்மா இருக்கையில தானே சும்மா அடுப்பையிலேயே அதே நேரம் பாருங்க ஒரு கோழி வளர்ப்பினம் மாடு வளர்ப்பினம் மாடு அதுல இந்த வெற காசுகளே சேர்த்து சேர்த்து வீடுகள் கட்டுவிடும் என்ன இல்லாட்டி காரியலோ ஏன் அந்த சின்ன சின்ன நகைகள் அதுகள் பிள்ளைகள் தங்கச்சிமா இருக்கு செய்யறது அதுகள் எல்லாம் இருக்கு அதே அதுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு சேமிப்பு சேர்த்து கொண்டு இருப்பினம்
1: சேமிப்பது எல்லாம் சரி தங்களுடைய வீட்டுக்குள்ள இன்னொரு ஒரு உறவுக்காரர் யாரும் வந்தால் கூட அந்த பெண்களால வந்து அந்த காலகட்டத்துல பேசக்கூடிய
3: தங்கச்சி ஆக்கள் பெண்கிட்ட தங்கச்சி ஆக்கள் ஏன்னா அப்ப வந்து வித்தியாசம் என்னன்னா சின்ன வயதுல கல்யாணம் கட்டி கொடுக்குற இப்ப ஏன் அம்மா எல்லாம் 14 வயதுல எல்லாம் பண்ணி மாரி பண்ணினவ 14 வயது எந்த அண்ணி 14 வயதுல மாரி பண்ணி கல்யாணம் எல்லாம் பண்ணி மாரி பண்ணினா அப்ப அது வித்தியாசம். அப்ப அந்த நாளே இல்ல அது பத்திய விலகை கல்யாணம் கட்டப்படியா ஒழுங்கா இருந்து அப்பதான் மக்கள் வந்து கதைச்சா எந்த கல்யாணம் பேச்சு சம்பந்தமோ என்னமோ குழம்பெல்லாம் கொள்ளலாம் அதுக்காகவும் அகலம் குறைவி ஒரு மரியாதைக்காகவுமாக இருந்தது. அது கட்டுப்பாடு என்று இல்ல அங்க ஃப்ரீடம் இருக்கு. இப்ப நாங்க கோயிலுக்கு போயிருக்கல தங்கச்சி ஆக்களை கூட்டிக் கொண்டு போனா இல்லும் இல்ல மற்ற எங்களோட சொந்தக்காரன் தங்கச்சி மேரம் வேறும் அதுல வந்து ஒண்ணுமில்ல தானே கிடைக்கிற காண்ற கிடைக்கிறது இல்ல ஒண்ணுமில்ல தானே.
1: உங்களுடைய காலகட்டத்தில் அது கொஞ்சம் மாறி இருக்கிறது. உங்களுடைய அம்மாக்களுடைய காலகட்டத்தில் அப்படி இருந்திருக்கிறதா இல்ல தானே?
3: ஆமாண்டியிலயோ ஓ இருந்து இருக்குது நல்ல ஃப்ரீடம். ஆமாண்டு இந்த வைஃப்ன்ற தாய்ந்து எல்லாருமே கேர்ள்ஸ் குழந்தைகளை படிச்சவன் அப்படி அவைகளுக்கு நல்ல ஃப்ரீடம் எல்லாம் இருந்து அம்மா கூட ஒரு டான்ஸ் டீச்சர் அப்படி வேலை போவோம். அப்பவே சொல்லிட்டம் தானே அவன் அம்மா கூட ஒரு டீச்சர் அப்பவே வேலைக்கு போக தொடங்கி எல்லாம் இருந்தாங்க. அம்மா அம்மா ஆக்கள் தான் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே இருந்தேன். அப்ப அவ்வளவு செலவு இல்லை தானே. ஏன்னா முதலாவது அம்மாக்கள் முதல் இந்த மேக்கப் பலருக்கு போறையில குளிச்சுட்டு வீபூதி தந்தன் குங்குமத்தையும் வச்சால் அவை இந்த மேக்கப் முடிஞ்சது. இப்ப ஆக்கள் கூடுதலா வைஃபாக்கள் வேலைக்கு போறது பெண்கள் இந்த பியூட்டி பார்லருக்கு போறதுக்காகத்தான்.
1: நீங்க அப்படி சொல்றீங்க.
3: ஓ நான் அவளுக்கு அந்த சுதந்திரம் கொடுத்திருக்கோம் தானே பிள்ளை. அதெல்லாம் முந்தி விரைக்குள்ள நான் கெடா விரைக்குள்ள 83rd வரைக்கும் 8 இங்க கடையில் எல்லாம் பூட்டிடும் டவுன் டவுன் ஆல்மோஸ்ட் 10:00 ஃபினிஷ் எல்லாரும் இதெல்லாம் டெட் ஆகே இருக்கும். சிக்காரர்களே ஓடாது அப்படி 24 இருக்குது. நைட் எல்லாம் போய் வேலை செய்யணும் தானே ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள அங்கேயே 24 ஓப்பன் தானே. அதே ஒரு சுதந்திரம் தானே. அதே நேரம் ஒரு கணவர் மறைச்சியில கஷ்டமே இருக்கலாம் ஆனா அது ஃப்ரீடம் தானே. ஆண்கள் கொடுத்த ஃப்ரீடம் தானே. இல்லாட்டிக்கு பயத்துல இதன் ஆண்கள் பயந்து அதுகள் இல்லையே பெண்கள் திரீனு அவ்வளவுக்கு ஆண்கள் ஆண்கள் தான் திருந்திருக்கீங்க தவிர பெண்களை விட ஆனபடியா நம்பிக்கையில நீங்க 24 hours திரியலாம்.
1: 24 hours திரியலாம். அப்ப ஆண்கள் தான் என்ன சொன்னீர்கள் உழங்கவில்லை
3: திரும்பி இருக்கிற நாங்கள் நீங்க பயப்பட தேவையில்லையா ஆண்கள் நீக்கணும் ராவில போக பயம் அதுகளில் ஆனபடியா நீங்க 24 hours போயிட்டு சந்தோஷமா வரலாம்.
1: கண்டிப்பாக
3: என்ன பெண்கள் வேலைக்கு போனாலும் குருதான பியூட்டி பார்லர் அவருக்கு தான் லாபம் நினைக்கிறேன். ஆனா சுதந்திரம் கூலா இருக்குது. ஆனா ஒரு நாளைக்கு ஆண்களுக்கு சுதந்திரம் இல்லை இந்த கதைங்க பிளீஸ்.
1: கண்டிப்பா கண்டிப்பா அந்த தலைப்பு தான் நிறைய பேர் கேட்கிறீர்கள். ஆண்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னு ஒரு நாள் பேசுவோம்.
3: அது எப்பவுமே வராது எப்பவும் வராது.
1: உங்க கருத்தின்படி பார்த்தா ஆண்களுக்கு சுதந்திரம் வராதுன்னா பெண்கள் அவ்வளவு மோசமானவர்களா இல்லையே?
3: இதுக்கு காலப்புறத்துக்கும் அத்தானே இல்ல நேர்களும் சொல்லிக்கொண்டே இருக்கணும். காலப்புற பாட்டு கேட்க தொடங்கின எல்லா நேர்களும் அதத்தான் நீ சொல்லிடணும். கொஞ்சம் பிளீஸ் இறக்கம் காட்டும் போயிடா பெண்களும் பிளீஸ். நன்றி
1: நன்றி நன்றி அழைப்பில் இருக்கும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் செல்வி. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நான் நலமாக இருக்கேன். என்ன ஆண்களை எல்லாம் நொஞ்சு நூறாய் போச்சு நம்ம.
1: அதுதான் தெரியவில்லை அவ்வளவு பெண்கள் மோசமா
4: இல்ல அப்படி போய் ஏன
1: அதுதான்
4: பொய்ய சொன்னாலும் ஒரு அளவுக்கு சொல்லணும்.
1: கண்டிப்பா
4: இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. என்ன அந்த அந்த காலத்துல சுதந்திரம் இல்ல தாத்தா பாட்டி என சுதந்திரம் இல்ல ஆனா பாதுகாப்பு இருந்தது.
1: பாதுகாப்பு
4: பாதுகாப்பு இருந்தது. இப்ப சுதந்திரம் இருக்கு பாதுகாப்பு இல்ல.
1: பாதுகாப்பு இல்ல
4: இல்ல இல்ல. இப்ப அந்த காலத்துல நீங்க ஒரு பிள்ளையோ இல்ல ஆரட்டியா ஒரு காசியோ நகைய கொடுத்து நீ போயிட்டு வாமாண்டா ஊர்ல விட்டீங்கன்னா அந்த பிள்ளை பத்திரமா போயிட்டு வரும். கண்டவே இன்னாட்ட பிள்ளையண்டு விடும். இன்னது ஒரு பொம்பளை பிள்ளைய வேணா இது இன்னாட்ட சிஸ்டர் தங்கச்சி அக்கான்னு சொல்லி போட்டு பத்திரமா கூட்டி வந்து விடுவா. படிகளோட போகலாம் பாதுகாப்பா. இப்ப போவீங்களா பாதுகாப்பு? சுதந்திரம் இருக்கா? இங்கேயே போக முடியாது. இங்கே எவ்வளவு இப்ப எவ்வளவு டெக்னாலஜி வந்தாலும் இங்க பயம். இப்ப நான் 90, 94, 95 எல்லாம் பாத்தீங்கன்னா பஸ்துகள் எல்லாம் பெரிய இப்பத்திய மாதிரி வசதி இல்லையே.
1: கண்டிப்பா.
4: ஆனா அந்த குறிப்பிட்ட சில இடங்கள்ல வேலையிலாம் பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட காலம்புற ஒரு பின் நேரம் அந்த நேரத்துக்கு தான் அந்த சில இடங்களுக்கு எல்லாம் பஸ் இருக்கும்.
1: ஆமா.
4: மற்றது பஸ் டிரைவர் எல்லாரும் வந்து ஒரு நாக்க நடந்து வந்தா இடையில நிப்பாட்டி பேசுறாங்களா இந்த டிரைவராது? மற்றது பயம் இல்லாம இப்ப போக முந்தி போன் இல்லாட்டாலும் இப்ப நாங்க போயிட்டு பிள்ளைய பாதுகாப்பா வருமென்று தேவைப்பன் பயம் இல்லாம இருந்த காலங்கள். இப்ப போன் இருந்தாலும் எவ்வளவு டெக்னாலஜி இருந்தாலும் பயம் எந்த இடத்துல எது எது இப்ப நடக்குதுன்னு தெரியாது.
1: சுதந்திரம் இருந்திருக்கலாம். அது கொஞ்சம் மாறி இருக்கிறது. ஆனால் உங்களுடைய தாத்தா அந்த தாத்தா பாட்டியினுடைய காலத்துல வந்து கொஞ்சம் சுதந்திரம் குறைந்த மாதிரி தானே?
4: என்னுடைய ஹஸ்பண்ட உண்ட விட்டு அண்ணா அண்ணி சொல்லுவா தான் தன் கல்யாணத்துல மனசன பார்த்தது சாலி காட்டினா அப்புறம் தான் அவட முகமே தெரியும் வந்து. அது சுதந்திரமா?
1: அது இல்ல சுதந்திரம் இல்ல பெண்களுக்கான சுதந்திரம் இப்பொழுதும் 100% இருக்கின்றதான் கேள்வி.
4: இல்ல இல்ல ஒரு மிஞ்சி போனா 50% சுதந்திரம்.
1: 50%
4: மிஞ்சி நான் சொன்ன 50% தான் சுதந்திரம். மெட்டி என்னத்துக்காண்டி போட
1: விட்டவனா
4: பொம்பளை வந்து கல்யாணம் செய்த மெட்டி இருந்தா மற்ற ஆண்களுக்கு சரிய கல்யாணம் செய்யணும்ட்டு எவ்வளவோ இதே பொம்பளைகளுக்கு எதிராக எல்லாத்தையும் வச்சிட்டு.
1: ஆமா நீங்க அந்த அந்த மெட்டி கூட இப்ப போடாம திரிவார்கள் தானே பெண்கள். அப்ப அதுல ஒரு சுதந்திரம் இருக்குன்றது தானே.
4: இப்ப நாங்க போடுறோம் போடணும் என்ன எங்களுக்கு ஆசை அது போடணும்ட்டு அந்த ஒரு இடையில அதை பத்தி புரிந்துணர்வு இல்ல. அதனால மெட்டி போடுறது ஓகே, நீங்க கல்யாணம் செய்யுதீங்க அப்படி என்றது காட்டி அது மெட்டி அர்த்தம், அது இல்ல அது வேற அர்த்தம். அத தெரியாம நீங்க மெட்டி போட்டா மெட்ட வைக்கி நீங்க கல்யாணம் செய்யுதீங்க, இன்னொரு ஆம்பளை கூட திரும்பி பார்க்க மாட்டானுண்டு, இந்த என்ன சார் இது இல்லாம கதைச்சது, அந்த அர்த்தம் இல்லாம சொன்ன சில விஷயங்கள். ஆனா அப்படி இல்ல, இப்ப நாங்க மெட்டி போடுறோம், முந்தியெல்லாம் கல்யாணம் செய்யா மூக்கு குத்தோணுமெண்ட ஒரு இதெல்லாம் வந்தது,
1: என்ன
4: ஆண்கள் தோடு குத்துற காலம் இருந்தது கல்யாணம் வீட்டுக்கு.
1: கண்டிப்பா ஏன் ஆண்கள் மட்டி போடுற போடுறத காலமும் இருந்தது, ஆண்கள் மேல் மட்டி போட வேண்டும்.
4: இப்பவும் ஐயாவே சில ஐயாவே மட்டி போட்டு விரும்பாருங்க, குறுக்கள் மாதிரி போட்டு மட்டி.
1: ஆமா,
4: அதாவது நாங்க போறோம். இப்ப அந்த இப்ப தோடு குத்தா கண்ட உடம்பு எல்லாம் குத்தி கொண்டு தெரியுங்க.
1: அது ஒரு சுதந்திரம் தானே, உங்களுக்கு பிடித்ததை நீங்க செய்ய வேண்டிய ஒரு சுதந்திரம்
4: தான். அது ஆம்பளை எல்லாரும் தோடு குத்தினம் தலையை கிப்பியா வளர்த்து கொண்டு பொம்பளை போடுற நீங்க இது அலிஸ் பேனுகள்
1: பெண்களும் தங்களுடைய உடம்புல நிறைய இடங்கள்ல பெண்களும் தோடுகள் மாதிரி குத்துகிறார்கள் தானே.
4: எல்லாமே எல்லாம் செய்யலாம், நாங்கள் தங்களுக்கு சுதந்திரம் இல்லையா சொல்ல முடியாது. பெண்கள் ஓரளவு சொல்லலாம், கல்யாணத்துக்கு சில இடத்துல பெண்களுக்கு சுதந்திரம் இல்ல. அதை அதுக்கு காரணம் நான் சொல்ல ஆண் பிள்ளைகள் வேண்டியில சில பெண்கள்லயும் இருக்குது. ஒரு கணவர் உங்களுக்கு ஒரு சுதந்திரம் உங்களுக்கு இவ்வளவு தான் ரெண்டு விட்டு தந்தா அதே அதை தந்த சுதந்திரத்தை நீங்க மீறாத வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. மீறதுதான் பிரச்சனை வர்றது, மீறாத வரைக்கும் நான் என்ன சொல்லு சொல்லுவாம நான் எந்த பேரண்ட்ஸோட இருக்கிறது சுதந்திரமா இல்ல, கட்டுப்பாடு. ஆனா நான் சரியானதுக்கு பிறகு
1: சுதந்திரமாகத்தான் இருக்கிறீர்கள். அப்ப என் சுதந்திரம் இல்லை என்று சொல்கிறீர்கள். இப்ப 100% உங்களுக்கு சுதந்திரம் இப்பொழுது இருக்குது,
4: மற்றவர்களுக்கு
1: இல்ல
4: விட்டிருக்கிறாம நான் இருக்கிறேன். அதனால அது பிரச்சனை இல்லை. இப்ப நான் சரி இப்ப என்ன சுதந்திரமா செய்யறேன்னா நான் என்ன பாட்டி அப்படி இல்லை, நான் சமைப்பேன், சாப்பாடு சமைச்சு அவருக்கு அவர் வேலையாளர்களுக்கு நடந்த சாப்பாடு எல்லாம் சமைச்சு அவருக்கு வச்சு பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுத்து பிள்ளைகளை பார்த்து பேந்து பிள்ளைகளை ப்ரோக்ராம்னா அப்படியே கூட்டிட்டு வந்து போவேன், தருவேன், சொல்லுவேன், ஆனா டைமுக்கு வந்துடுவேன்.
1: இப்ப நீங்களே சமைச்சு நீங்களே எல்லாம் செய்வதை வந்து அதை நீங்க சுதந்திரம் நினைக்கிறீர்களா? நீங்களே எல்லாம் இப்ப அது வந்து ஒரு ஆணும் ஒரு நேரத்தில் ஒரு ஆணும் செய்யலாம் தானே, நாங்களே செய்ய வேண்டும் என்பதெல்லாம் சுதந்திரம் நீங்க நினைக்கிறீர்களா?
4: எல்லாமே நான் சொல்றேன், நான் என்னுடைய சுதந்திரத்தை சொல்றேன், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்க்கைய வாழ்றேன், எனக்கு பிடிச்ச மாதிரி இல்ல எனக்கு மனசு தான் சமைச்சிடும் அது எனக்கு அப்படி அணில நான் சமைச்சு கொடுக்கணும். எனக்கு நான் இப்ப சமைச்சு குடுக்கறது அதை என்ஜாய் பண்ணி சாப்பிடுவேன், அதே சாப்பிடுறத பத்தி நான் சந்தோஷம்
1: அடைவேன். நீங்க வந்து நீங்களை விரும்பியே உங்களுடைய சுதந்திரத்தை நீங்க தேர்வு செய்யறீர்கள், உங்களுடைய கட்டமைப்புக்குள்ள நீங்க தேர்வு செய்யறீர்கள்.
4: தேர்வு செய்து நான் இருக்கிறேன். அப்ப எனக்கு நீ போகாம கூடாது, அங்க போக கூடாது, இங்க போக எனக்கு எந்த வேலையறையும் இல்ல, நீ இப்படிதான் உடுப்பு போடக்கூடாது எந்த இதுவும் எனக்கு இல்ல. அப்ப அவ தந்த சுதந்திரத்துக்கு நான் இப்படிதான் மேட்சிங் பண்ணணும், அதுக்காண்டி நான் கண்டபடிக்கெல்லாம் நர்சிங் பண்ண
1: மாட்டேன்.
4: ஆனா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் போகும் வந்தமே நானே கோயிலுக்கு போனோம்னா நான் அப்படிதான் போகணும், கல்யாண வீட்டுக்கு சாமத்திய வீடுகளுக்கு போனா நான் அப்படிதான் போக வேணும், அது பிள்ளைகளே அப்படிதான் செய்து கொடுத்துருவோம் சுதந்திரம். ஆனா நீங்க பர்த்டே பார்ட்டிய ரிசப்ஷனுக்கு நீங்க கையில்லாதது போடலாம், என்னவும் போடலாம், அதான் கேர் அதை பெரியலாம். ஆனா இந்த கல்யாண வீடு சாமத்திய வீடுனா இது எங்களுடைய கல்ச்சர்,
1: நண்பர்களுடன் பேசுவதற்கான சுதந்திரம் இந்த காலகட்டத்தில் இருக்கா? உங்களுக்கு இருக்கிறது அப்படியான காலகட்டத்தில் மற்றவர்களுக்கு இருக்கின்றதா?
4: ஒரு சில இருக்கு எல்லாரும் நம்ம கணவர்களே, நான் இப்ப உங்களுக்கு ரேடியோல எழுது ராஜா ராஜோட கதைப்பேன், எல்லாரோடையும் வீட்டு வாசல் படிய தாண்டினா வீட்டுக்கு வெளியில நடக்கிற எல்லா விஷயத்தையும் வீட்டுக்கு வந்து இரவ எல்லாத்தையும்
1: சொல்லிடுவேன்.
4: ஈவன் அம்மா அட்டையில இருந்து எல்லாத்தையும் முந்தி சிந்தல இருந்து பாரு. அதே மாதிரி என் பொண்ணுங்களும் என்ன செய்யும், வீட்டு படி தாண்டி போயிட்டு வீட்டை வந்திருந்தா வந்து முழுக்கதையும் சொல்லுங்க. இப்ப பஸ்ல போகல என்ன நடந்தது, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லிச்சோம், ஸ்கூல்ல என்ன நடந்தது, டீச்சர்ஸ் என்ன சொல்லிக்கிறோம், இவன் ஒரு ஃபுட்ல இருந்து தகரக உடுப்புல இருந்து எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். அப்ப அவருக்கு தெரியும் தான் என்னால இப்ப காம்ப்ளைண்ட் உடைக்கிறேன்னு. நான் கூட இப்ப திரும்ப எனக்கு நான் கேர்ள்ஸ் எல்லாம் கூடுதலா ஃப்ரெண்ட்ஸா வச்சிருக்க மாட்டேன். ஏதா குடும்பத்துல பிரச்சனையே வேற அதான். ஏன்னா நீ அப்படி சொன்ன, நீ இப்படி சொன்ன தூண்டி பிடிக்க மாட்டேன் காலி. ஆனா எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடுதலா மென்ஸா தான் இருக்கும். எந்த வயதுக்கு உட்பட எந்த என்ன விட வயது ஒன்று ரெண்டு குறைவானது.
1: அதிகமாக வைத்திருக்க கூடாது உங்களை விட வயது கூடின ஆணுடன் ஏன் நீங்கள் ஒரு நட்புறவை வைத்திருக்க கூட வைத்திருக்க நீங்க விரும்பவில்லையா?
4: அப்படி என்று சொல்லியாதீங்களே, பழகினது.
1: இப்ப நீங்க வந்து நீங்க சில விடயங்களை நீங்கள் விரும்பியே உங்களுடைய கட்டமைப்புக்குள்ள கொண்டு வாரீங்க.
4: விழுந்து கடுமை எல்லாரும் இருக்கிறோம். ஆனா கூடுதலா நாங்க இது போன்ல கதைக்கிறது எல்லாமே எல்லாம் ஜங் பாய்ஸ் அக்கா அக்கா தம்பி தம்பி வந்து நாங்க எல்லாமே ஹெல்ப் பண்ண செய்வாங்கள். ஒரு இது கதைக்கிறது அவங்க என்ன, எனக்கு வயது கூடின ஆக்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஓகே, என்ன வைஃப்களும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருந்துச்சா ஓகே. சில இதுல என்ன சார், அவன குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருமில்ல, நீ ஏன் அங்க போய் சொல்ற, உனக்கு என்னது, அந்த சில இதுகளும் இருக்குதானே?
1: கண்டிப்பாக இல்லை என்று சொல்ல முடியாது, இருக்கின்றதுதான்.
4: நான் எப்படி இருக்கிறேன், எந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுனால அந்த இதையும் நான் பார்ப்பேன். நான் மட்டும் ஓ நான் அப்படி இருக்கணும் இல்ல, எந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நான் அப்படிதான் நான் பாக்குறது. என்ன நான் பேசினாலும் பேசுவேன், சின்ன பிள்ளை விட்டாலும் பேசுவேன் அவங்களுக்கு. ஏன்னா ஹெல்ப்பும் பண்றதும் அவங்க தான், எங்க இருந்தாலும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்றது கூட. ஆனா கேர்ள்ஸ வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நான் பயமா வச்சிருப்பேன்.
1: தனிப்பட்ட கருத்துக்கள் ரைட், அவர்தற்கு வித்தியாசம் வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கு. உங்களுடைய கருத்தின்படி அதை நான் ஆமோதிக்கிறேன். ஆமா,
4: நான் வந்து வெளிப்படையா இருந்தா என்ன பொருள் வெளிப்படையா இருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எது வேணாலும் நான் இவர்கிட்ட போய் சொல்லுவேன், என்ன வேணாலும் சொல்லுவேன். நான் கதைப்பேன், இவர் இவர் பாடினா இவர் ஒரு தடவையும் கதைக்க மாட்டேன். நான் உபாசி
1: குறைந்த நபர்களோட தான் நீங்கள் கதைப்பீர்கள், கூடிய நபர்களோட கதைப்பதற்கான நீங்கள் அதை தேர்வு செய்கிறீர்கள். அதே மாதிரி மற்றவர்களுக்கும் அந்த சுதந்திரம் இருக்கின்றதா, தங்களுக்கு பிடித்தவர்களுடன் கதைப்பதற்கான சுதந்திரமோ, அல்லது தங்களுடைய பெண் நண்பர்கள் இப்ப பெண்களாக இருந்தால் தாங்கள் வெளியில் போவதற்கான சுதந்திரமோ இந்த காலகட்டத்திலேயும் இருக்கின்றதா? 100%?
4: எல்லாருக்கும் அந்த 100% லேடிஸுக்கு அந்த சுதந்திரம் இல்ல, வீட்டுலயும் இல்ல, வீட்டை கல்யாணம் பண்ணி போன இடங்கள்லயும் இல்ல.
1: அழகான நிறைய தகவல்கள் பகிர்ந்து கொண்டீர்கள், அழைப்பில் நிறைய பேர் இருக்கின்றார்கள். நன்றி
4: நன்றி
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் ராஜீவ் கோதாஸ்.
1: வணக்கம்.
5: அதிகமாக சுதந்திரத்தை அவர்களாக எடுத்துக்கொண்டால் ரொம்ப கஷ்டம்,
1: ரொம்ப கஷ்டம்.
5: நான் அந்த வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்றதே கூடாது. நான் என்னுடைய அம்மம்மா காலத்துல இருந்து
1: பாக்குறேன்.
5: அம்மம்மாக்கு வயது இருந்தால் இன்றைக்கு 135 வயது இருக்கும். அம்மம்மா தாத்தா அவர்கள் காலத்திலயும் அவர்கள் நிம்மதியாகத்தான் வாழ்ந்தார்கள். அம்மம்மா குசினிய வேலை செய்தாலும் சமையல் வேலை செய்தாலும் தாத்தா வந்து அவர் உழைக்கிற காசை கொண்டு வந்து அம்மம்மாவின் கையில் தான்
1: கொடுப்பேன்.
5: கொடுத்தவர்தான் தாத்தா வாங்குவார் அவர்களிடம். அப்ப அம்மம்மா திருப்தியோட தான் வாழ்ந்தவா அந்த காலத்திலயும், திருப்தியோட சுதந்திரம். யார் வந்தாலும் அவர்களுக்கு தீ தண்ணி போட்டு கொடுக்கணும், என்ன செய்யணும், டீ போட்டு கொடுக்கணும், எல்லாம் செய்து கொண்டுதான்
1: இருந்தவா.
5: யாரோடய அயல் அயல்ல உள்ளவர்களோட பேச, ஆனா அந்த தூர போற பழக்கங்கள் குறைவு அந்த காலத்துல.
1: விளங்கவில்லை.
5: அதாவது வீட்டுக்கு வீட்டுல இருந்து இன்னொரு சொந்தக்கார வீட்டுக்கு போகணும், வீட்டுல இருந்து நீண்ட தூரத்துக்கு தாங்களாக பயணம் போவது குறைவு. மற்றபடி அவர்கள் நிம்மதியாகத்தான் அந்த வாழ்ந்தாங்க. அம்மா அம்மா அதை தவிர சமையல் மட்டும் இல்லை, வேற வேலைகள், வீட்டு வேலைகள், பராமரிப்பு, ஆடு மாடுகள் பராமரிப்பு, அதை தவிர ஈவினிங்ல சாப்பாடுன்னா திருப்தியான சாப்பாடு செய்வார்கள். சோட்டிட்ஸ், அதாவது பலகாரங்கள், வாய்க்குருசியான பலகாரங்கள். அப்ப குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்தது. மகிழ்ச்சியாக இருக்க கணவன் எப்பவுமே மனைவிக்கு மிகவும் சந்தோஷமாகத்தான் வைத்திருப்பார். எல்லாமே நிச்சயமாக மகிழ்ச்சி. எங்களுடைய அப்பா காலத்தை சொல்றேன், எங்களுடைய அப்பா காலத்திலயும் அம்மா எலும்பக்கிலேயே அப்பா போய் காலை சாப்பாடு எல்லாம் தயாரித்து விட்டு இருப்பார். அப்படி கூட எத்தனை நாள் செய்திருக்கிறார். மத்தியான சாப்பாடும் இடையில செய்வார், இரவு சாப்பாடும் செய்வார். அப்பா இருந்தால் இன்றைக்கு 106 வயது. அதே மாதிரி நான் என்னுடைய மனைவி சகோதரங்களை பாத்துக்கிறேன், அவர்களும் அதே மாதிரி அவர்களும் திருப்தியாகவும் சந்தோஷமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிறகு பிற்காலத்துலதான் இந்த பிரச்சனை வந்தது. இந்த நாங்கள் சுதந்திரம் வேணும், சுதந்திரம் வேணும், சுதந்திரம் வேணும், பெண் சுதந்திரம் வேணும். பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்காமல் எந்த ஆணும் விட்டது கிடையாது. எல்லா ஆண்களும் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள். இப்ப ஒரு பெண், இப்ப என் மனைவி வேறு யாருடன் இருந்து கதைத்துக் கொண்டிருந்தால் நான் அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன். கதைத்தால் என்ன தப்பு? அதே நேரத்துல எத்தனை பெண்கள், ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் கவிழ்த்து கொண்டிருந்தா அதை பெரிய தப்பு அபிப்பிராயமா எடுத்து எத்தனை பிரச்சனை வர்றதும் இருக்கு தானே வீடுகள்ல.
1: கண்டிப்பா கண்டிப்பா
5: அப்படியும் நடக்குது. ஆனபடியா இது ஒருவருக்கு மட்டும் சுதந்திரம் பண்ண இல்லையா, எல்லாருக்கும் தான் அந்த சுதந்திரம் நிச்சயம். மற்றது எனக்கு அடுத்த ஜென்ரேஷன் பிள்ளைகள் திருமணம் செய்த வழியில ஒவ்வொரு கணவரும் ஒவ்வொரு பிள்ளைகளின் 3 கணவர் மேரம், அவர்கள் பாதி நாள் சமைக்கிறார்கள், இவர்களும்
1: சமைக்கிறார்கள்.
5: அவர்கள் வர நேரம் சொல்லுமென்றால் பிள்ளைகளை இவர்கள் பராமரிக்கிறார்கள், மகள் வர நேரம் சொல்லுமென்றால் மருமகன் பராமரிக்கிறார். அதுக்கேற்ற மாதிரி வேலி அட்ஜஸ்ட் பண்ணி பிள்ளைகளை
1: செய்கிறார்கள். உங்களுடைய அம்மாவுடைய காலத்தில, உங்களுடைய தாத்தா பாட்டியுடைய காலத்துல வந்து ஆண்கள் வந்து சமையக்கட்டுக்கு போயிருக்கிறார்களா,
5: சமைத்திருக்கிறார்களா? நல்ல வழிவா அரைச்சு அம்மியில அரைச்சு வடிவா சமைப்பார். தாத்தாவும் சமைப்பார், அப்பாவும் சமைப்பார். இன்றைக்கு நீங்கள் ஆசைப்படுறது உங்களுடைய அம்மாவின் சமையலா அல்லது உங்களோட சமையல்?
1: கண்டிப்பாக என்னுடைய அம்மா என்ன சமையல்.
5: அதே மாதிரிதான் ஒவ்வொருவரும் அந்த காலத்துல சமையல் கட்டில அவர்கள் இருந்தார்கள். ஒவ்வொரு சமையலுக்கு தேவையான ஒவ்வொரு பகுதியையும் தாங்களாக அரைத்து, தாங்களாக புடம் போடு, தாங்களாக பக்குவப்படுத்தி உங்களுக்கு சமைத்து தரும்போது, நீங்கள் பிள்ளைகள் எல்லாரும் ரவுண்ட் கட்டி இருந்து சாப்பிடும் போது அவர்களுக்கு இருக்க மகிழ்ச்சி இருக்கு.
1: மகிழ்ச்சி கொள்ளை மகிழ்ச்சி,
5: அதுதான் கொள்ளை மகிழ்ச்சி.
1: நான் ஆமோதிக்கின்றேன். இப்ப
5: அவர்கள் வேலைக்கு போவதில்லை, வீட்டிலே அவர்களுக்கு வேலைகள் நிறைய இருக்கு, அவர்கள் அந்த வேலைகளுக்கு திருப்தி பட்டுக் கொள்வார்கள்.
1: அவர்கள் போகவில்லையா அல்லது வேலைக்கு போவதற்கான தடை அங்க விதிக்கப்படுகிறது?
5: வேலைக்கு போக தடை என்று சொல்வதில்லை. அந்த காலத்துல ஒரு தாத்தா உழைச்சாலே காணும், அம்மா அப்பா உழைச்சாலே காணும். அம்மாவுக்கும் வீட்டுல
1: இது காணும் என்று, நான் உழைத்தாலே காணும் என்பது ஒரு ஆணினுடைய கருத்து. அது பெண்ணினுடைய கருத்து வந்து, நிறைய பெண்கள் அந்த காலத்துல படிச்சிருந்தா கூட வேலைக்கு போவதற்கான தடைகள் அந்த காலத்துல இருந்திருக்கிறது. இப்பொழுதெல்லாம் அப்படி இல்லை. இப்படி நீங்க எவ்வளவு தடுத்தா கூட பெண் தன்னுடைய முடிவை தானே தீர்மானிக்கக்கூடிய நிலைமையில இப்ப இருக்கிறது. ஆனால் அந்த காலகட்டத்தில் எவ்வளவு படித்திருந்தாலும் அந்த பெண் வந்து வேலைக்கு போவது என்பது ஒரு ஆணாளி, ஒரு தன்னுடைய தன்னை சார்ந்தவர்களால் தான் நாங்கள் தீர்மானிக்கப்படுகிறது.
5: அது அந்த நேரத்தில் அது ஆரம்ப காலம் படித்தவர்கள் ஆனால் வேலைக்கு போயிருக்கிறார்கள். சிலர் வசதி குறைந்த ஃபேமிலியில உள்ளவர்கள் வேலைக்கு போயிருக்கிறார்கள், இவ்வளவு பேர் போயிருக்கிறார்கள். ஆனால் வேலைக்கு போகாமல் அந்த வயது வந்த உடனே திருமணத்தை செய்து கொடுத்து விடுகிறார்கள் தாய் தந்தை. இப்போதெல்லாம் வயது, இப்போ 30 வயதை செல்வது ஒரு பெண் திருமணமாகிறார்கள்.
1: திருமணமாகிறதுக்கு
5: ஆமா
1: எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள்.
5: முதல் ஏதோ ஆண்கள் தான் குறியாடுற என்று சொல்லுவார்கள். இப்ப பெண்களும் சரி நிகர் சமமாக நின்று கிளாஸ்ல எடுத்து சே பண்ணி குடிக்கிறார்கள். நான் வேலை செய்த இடத்துலயே கிறிஸ்துமஸ் பார்ட்டிக்கு ஒரு தமிழ் பெண் வந்து என்னோட ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்தவன், கிறிஸ்துமஸ் பார்ட்டிக்கு தானும் இன்னொரு ஃப்ரெண்டும் வந்து குடித்தது மூக்கு முட்டை குடித்து விட்டு
1: ஆனால் ஆமாம், அது இருக்கின்றது, இல்லை என்று சொல்ல முடியாது. இப்போ எல்லாரையும் 100% திருப்திப்படுத்த முடியுமாண்டா? இல்லை. ஆனால் அந்த ஒரு காலகட்டம் வந்து முந்தைய காலகட்டத்திலையும் இருந்திருக்கிறதானே, முந்தைய காலகட்டத்திலேயும் அப்படியான பெண்கள் வந்து
5: அப்படியான அப்படி கண்டுபிடிக்க முடியாது. இப்ப பாப்பளிக்கா இப்ப யார் பாத்துக்கொண்டுதான் எனக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த மாதிரி எல்லாம் எல்லாரும் போய் நின்று கொண்டு குடிக்கிறாரு. அந்த காலத்துல எங்கேயாவது ரகசியமா இருந்து அது எனக்கு தெரியாது. ஆனா இப்ப எல்லோருக்கும் முன்னாலேயும் குடிக்கிறாரு.
1: அப்ப அந்த சுதந்திரம் கொடுக்கப்படுகின்றதுன்னு சொல்லுகிறீர்கள்.
5: சுதந்திரம் அவர்களுக்கு மிதமிச்சமா இருக்கு. ஆனா நாங்கள் ஆண்களுக்கு சுதந்திரம் உண்டு, ஆண்களும் சுதந்திரம், ஆண்களுக்கும் சுதந்திரம் இருக்கு, பெண்களுக்கும் சுதந்திரம் இருக்கு. யாரும் யாரையும் கட்டுப்படுத்தக்கூடாது. இப்ப நீங்கள் நான் என் மனைவி வேறு யாரோட கதைக்கிறத பற்றி நான் தப்பா சொன்னால், நான் ரெண்டு பெண்களோட கதைக்க
1: நடந்துருக்குள்ளங்கள்
5: நடந்து கொண்டிருக்குது. இதெல்லாம் நாங்க யார்கிட்ட சொல்றது? இந்த மெட்டி போடுற பழக்கத்தை
1: சொன்னீங்க.
5: உண்மையிலே ஆரம்ப காலம் இந்த மெட்டி வந்து ஆண்கள் இந்த கால விரல்ல தான் போடுறாங்க. அது என்ன மாதிரி என்றால், அதுல ஒரு பாட்டு இருக்கு, சினிமா பாட்டு, பெண் கழுத்தில் இடுவது என்ன மூன்று முடிச்சு, அதுல ஒன்று அவள் பெற்றோருக்கு இல்ல மூண்டு முடிச்சோன்னா பெண் கழுத்தில் இடுவது என்ன தாலி என்று வருது. அந்த தாலி என்னத்துக்கு என்றால் ஆணப்ப நிமிந்து கொண்டுதான் வருவான். நிமிந்த நடையோட விரைக்குள்ளே ஒரு பெண்ணுடைய கழுத்துல தாலி இருந்தால் அவளை பார்த்து அவர் விலகி போகணும் என்றுதான் அந்த குறு. அதே மாதிரி பெண் அநேகமாக குனிந்து கொண்டுதான் வருவோம்.
1: அதனால் ஆண்கள் மெட்டி போட வேண்டும்.
5: ஆண்கள் தான் மெட்டி போட்டது. அது காலப்போக்கிலே அந்த நகையும் பெண்கள் இந்த காலத்துக்கு மாறி விட்டது. எப்படி மாறிச்சு என்ன தெரியும்? சுதந்திரம் என்றது கொடுத்து வாங்குவோம்.
1: அப்ப இப்பொழுதும் அப்ப 100% சுதந்திரம் இருக்கின்றது.
5: நாங்கள் பீச்சில இருந்து வீட்டுக்கு போக வழி கெடுவோம். அப்ப 5-6 இளம் பெண்களும் 2 ஆண்களும் வருவார்கள் வந்து கடற்கரையில். அவர்கள் எங்கள் ஊரை சேர்ந்தவர்கள் எல்லாம் வெளியூரில் இருந்து வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் வருவார்கள். வந்து அவர்களுக்கு கபடி விளையாட்டு அதுகள் இதுகள் 2 கோச் பண்ணுவார்கள். அவர்கள் விளையாடி கொண்டிருப்பார்கள். நாங்க 10:30 வீட்டை போடுவோம். அதுக்கு பிறகு அவர்கள் நிற்பார்கள் தான். அதெல்லாம் சுதந்திரம் இல்லாமலா, பெற்றோர் சுதந்திரம் கொடுக்காமலா, சமூகம் சுதந்திரம் கொடுக்காமலா, இவ்வளவு நடக்கிறது?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
5: வேலைக்கு போட்டு வர்றதெல்லாம் அது வேறு. அது நாங்க வேலையை போட்டு வரையிலேட்டா வருவினும் அது வேறு. மற்றது இங்க ஒரு சட்டம் இருக்கு. நீங்க வேலைக்கு போட்டு நீங்க பஸ்ல வர்றீங்க, இரவு லேட் நைட் வர்றீங்க, நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்ல தான் இறங்கணும் என்று கட்டாயம் இல்ல. உங்கள் வீட்டுக்கு பக்கத்துல உள்ள பஸ் ஸ்டாண்ட் மிக குறுகிய தூரம் உள்ள இடத்துல நீங்க இறங்க சொன்னால் அவர் டிரைவருக்கு இறக்க வேணும். அது சட்டமாக இருக்காது.
1: ஆமா கண்டிப்பா.
5: பெண்களுக்கு நிறைய சுதந்திரம் அரசாங்கம் கொடுத்திருக்குது, நாங்களும் தான் கொடுத்திருக்கோம். அப்படி இல்லைன்னு சொல்ல வேண்டாம், உங்களை தாக்க வேண்டாம்.
1: அழகாக பகிர்ந்து கொண்டீர்கள். நிறைய பேர் நிற்கிறார்கள். நன்றி
5: நன்றி
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் ரவி, நான் சத்யா பேசுறேன்.
1: வணக்கம்.
6: என்ன தலைப்பு இன்றைக்கு?
1: இன்றைக்கு பெண்களுக்கான சுதந்திரம். அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கான இருந்த சுதந்திரங்கள் வந்து நிறைய இடங்களில் தடுக்கப்படுகின்றது. ஆனால் இப்பொழுது பெண்களுக்கான எல்லா இடத்துலையும் பெண்கள் வந்து ஒரு போராட்டமாக இருக்கிற ஒரு நாட்டுக்காக ஒரு தேசத்துக்காக எல்லாம் போராடுகிறார்கள். தங்களுடைய கருத்துக்களை தாங்கள் சுதந்திரமாக வைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இப்போ இருக்கிறார்கள். ஸ்பேஸுக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கிறார்கள். தாங்களே சுதந்திரமாக போகலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் இப்பொழுதும் நாங்கள் பெண் சுதந்திரம், பெண் விடுதல் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்திலையும் பெண்களுக்கான சுதந்திரம் 100% இருக்கின்றதா? அப்படி இல்லை என்னும் பட்சத்தில் அது எங்கெல்லாம் தடுக்கப்படுகின்றது? அல்லது பெண்ணே தனக்கான தன்னுடைய கட்டமைப்புக்குள்ள தன்னுடைய சுதந்திரத்தை தேர்வு செய்கிறாளா?
6: அது வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த காலகட்டத்துல உண்மையா சுதந்திரம் சிலர் சொல்லியிருக்கு. நம்ம அந்த வந்து இது என்ன நம்ம சொல்லி இருக்கிற அந்த காலம் அவங்க அம்மம்மா அம்மா எல்லாம் சுதந்திரமா வேலைக்கு போனாங்க வந்தாங்க. நான் முதல் கேட்க சுதந்திரம்டா என்ன, பெண் சுதந்திரம்டா என்னண்டா, வேலைக்கு தொழில போய் வந்து பங்கனுக்கு போய் வந்தா அதுதான் சுதந்திரம், கடைகளுக்கு தங்கடமா போய் வரதான் சுதந்திரம் நினைக்கிறேன் இல்ல. ஆமா அது இல்ல, ஒரு பெண் சுதந்திரம் வந்தா மற்றது குடும்பம் வந்து அந்த காலத்துல அவங்க வீட்டை இருந்து வேலைக்கு போகாம சமைச்சு எல்லாருக்கும் குடும்ப கோள்கள் அந்த எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு ஒன்றா இருந்து சாப்பிட்டது அது நல்ல சந்தோஷமா இருக்காம சுதந்திரம் நினைக்கிறா. ஆனா இல்ல, அது வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. ஒரு பெண் வந்து தன்னை ஒருத்தி விருப்பு வெறுப்புகள் எல்லாத்தையும் வேண்டி குடும்பத்துக்காக தந்த கணவன் மனைவி பிள்ளைகளுக்காக வாழ்றாரு. அப்படி வாழைக்குல அந்த அதுல அவங்க சந்தோஷத்தை காண்றாங்க. ஆனா எத்தனையோ பெண்களுக்கும் உள் மனதுக்கு தனித்தனி சின்ன சின்ன ஆசைகள் இருக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பா
6: அந்த ஆசை நிறைவேறும் போது சுதந்திரம் சொல்றேன்.
1: ஆமா அழகாக சொன்னீர்கள். ஏனென்றால் ஆண்கள் நினைக்கிறார்கள் அவர்கள் சந்தோஷமா, இப்ப கூட நிறைய ஆண்கள்
6: கூட சொல்றாங்க வந்து சுதந்திரத்தை குடுக்கறோம். யார் யாருக்கு சுதந்திரத்தை குடுக்கறது?
1: சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தால் சுதந்திரம் அண்டு நினைக்கிறார்கள். அவனுடைய மனதுக்குள் என்ன இருக்கிறது பெண்ணுக்கு தான் தெரியும்.
6: தெரியும், அதுதான் நான் சொல்ல வரேன். சந்தோஷமா இருந்தா மட்டும் சுதந்திரம் இல்ல, அது குடும்ப சுதந்திரமா இருக்கிற அந்த சந்தோஷத்துல அவள் சந்தோஷத்தை காண்றாள். குழந்தைகள் இந்த சந்தோஷம் கணவன் இந்த சந்தோஷம் குடும்பம் நல்லா இருக்கேக்க தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை தியாகம் பண்ணி செய்கிறார். அதனால இப்ப நான் எல்லாரும் உடனே டிபேட்டுக்கு வருவாங்க எல்லாருமே நான் குறிப்பிட்டு சொல்லல, நான் ஒரு ஒரு சதவீதம் கூடின ஒரு அவரேஜான இதாத்தான் சொல்றேன். ஒரு சராசரியாக அதுல வந்து இதுல மாற்று இதே கருத்துள்ள பெண்கள் இல்லாமலும் இருக்கலாம், பிள்ளையான பிள்ளைகளும் இருக்கலாம். நான் வந்து ஒரு ஒரு இதாத்தான் சொல்றேன். அந்த நேரத்துல உண்மையா நாங்கள் நானே அனுபவிச்சிருக்கிறேன். அம்மா வெளியில போய் வந்தா அண்ணாவுக்கு நல்ல சுதந்திரம் இந்த போலாம் ஜோதி பாருங்க அந்த காலத்துல சுதந்திரம் வேண்டா. ஒரு ஒரு பெண் பிள்ளை ரெண்டு மூன்று பேரோ இல்ல தனியவோ கடைக்கு போய் இதுல போய் சாப்பிட்டு கடையில இருந்து சாப்பிட்டுட்டு வர முடியுமா? இல்ல. ஆனா அதே நேரத்துல அண்ணாக்க சந்தினர் ஆண்கள் வந்து கடைகளுக்கு போய் கொத்தரொட்டியோ இந்த ஒயிரவு சாப்பிட்டு லேட்டா வந்தாலும் ஒன்றுமே சொல்ல மாட்டேன்,
1: ஒன்றும் சொல்ல மாட்டார்கள். எங்களுக்கு இப்ப ஒரு பெண்களுக்கு வந்து அந்த காலகட்டத்துல 6 மணிக்கு பிறகு வெளியில போவதற்கே அனுமதி
6: இல்ல, போகவே இல்லாது. இது நாங்க பகல்ல கூட ரோட்ல போகும்போது யாரோடய ஆண்களோட கதைக்க நான் வாழ்ந்ததே டவுனில் என்னவோ தெரியாது. நான் வந்தது ஒரு கிராமம், அந்த கிராமத்துல வந்து எல்லாரையுமே தெரியும். அப்ப யாரோடய ஈவன் சொந்தக்காரரா இருந்தா கூட ஒரு ஆண் மகனோட பிள்ளையோட கதைச்சா வீட்டை நான் வர கிடையிலே அம்மா நியூஸ் வந்துடும். இன்னாரோட நின்ற ரோட்ல கதைச்சு நிக்கிறான் அப்ப அம்மா உடனுக்கப்ப யாரோட என்ன கதைச்சு என்ன சொல்லி. ஆனா அது ஒரு ஒரு
1: வேற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன்ல கொண்டு போயிடும்
6: அதுதான் அப்படி இருக்குது. மற்றது வந்து சொன்னார் இப்ப தாங்க சுதந்திரம் பெண்களுக்கு இருக்கு அவர்கள் அதை எடுத்துக்கொள்கிறார்கள் என்று அதுல ஒரு அது ஒரு சின்ன திருத்தம் வேண்டு. அதுல நான் அவர் சொன்னதுல ஒரு மாற்று கருத்து, இங்க வந்து நிறைய பெண் பிள்ளைகள் வந்து பார்ட்டியல்ல வந்து ட்ரிங்க் பாதிக்கிறார்கள் அப்படி நானும் ஒத்துக்கொள்றேன். அப்ப அதுக்காக எல்லாரும் வந்து இல்லை, என்ன பொறுத்தவரை நான் சம்பந்தப்பட்ட ஆட்கள்ல நான் காணவே இல்லை, காணவே இல்லைன்னு நான் சொல்ல இல்ல, என்னுடைய வட்டத்துல நான் அப்படி பழகையில. ஆனா நான் பொதுவா ஒரு உங்களோட சொந்த பந்தம் இல்லாத ஒரு பொதுவான ஒரு பார்ட்டியலுக்கு எல்லாம் சில இடம் போக வேண்டி வேறும் ஃப்ரெண்ட்ஷிப் பார்ட்டிகளுக்கு அப்படி போற இடங்கள்ல நான் கண்டிருக்கிறேன். வேற வேற ஊராக்கள் ட்ரிங்க் பெண்கள் வந்து சர்வசாதாரணமா ட்ரிங்க் பாதிக்கிறாங்க பார்த்திருக்கிறேன். ஆனா ட்ரிங்க் பாவிக்கிறதால அவங்க கூட அவங்க கெட்டவங்கள நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா
6: அந்த குடிக்கு அடிமையாடி அதுல வந்து
1: கூட குடிப்பதெல்லாம்
6: நான் சொல்ல வரேன். அவர் சொல்லுறார் என்ன பப்ளிக்ல ரகசியமாவும் குடிக்கல பப்ளிக்ல எல்லாருக்கும் முன்னால குடிக்கிறாங்களே அதே சாத்தி ஒரு ஆண் குடிக்கும் போதே நான் அப்படி சொல்லலை. அந்த கால காலமாக ஆண்கள் குடித்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு, அந்த பெண் குடிக்கும் போது அதை பெருசா எடுக்கிறாங்க அங்க போகுது சுதந்திரம்.
1: கண்டிப்பா அதுதான். ஆமா
6: ஆமா அதத்தான் நான் சொல்ல வாரு. அதுக்காக குடிக்கிறவங்க எல்லாரும் தப்பானவர்களும் இல்ல, குடிக்காதவங்க நல்லவங்களும் நான் சொல்ல வரே இல்ல. சில நேரத்துல இங்க கல்ச்சர்ல வந்து பார்ட்டிக்கு போற நேரம் அது எல்லாரும் எடுக்க லைட்டா எடுக்கிறது வரும். ஆனா அதுக்காக போதையாகி கீழே விழுந்து போறது அதை நான் ஏற்றுக்கொள்ள
1: முடியாது. ஆமா
6: ஆமா,
1: சுதந்திரத்தை கொடுக்கும் பொழுது அதை மீறுவதால் தான் சில பிரச்சனைகள் வருகின்றது.
6: குடும்பத்துல வந்து நாங்கள் எல்லாம் சுதந்திரம் கொடுத்திருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். அது வந்து சுதந்திர மதத்தை நம்ம சொன்னது வந்து பெண்களுக்குரிய சின்ன சின்ன ஆசைகள். அது வந்து எத்தனையோ பெண்கள் தங்களோட வாழ்க்கையை முடித்தா பிறகு கூட நான் அந்த ஆசை உள்ளுக்கே புதைந்திருக்கும், வெளியிலேயே வந்திருக்காது. எத்தனையோ ஆசைகள் நிறைவேறாத ஆசை அதே போயிருக்கும். எல்லா பெண்களுடைய ஆசைகளும் எல்லாருமே நிறைவேற்றினோமோ அதுதான் நம்ம முழு சுதந்திரம் வரும். ஆனா அந்த காலத்துல வந்து என்ன பொருத்தமல்ல செல்வி சொன்ன மாதிரித்தான், நான் நிறைய கட்டுப்பாடோடையும் கணக்கு பெண் பிள்ளை என்றதாலே நிறைய இழந்திருக்கிறேன். ஆனா கல்யாணம் கட்டின பிறகு எனக்கு அந்த இது இல்லை. சொன்ன மாதிரி எல்லாமே 50-50 தான். இப்ப சமைக்க வந்தாலும் அதர் பாத்திரங்களை தான் நான் சமைப்பேன், சில நாட்கள் நான் இல்லையா அதர் சமைப்பேன், தீப்பிலையும் அதர் போடுதான் நான் போடுவேன், அப்படி போடுவோம். அதாவது ஒன்றுக்கும் எனக்கு தடை சொல்ல மாட்டேன், நான் எங்க போனாலும் வந்தேன். ஆனா எனக்கும் சிலதுகள் வந்து விருப்பம் இல்ல போய் செய்யறது, வெளியில போய் நன்றாக்கு
1: தேர்வு செய்கிறாள்,
6: தேர்வு செய்யறாரு. ஆமா, அதுவும் சில விளையாட சுதந்திரமா இருக்கலாம். அந்த சுதந்திரம் எனக்கு இருக்கு. என்னுடைய நான் எப்படி இருக்க வேண்டும் என்றதை நான் முடிவு செய்யற உரிமை எனக்கு இருந்தா அது முழு சுதந்திரம். அதைத்தான் நான் சொல்லுவேன்.
1: கண்டிப்பாக. முந்தி இப்ப எல்லாம் குழந்தைகள் பிறந்தால் எல்லாம் 50-50 பிள்ளைகளை ஒரு பேரண்டைக்கா தங்களுடைய பிள்ளைகளை தாங்க பார்த்துக் கொள்வார்கள். ஆனால் முந்தைய காலகட்டத்தில் ஒரு தாய் ஒரு பெண் தான் அந்த குழந்தைகளை பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஆண் பார்த்துக் கொள்ளும் என்பது மிகவும் அரிதான ஒரு முடிவு.
6: ஆமா, டெலிவரி கூட மக பிரவசத்துக்கு கூட ஆண்களை உங்களுக்கு அனுமதிக்க மாட்டாங்க.
1: அதுதான் சொல்லுவாங்க,
6: அவங்களுக்கு அது தெரியாது. ஏதோ
1: அதனால் நிறைய குழந்தைகள் அந்த காலகட்டத்தில் அந்த அனுமதி தடுக்கப்படும், அங்கே போய் பார்க்க மாட்டார்கள். இப்பொழுது தங்களுக்கு ஒரு குழந்தை இரண்டு குழந்தைகளுடன் நிறுத்திக் கொள்வதற்கான காரணங்களும் இதுவாக இருக்கின்றது. முந்தி வந்து நிறைய குழந்தைகள் இதுவும் ஒரு சுதந்திரம் அங்க தடப்படுகிறது தானே?
6: ஆமா, நிச்சயமா தடப்படுகிறது. இங்க வந்து அதுவும் எனக்கு எல்லாமே பிள்ளைகள் வந்து தங்களோட வாழ்க்கையை தாங்க ரெண்டு பேருமாவே முடிவெடுத்து கொண்டு போறார்கள். அதுவும் அதை நான் வரவேற்கிறேன். ஆனா அதுல சிலதுக்கு தப்பி போகுது, சிலர் என்னன்னா அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணும் போதுதான் அந்த வாழ்க்கை தவறுதலாக பிழைத்து போகிறது.
1: கண்டிப்பா
6: அதை நாங்கள் சரியாக கருத்தில் எடுத்து சரியாக அதை கொண்டு அந்த மிஸ்யூஸ் பண்ணாம எங்களோட சுதந்திரத்தை நாங்க நல்லபடியாக கொண்டு போனோம் என்று சொன்னா வாழ்க்கை சிறக்கும்.
1: அழகாக பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி
6: நன்றி.
1: தகவல்களுக்கு கூறினீர்கள். நன்றி
6: நன்றி நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
7: வணக்கம்.
1: வணக்கம் அம்மா. எப்படி
7: நன்றி
1: அம்மா, சொல்லுங்க.
7: எனக்கு முந்தியும் சொந்தம் இப்பவும் சொந்தம், எனக்கு சுதந்திரத்தை தடை செய்யலை. சுதந்திரமா எல்லாரும் மாறணும், ஒருவரும் சுதந்திரத்தை கொடுக்க கூடாது. அவையால இந்த சுதந்திரமா அவையால வாழ்றதுக்கு வழிவகுத்து விடணும். இது குடுத்து வாங்குற பொருள் இல்ல,
1: குடுத்து வாங்குற பொருள் இல்ல. ஒரே சொல்லு.
7: அப்ப சரிம்மா.
1: நன்றி அம்மா, நன்றி. அவரவர்களுடைய சுதந்திரத்தை அவரவர்கள் தான் தங்களுடைய சுதந்திரத்தை வாங்க வேண்டும். மற்றவர்கள் யார் கொடுப்பது, யாருக்கு யார் சுதந்திரத்தை கொடுப்பது? அழகான வார்த்தைகள். அழைப்பில் இருக்கும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
8: இனிய வணக்கம். நான் சுஜாதா வெங்காயக்கரன்.
1: வணக்கம்.
8: வணக்கம். நான் வந்து பெண்களுக்கு 100% சுதந்திரம் இல்லையான்னு சொல்ல போறேன். அதுக்கான முதல் காரணம் வந்து ரெண்டு சொன்ன ஆரம்ப காலத்துல வந்து பெண்களுக்கு வந்து சுதந்திரம் குறைவா இருந்தது. இப்ப கொஞ்சம் கிடைச்சிருக்கு, ஆனால் அது 100% கிடைக்கல, சுமார் கொஞ்சம் கிடைச்சிருக்கு. அதுக்காண்டி இவே வந்து பெண்களுக்கு அம்மா பிறந்து ஒண்ணு சாப்பாடு எல்லாம் தீர்த்தினமாய்வி அங்க சுதந்திரம் கொடுக்கல பெண்களுக்கு. பெண்கள் தங்கட ஒரு பகுதியால கடின வேலைகளை செய்து வீட்டு வேலைகளையும் செய்து கொண்டுதான் அவர்களை வழியால போய் வாரதில்ல. அதைத்தான் இவர்கள் சுதந்திரம் என்று சொல்றார்களே வழிய. இப்ப பெண்கள் வேலைக்கு போய் வரீனம் இல்லோ, அதைத்தான் இவர் சுதந்திரம் என்று சொல்லினா அது தவறான கருத்து. அது குடும்பத்துக்காக உழைக்க போறார்கள். மற்றது நான் நேற்று ஒரு கவிதை சொல்லி இந்த கண்ணாடி உடந்த சத்தங்களுக்கும் அந்த பெண்ணின் மனசு உடந்த சத்தங்களும் எத்தனை பெண்கள்
3: வீட்டை கிடந்து அழுது கொண்டிருப்பார்கள், வெளியால சிரிச்சு கொண்டு போய் மனசுக்கு அழுது கொண்டிருப்பார்கள். இவ்வளவுத்தே அவர்கள் அந்த கனவுகளை துளைச்சுத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த தாலி என்று களத்துல விழுந்துட்டா பொண்ணு இவ்வளவோ தந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் அங்க வெளியாலையும் சொல்ல முடியாது. ஏன்னால் அங்க இன்னொரு இந்த குடும்பத்துல வாழைக்குள்ள அம்மாட கதைக்கிற மாதிரி பொம்பளை பிள்ளைகள் அங்க போற இடத்துல கதைக்க முடியாது. அப்ப அங்க சுதந்திரத்தை இழக்கினோம். மற்றது சுதந்திரத்தை கொடுக்கறதுக்கு முதல் நாங்கள் யார் ஏனென்று சொன்னால் எங்களை இந்த பூமிக்கு கொண்டு வந்ததே பொன். இன்றைக்கு ஈழத்துல நாங்கள் உரிமைக்கு இந்த மொழிக்காகவும் போராடி நாங்கள் அது எங்களை நாட்டம் அது போராட்ட நியாயம் என்று சொல்லப்படுக்க எங்களை படைச்சவளுக்கு நாங்கள் அவளுடைய உரிமையில நாங்கள் பதிச்சு வச்சுக்கொண்டு அவளுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முதல் நாங்களா என்று அவளு உண்மையா பொண்ண எந்த மனசுல என் அப்பா அந்த பாதத்தோட்டு கும்பிடுவோம். என் அப்பா அம்மாவை சமையலறையிலோ இல்லாட்டியா என்ன தேரில் கூட அம்மா அப்பா போட விட்டது இல்லையா. அம்மா அவ அப்பா அவ்வளவு கௌரவமா நடத்துறவர். அப்ப அதுல இருந்து நான் பார்த்து கற்றுக்கொண்டு சொன்னோன்னா அதுல இருந்து நான் யோசிக்கின்றோம்னா உண்மையில அந்த பொண்ணை வந்து நான் என்னை யாரும் எவ்வளவு கௌரவமா பார்த்தா எனக்கு பல வேலை நான் இந்த மனசுல இருந்து சொல்றேன். பொண்ணிட பாதத்தை கழுவி பூ போட்டு தொட்டு கும்பிடலாம். எந்த மனசுல எந்த மனசுல தோன்றது இப்ப திருமணம் செய்யறதோ இல்லாட்டிக்கா அது அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அத பொண்ணு இப்ப நாங்கள் ஒரு வாகனத்தை எடுத்தா அப்படி ஒரு வாகன சாரதியை நம்ம எடுத்து கொண்டு அப்படி படிக்கணும். அதே போல பொண்ணை முதல் படிக்கணும், ஆழமா படிக்கணும் என்றால் மற்றது எனக்கு இந்த பொண்கள் மேல ஒரு கோபம் இருக்குது என்று சொன்னால் அந்த அம்மா தான் சொல்லுவேன். தங்கச்சிகளுக்கு கோபத்துல பேசியக்கா அம்மா சொன்னவ ஏன் இருந்தா போல கோவப்படையணும் உனக்கு அவன் பெண்ணை பற்றி நிறையும் அவளுக்கு இந்த நிறங்களை வயிறு எல்லாம் வலிக்கும் அப்படி என்று சொன்ன அப்புறம் அந்த பெண்கள் மீது நான் கொஞ்சம் இது வந்தது. அந்த மூன்று நாள் கொடிய வலி வலிக்கிறீர்களே ஏன் அந்த நேரம் மட்டும் வார் வந்து சொல்லாமல் ஏன் வேலை செய்கிறார்கள் என்ன என்ன கடவுள் இவர்களுக்காண்டு இப்படி படைச்சிருக்கிறார்கள். அம்மா கேட்பேன் இந்த கேள்வி அடிக்கடி என் கடவுள் உங்களுக்கு பூமிக்கு அனுப்பியக்குள்ளே பெண்கள்லாம் நடப்புதோனும் பெண்கள்லாம் இது செய்யணும் என்று பூமிக்கு அனுப்பினதா ஏன் இப்படி செய்கிறீங்கள் மற்றது வந்து அந்த கேள்வியை நான் கேட்க நான் வீட்டு அதான் நண்பர்களுக்கும் சொல்லுவேன். உங்களோட விட்டு பெண்கள் இப்ப இங்க எல்லாம் அவ்வளவு ஊத்த கதையில கதைக்கணும் இது ஊத்த கதையில பொண்ணின் ஒரு நியாயமான கதையை தான் நான் கதைக்கிறேன். இப்ப நான் என்ன சொன்னா இப்ப என் நண்பர்களுக்கு சொல்லுவேன் பெண்கள் வந்து திடீரென்ன கோவப்படுறாங்க அந்த மூன்று நாள் தான் கோவப்படுவார்களாம். அந்த நேரம் நீங்க அன்பை இதை கொடுத்துட்டீங்களா மற்ற நிறங்கள் பெண்கள் கோவப்படமாட்டேன் இது காரணம் இல்லாத அந்த வழியெல்லாம் கோவப்படுவார்கள் என்று நான் இந்த நண்பர்களுக்கு சொல்லுவேன். சொல்லி எத்தனை பேருக்குன்னு இருக்கணும் அப்படி மற்றது என்னன்னு சொன்னால் மற்ற அன்பா கதைக்கணும் மற்ற என்னென்ன இப்ப சில பேர் இந்த மற்ற இந்த எனக்கு பெண்கள் இன்னொரு இன்னொன்னு நினைச்சிடான் இந்த தாலி கட்டுறதுக்கு இல்ல நான் உண்மையில அந்த படத்தை யோசிச்சு பார்ப்பேன். தாலி கட்டுறதுக்கு ஆண் பின்பக்கம் பதிகிறார் பெண் வந்து முன்பக்கம் பதிகிறா நீங்க பாருங்க கும்பிட்டு கொண்டு அப்ப அதுலயே அங்க சொல்லப்படுது என்னன்னு சொன்னா இந்த கற்பனை நான் சொன்னேன். அப்ப திருமணத்துக்கு பிறகு பொண்ணுக்கு பின்னாலும் ஆண் போகணுமென்று அந்த படைத்தவனே விதித்திருக்கிறான் இந்த எந்த கற்பனை. அப்ப பெண்ணண்டா இப்படித்தான் இருக்கணும் பெண்ணண்டா இவ்வளவுதான் சிரிக்க வேணும் பெண்ணண்டால்
1: அப்படி ஒரு காலகட்டத்தில இருந்திருக்கிறது. ஆனால் அது இப்பொழுதும் அப்படி அப்படியான காலகட்டம் எல்லாம் மாறி இருக்கிறது.
3: இல்ல இல்ல இல்ல இப்போ இப்ப கூட எங்கட விட்டு இந்தியா சோதரங்கள் இதோ முந்தி நான் தான் ஏற்றி கொண்டு போற வழிகள் அதுக்கு நான் இருக்க சைக்கோட தெரியா இப்ப வேலைகளுக்கு போய் வரையினோம். ஆனால் இப்ப கூட பொன்னண்டா இப்படித்தான் சிரிக்க வேணும் பொன்னண்டா இப்படித்தான் இப்ப நாங்கள் கூட வெறுமையிலோட கேட்டுக்க வந்து பொன்னண்டா இல்ல இப்படித்தான் இருக்கணும் வேண்டாம் நாளைக்கு இப்படி கதை கேட்க வீட்டை கூட மெல்ல மெல்லமா கதையும் கூட நாளைக்கு அதை கேட்டுட்டா கட்டமான அப்படி பொண்ணுக்கு அப்படியே அந்த ஒரு என்னன்னு சொல்றது சும்மா பூமியில இருக்காளே வழிய எல்லாத்துக்கும் தடை. ஒரு சின்ன ஒரு இப்ப வெள்ள உடுப்புல மைப்பட்டால் எப்படி போவாதோ அதே போல பொண்ணுக்கு ஒரு சின்ன ஒரு கீரல் பட்டுட்டு ஆணுக்கு பட்ட கீரலு போகணும் ஆண் ஒரு பத்து தப்பு அந்த பொண்ணுட வந்து அவள் மண்ணில போகும் வரையும் அவளை பெற்று கண்டக்கு இந்த நடிகருக்கு இப்ப நான் இந்த பெண்களை கதை கேட்க கூட மரியாதைக்குரிய என்று சொல்லி கதைக்கிறது கூட சில பேர் நக்கல் அடிச்சவ அதை பற்றி எனக்கு பிடிக்கல என்ன பிடித்தா அவளுக்கு அந்தவள் இப்ப இந்த நடிகர் நயன்தாரா பற்றி எவ்வளவோ கூடாத மாதிரி கதைகள் ஆனா வாழ்க்கையில தவற விடுற அதை விட எத்தனை ஆண்கள் எத்தனையோ தவற விடும் அதை பற்றி கதைக்கு இல்லை அந்த அந்த படங்கள் வந்து எத்தனை கூடாத மாதிரி கருத்து போடுவேன் நான் கீழே. அப்ப பெண்கள் விடுறது அப்ப ஆண்கள் எவ்வளவு இந்த தேவையில்லாத பெண்கள் வந்து பெண்களை வழிவிடங்கள் அந்த மதுகள் கதைகள் அதெல்லாம் சித்தரிக்க கூட எனக்கு பிடிக்கல. மற்றது நான் வெளிப்படையா சொல்லி போட்டு போற அந்த வானவியா பல முறை நான் தான் இந்த உட்காந்து இரண்டுபடியா தான் பல பேருக்கு என்ன பிடிக்காம போனதுக்கான இந்த நகைச்சுவை என்ற பேர்ல பெண்களை அவலாத்துக்கு மனைவியா ஜானி என்றதும் பூனை என்றதும் இப்படி எல்லாம் கதைக்க கூட ஏன்னா உண்மையில எங்களோட பூசியர்களுக்கு தெய்வ படங்களை வெளியால கத்தி போட்டு எந்த பார்வையில உங்களோட மனைவியோ யாரோ ஒன்று பேரை சொல்லி போட அவையத்தான் கும்பிடும். அவலாதத்துக்கு என்ன எந்த பொருத்தையில மதிக்கப்பட வேண்டிய மற்றவர்கள் நன்றி.
1: அழகாக பகிர்ந்து கொண்டீர்கள், நன்றி
3: நன்றி
1: நன்றி. அழைப்பில் இருக்க மாட்டேன், நீங்களே சந்திக்கலாம். வணக்கம்.
3: ஓ வணக்கம். இல்லை, நான் கேட்டுக்கொண்டிருந்தது எல்லாம் நான் சொன்னது இருக்கலாம். ஆனால் அம்மாண்ட காலத்தில் என்னென்ன ராவில சிறிய போக விரையில என்னென்ன அப்ப எலக்ட்ரிசிட்டி இல்லை அம்மாண்ட அப்படின்ட்டு அம்மாண்ட காலத்தில். அப்ப என்ன வீட்டு விளக்கு அந்த குப்பி விளக்குகள் அதுகள் தானே, மண்டல விளக்குகள், அதுகளை வெளியில கொண்டு போக காத்து கணஞ்சிடும் தானே. ஆனபடி அதுக்காகத்தான் வெளியில விரையில இரவில.
1: இப்ப உங்களுடைய அம்மாவுடைய காலகட்டத்தில் 6 மணிக்கு பிறகு பெண்கள் எல்லாம் வெளியில போகலாமா?
3: இருந்து அதுல ஒரு மீட்டிங் கொண்டு போய்ப்பிடும், இருட்டுறது 8 மணி 9 மணி தான் இருட்டும். அவை பின்னேறம் சாப்பாடு எல்லாம் செய்துட்டு அதுல ஒரு மண் கொம்பி குமிச்சு வைத்திருப்பேன். ஒவ்வொரு வீட்டுல
1: இருந்து பேசுவது வேற. இப்ப ஒரு ஆண் வந்து வீட்டுல எத்தனை மணிக்காவது போய் வரலாம், ஆனால் ஒரு பெண்ணுக்கு போவதற்கான அங்க அனுமதி கேட்கப்படுகின்றது, அங்க கொடுக்கப்படுகின்றதா, அது கேட்கப்படுகின்றது, அது அது மட்டுமின்றி அங்க கொடுக்கப்படுகின்றதா, இரண்டு கேள்விகள் அங்க இருக்கிறது.
3: ஓ, ஏன் அம்மா கேட்பார் போறதுக்கு? கேட்க தேவையில்லையே. அங்க போறேன்றது வீட்டுல அன்னைட்டியோ இல்லாட்டி எங்கட அப்பாட்டியோ சொல்லிட்டு நான் இங்க பக்கத்து வீட்டு போட்டு வரேன்ன்றது அம்மா போகல தானே, அந்த ஃப்ரீடம் இருக்கு தானே.
1: நாங்க சொல்லலாம், ஆனால் அப்படி கிடைத்திருக்கின்றதான் கேள்வி.
3: இதுல
1: போறேன்
3: சொல்லலாம், வீட்டுல வேலை கூட சமைக்கணும்
1: சமைக்க வேண்டும் கொள்ள வேண்டும். அந்த சமையல் வந்து ஒரு பெண் தான் செய்ய வேண்டும் என்ற காலகட்டத்துல அப்ப இருந்தது. அது வந்து பெண் தான் செய்ய வேண்டும், ஏன் ஆணும் செய்யக்கூடாது. அது அந்த காலகட்டத்துல ஆண்கள் செய்வது என்பது மிகவும் அரிது.
3: கஷ்டமான வேலையில் செய்வோம், கடினமான வேலையில் பெண்களுக்கு சமையல் அப்படி அதுதானே அவைக்கு தெரிஞ்சதை அவையல் செய்வோம். அதே நேரம் அவளுக்கு காசு தேவையில்லையே, எல்லாமே உங்களோட வீட்டுல இருக்கேன்.
1: அது அதுதான் சொல்றேன், நீங்க வந்து அதை நீங்களா சொல்கிறீர்கள், எல்லாமே இருக்கு, நீங்கள் ஹாப்பியா இருக்கிறீங்க, நீங்க சிரிக்கிறீங்க, நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீங்க என்று நீங்கள் தான் சொல்கிறீர்கள். அது ஒரு பெண்ணினுடைய மனதில் அது என்ன இருக்கின்றது, அந்த பெண்ணுடைய ஆள் மனதில் என்ன இருக்கின்றது என்பது அந்த பெண்ணுக்கு தான் தெரியும்.
3: என்ன இருக்கிறது அவங்க அம்மா அக்கள் சொல்லி வளர்த்துக்கொள்வோம். அந்த நேரம் அவையில் 5ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு படிச்சுச்சிடும். பிறகு உடனே
1: அங்கேயே கல்வி சுதந்திரம் அங்கேயே தடுக்கப்படுகின்றது. பெண்ணுக்கு அங்கேயே கல்வி சுதந்திரம் தடுக்கப்படுகின்றது,
3: கடுக்கப்படுகிறது. அது அந்த காலத்து அரசாங்க நிலைமையிலும் அந்த காலத்து ஆக்கல் தி இந்த காலத்துல எங்கிற பிள்ளைகள் இவ்வளவு படிக்கணும் கொள்ளிடும் அவ்வளவு ஃப்ரீடம் இந்த காலத்து அப்பா அம்மா குடிக்கணும் தான்.
1: ஆமா,
3: ஓ இப்ப எவ்வளவோ ஃப்ரீடம் இருக்குது. அதே நேரம் நான் வேலைக்குள்ள இந்த மகள் வேலைக்கு போவாட்டே எனக்கு சொல்லி போகணும் இல்லதானே சொல்லுங்க பாப்போம். தண்டு பாட்டிலேயே வலிக்கிட்டாம போறா வேலைக்கு. நான் வேலை இருந்தாலும் இப்ப வைஃப் வேலை நினைப்பா, அக்காம என் வேலையில நினைச்சா இந்த மகள் தண்டு பாட்டுல வலிக்கிட்டு போகலாம். அந்த ஃப்ரீடம் இருக்கு தானே. இதையே எந்த அம்மா செய்யல, அது இல்லங்கையில
1: பெண்களுக்கும் அந்த 100% எல்லா வகையிலும் சுதந்திரம் இருக்கின்றதான் கேள்வி.
3: சுதந்திரம் நம்பிக்கையில தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு சரியா நடந்தா, நீங்க சரியா நடப்பீங்களா, உங்களோட வீட்டுக்காரர் உங்களோட அம்மா அப்பா நினைச்சால் அதே போல் ஃப்ரீடம் போயு.
1: கண்டிப்பா
3: உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை உங்களுக்கு உங்களோட அப்பா அம்மா நீங்கள் வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி கோதர் சொன்ன மாதிரி மனைவியில தனக்கு நம்பிக்கை இருக்குது என்றால் கட்டவே என்ன சொன்னாலும் பரவாயில்லை, எனக்கு இந்த வாய்ப்புல நம்பிக்கை இருக்குது அதுதான் வர வைக்கிறது. அதே மாதிரி சத்தியாக சொல்ல மாதிரி தன் ஹஸ்பண்டோ யாரோ வந்தாலும் தனக்கு நம்பிக்கை இருக்கு எந்த ஹஸ்பண்ட்ல எந்த பிள்ளைகள்ல
1: அவ்வளவுதான்.
3: அது முடிச்சு ஃப்ரீடம் என்ன வேணும் மற்றவை எடுத்து இப்பவும் கதைச்சிட்டு தான் போவினோம். யாரையும் பற்றி பெண்களை பற்றி குறைவா சொல்லுவினோம், ஏனென்றால் அவையை பற்றி தான் குறைவா கதைக்கலாம், அதைத்தான் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுவோம். முரான பற்றி கதைக்கிறது சரியான குறைவு. ஓ அப்ப அப்படி இல்ல உங்களுக்கு கட்டிடமான யூ கோட் சக்சஸ் ஆன் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி அவ்வளவுதான். எந்த பிள்ளைகள நான் நம்பணும், எந்த வைஃப நான் நம்பணும்,

0: இல்ல, அது அற்றவர்கள் சுத்தம் சூழலுக்கு பயந்து அவர்கள் இருக்கிறதே தவிர மரியாதை என்று இது.
1: அது மரியாதை என்பதெல்லாம் நீங்கள் ஆண்கள் சொல்வதாக, ஆனால் அப்படி இல்லையே, நிறைய இடங்கள்ல அது தடுக்கப்படுகின்றது தானே, அந்த காலகட்டத்தில் தடுக்கப்படுகின்றது, இப்பொழுதும் நிறைய இடங்கள்ல தடுக்கப்படுகின்றது, இருந்தும் பெண்களுக்கான சுதந்திரம் நிறைய முன்னேறி இருக்கிறது தான், ஆனால் ஒரு சில இடங்கள்ல அது தடுக்கப்படுகின்றது தானே.
0: இங்க வந்து என்னவும் நீங்க செய்யறதும் பட்டவர் உங்களை பற்றி கிடைக்கிறதோ கொள்றதோ அதை பற்றி தேவையில்லை, பாட்டியில போறது வேறது கொள்றது அதுக்கு தேவையில்லை, அதை இல்லாதான் செய்யணும், ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் பாட்டிக்கு போயிடும், அதுக்காக குடிச்சு போட்டு விலைக்கு போகாம நின்று அப்படியே தவிர என்டர்டெயின்மெண்ட் ஒரு ஃபன் கிறிஸ்மஸ் டைமோ அது இதுகளில் ஜாலியா இருக்கலாம் கொள்ளலாம், ஃப்ரீடம் இருக்குது. ஆனா அவைகளுக்கு அந்த ஃப்ரீடத்தை எடுக்க தெரியல, கொடுக்கறது ஃப்ரீடம் கொடுக்க ஒரு அதுதான் அம்மாக்கள், அம்மாக்களுக்கு இருந்தது அம்மாக்கள் எடுக்கல தெரிக்கலாம், அதுக்கு தேவைப்படையில என்று தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியாது
1: படையில அப்படி எப்படி நீங்க சொல்ல முடியும், தேவைப்படவில்லை என்று நீங்க சொல்ல முடியாது, பார்க்கலாம் அழகாக பகிர்ந்து கொண்டிருக்க, நன்றி நன்றி,
0: நன்றி.
1: ஆனா இப்படி இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்,
2: இன்னும் வயதுக்கு வர இல்ல போல,
1: வணக்கம் சொல்லுங்கள்,
2: இங்க இவர் இன்னும் வயதுக்கு வர இல்ல போல,
1: ஏன் அப்படி?
2: இந்த சுதந்திரம் அந்த காலத்துல இருந்தே பெண்களுக்கு இல்ல, ஆரம்பத்துல இல்ல, இப்பதான் ஓரளவு சுதந்திரம் அர அரவாசி இருந்தனா, அந்த காலத்துல யாருக்குமே பெண்களுக்கு சுதந்திரமே இல்லையே, படிதாண்ட விடாயினா ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ஒரு கல்யாணம் பேசி தெரியுங்கடா, அந்த கல்யாணத்தை தாலி கட்டும் மட்டும் அந்த ஆணா அவைக்கு முகம் தெரியாது பெண்ணுக்கு, அப்ப எப்படி சுதந்திரம் அந்த காலத்துல இருந்திருக்கும்,
1: அந்த காலத்துல சுதந்திரம், ஆமாம் அந்த காலத்துல கண்டிப்பாக சுதந்திரம் குறைவுதான், குறைவுன்னா சரியான குறைவுதான், சுதந்திரம் இல்லை என்று கூட சொல்லலாம், ஒரு சில விடயங்கள் இருந்திருக்கு, எல்லா குடும்பத்திலையும் அப்படி ஆண்டு இல்லை, எல்லாமே இப்ப அஞ்சு பேரனும் ஒரே மாதிரியாண்டா இல்லை, அப்ப ஒரு சில குடும்பங்கள்ல அங்க சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் இப்பொழுது நிறைய மாறி இருக்கிறது.
2: அந்த காலத்துல, அந்த காலத்துல எப்படி சொன்னா ஊருக்கு ஊருக்கு வித்தியாசம் இருக்கு தெரியுமா, அந்த காலத்துல சில ஊர் வடமராட்சியில சில இடங்கள்ல மீனாட்சி மீனாட்சி ஆட்சி என்ன மாதிரி அங்க பெண்கள் ஆட்சி தானே, சில ஊர்கள்ல ஆண்கள் வந்து உழைப்பினம் எல்லாம் செய்யலாம், வீட்டின முழு கட்டமைப்பும் முழு இதுவும் வந்து பெண்கள் கையில தான் இருந்தது,
1: பெண்களுடைய பொறுப்பு கொடுக்கப்படும் பொழுது அங்க சுதந்திரம் கொடுக்கப்படுகின்றதான உங்கள் கருத்து?
2: அதோ அது ஒரு இடங்கள்ல, நீங்க கிராமப்புறம் சில நகரப்புறங்கள்ல அது இலங்கையில இருக்கு, இலங்கை பாத்தீங்கன்னா வடமாட்சியில சில சில ஊர்கள்ல அந்த இது இருக்குது, அந்த காலத்துல இருந்து பெண்கள் முழு பொறுப்பும் பெண்களின் கையில இருந்திருக்குது, ஆண்கள் செய்தினா காசை கொடுப்பினா பெண்கள்கிட்ட அதேதான் அந்த வீட்டை கட்டமைப்புகிறது, வீட்டின் எல்லா இதுகளையும் பாக்குறது, நிறைய எனக்கு தெரிஞ்ச நிறைய இதுகளை எல்லாம் நான்
1: பாத்துருக்கிறேன், கட்டமைக்கிறது, வீட்டை சமைக்கிறது, வீடு வீட்டை பாக்குறது,
2: அது இல்ல
1: தங்களுடைய குழந்தைகளை பார்ப்பது, கணவனை பார்ப்பது மட்டுமே சுதந்திரமா?
2: ஆனா ஒன்றே ஒன்று செய்தா, அந்த காலத்துல எவ்வளவோ படிச்ச பெண்கள் வேலைக்கு கல்யாணம் பண்ற பேர்ல வேலைக்கு போகாம மறைச்ச பேர் நிறைய இதுகளும் இருக்கு, படிச்சவைய எப்படியோ நல்லா படிச்சவை, அந்த காலத்துல எல்லாம் ஆங்கில கல்வி முறை இருந்தது இல்லோ, அந்த அதுலயே எவ்வளையோ படிச்சவைக்கு வந்து பெண்களை கல்யாணம் பண்ற ஒரு போர்வையில வேலைக்கு போகாம மறைச்ச இடங்களும் இருக்குது, என்ன அதுலயே அவனுடைய தவறுகள் அவை அந்த காலத்துல விட்டு இருக்கணும். ஆனா அந்த இப்போ நான் சொன்னது அந்த பீரியட் டைம் அந்த அந்த அந்த நேரம் இருந்தது ஊர்ல, இங்க இல்லையல்லோ, ஆனா ஊர்ல எல்லாம் மூன்று நாளும் நாங்க எந்த வேலையும் செய்ய மாட்டோம், நாங்க எந்த வேலையும் செய்ய மாட்டோம், ஒரு சமையல் கட்டுகளையோ இங்கே நான் குறிப்பிட்ட இடத்தை தாண்ட மாட்டோமே இல்ல ஊர்ல.
1: இப்ப அது உங்களுடைய உங்களுடைய அம்மாக்கள் உங்களுடைய தாத்தா பாட்டியினுடைய கடல்ல அவர்கள் வந்து முந்தி வந்து வீட்டுக்குள்ளேயே விட மாட்டார்கள், இவர்களுக்கு ஒரு குட்டி குடிசை கட்டி அந்த குடிசைக்குள்ள விட்ட காலங்கள் எல்லாம் இருக்கிறது.
2: யோ அது அந்த காலம் எல்லாம் அது பத்திரமா அப்படி பார்த்த காலங்கள் எல்லாம் இருந்ததுதான். ஆனா இப்ப வெளிநாடுகளுக்கு வந்தா லேடிஸ் கரவுன்னு பண்ண முடியாதே, குடும்பம் வேலை பிள்ளைகள்டா அது
1: எழுதியிருக்கிறது நிறைய மாறி இருக்கிறது, ஆனால் பரிபூர்ணமா கிடைத்திருக்கின்றதான் இப்படிதான்
2: இல்ல, அது இல்ல பரிபூர்ணமா கிடைச்சதுன்னா அது நான் இல்லையே தான் சொல்லுவேன், ஆனா கிடைச்சிருக்குது, சிலர் வந்து

0: அதை எடுத்துக்க விதத்தை பொறுத்து இருக்குது சுதந்திரத்தை. சிலர் வந்து அதை தங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரயோசனமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இல்லையே, அதனால சில வீடுகள்ல அதை தப்பா அந்த தங்கன்ற சுதந்திரத்தை கொண்டு போனதுனால பறிமுதல் போய் பிரச்சனை வந்தது, குடும்பங்கள் பிரிஞ்சதும்
1: இருக்குது.
0: இப்ப சிலர் அந்த சுதந்திரம் தாழ்ந்துட்டு அங்க இங்கத்தை படிக்கலாம் அங்கத்த பொம்பளை பிள்ளைகள் வேணுமென்று ஒரு காலத்துல ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டு இங்க சுதந்திரமா விட்டது, அதுல பிரச்சனை வந்து எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சதும் இருக்கல்லே.
1: ஆமாம், எல்லா விடயங்களும் இருக்குன்றதுதான் இல்லையான்னு சொல்ல முடியாது. அதான் சொன்னேன், அஞ்சு வீரரும் ஒரே மாதிரி இல்ல, நிறைய எல்லா
0: இருக்காது எல்லா இடத்துலயும். நாங்க எங்க கம்யூனிட்டியை வச்சு பாக்குறோம், எல்லா கம்யூனிட்டிலையும் எல்லா விதமாகவும் இருக்குது. அதே முழு சுதந்திரத்தோட வாழ்ந்த மற்ற கம்யூனிட்டியும் இப்பத்திய சூழ்நிலையில அது அது அது அந்த இதுலதான் போய்கொண்டு இருக்கு.
1: கண்டிப்பாக. நன்றி நன்றி
0: நன்றி
1: நன்றி. ஆனா இப்படி இருக்க மாட்டேன். நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, மீண்டும் கோதா.
1: வணக்கம்.
2: இப்ப சுதந்திரம் வேண்டா, இப்ப ஒரு நீங்க சொல்றீங்க ஒரு பெண்ணுக்கு மனதுல பல ஆசைகள் இருக்கும், அந்த ஆசைகளை நிறைவேற்றாம தவிக்கிறாங்க. அந்த ஆசைகளை சொன்னால் இந்த ஆண் அந்த ஆசைகளை நிறைவேற்றாமல் விட்டது, நிறைவேற்ற வேணும் என்று தானே துடிப்பாரு.
1: இப்படி
2: கதைக்கிறதாலயும் இப்படி நாங்க ஒருத்தர்களுக்கு
1: சுதந்திரம்
2: மேலதிகமாக சுதந்திரத்தை எடுத்துக்கொண்டு இங்க உள்ள சட்ட திட்டங்களை பின்பற்றதால எத்தனை சிங்கிள் மதர்கள் இங்க உருவாகிருக்கு.
1: கண்டிப்பாக ஒரு சுதந்திரத்தை அளவுக்கு மீறி எடுப்பதால நிறைய சிக்கல்களை சந்தித்து
2: விடுறது
1: சொல்ல முடியாது. ஆனால் பழைய காலத்துல வந்து பெண்கள் வந்து நல்ல ஹாப்பியா வீட்டு வேலையெல்லாம் செய்து தங்களுக்கு சமைத்து ஆண்களுக்கு சமைத்து தங்களுடைய குடும்பத்தை பார்த்து தங்களுடைய குழந்தைகளை பார்த்து, அந்த காலகட்டத்தில் ஒரு ஆண் வந்து குழந்தைகளை பார்த்திருக்கிறார்கள் இல்ல, அங்க வந்து திருமண வயது அங்கு
2: சின்ன வயசுல திருமணம் செய்து எல்லாரும் கூலி வேலைக்கோ எங்கயோ கஷ்டப்பட்டுதான் வேலை செய்வார்கள்.
1: ஆமாம், ஏன் பெண் படித்தால் கூட அந்த
2: ஆண்களும் வேலை செய்கிறார்கள், ஆண்களும் வேலை செய்கிறார்கள்,
1: வேலை செய்கிறார்கள் இல்லையான்னு சொல்ல முடியாது. பெண் படித்தால் கூட அந்த பெண் வந்து வேலைக்கு போய் வேலைக்கு போகலாம் என்பதை அங்கே ஒரு ஒருத்தராலதான் நிர்ணயிக்கப்படுகிறது.
2: பெண் படிக்க தொடங்கினது என்னுடைய தங்கச்சி காலத்துல, என்னுடைய அநேகமாக படிக்க தொடங்க பெண்கள் அந்த நேரத்திலேயே பல சில பெண்கள் ஓரளவுக்கு வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள பெண்கள் வேலைக்கு போயிருக்கிறார்கள். ஒரு தரம் தடுக்க இல்லை, போறவர்களை தப்பாவும் சொல்லுவாதில்லை.
1: ஒரு தரம் அது இப்பவும் தப்பா சொல்ல நாங்க சொல்ல வரவில்லை. அந்த நேரத்துல படித்த பெண்கள் கூட வேலைக்கு போவதற்கான தடை அங்க விதிக்கப்பட்டிருக்கிறது தான்.
2: தடை என்று விதிக்கவில்லை, அவர்களுக்கு திருமணம் பேசணும்னு அவர்கள்
1: சில இடத்துல பெற்றோர்
2: நீங்க எப்படி அப்படி அப்படி என்ற நீங்க சொல்லணும். அவர்கள் தடை என்றா இல்ல, நான் படிக்க நான் திருமணம் செய்யல வேலைக்கு போக போறேன் இந்த பெண்ணாவது சொல்லி அப்படி மீறி இருந்தா தான் அது தடை.
1: அப்படி அந்த காலகட்டத்தில் ஆனால் இருந்திருக்கு பெண்கள் வந்து படிக்க. நீங்கள் நிறைய கதைகளில் பாருங்கள், பெண்கள் வந்து படிக்க போகிறென்றாலே அங்கத்த குடும்ப இது வந்து அவர்களை கல்யாணம் திருமணத்துக்காக கொண்டு போய் அந்த பெண்களுக்கு தடை அங்கேயே விதிக்கப்படுகிறது.
2: ஏனென்றால் அது காலங்காலமாக அந்த காலத்தில் வயது பயனாலு பயனஞ்சு பயனாறுலேயே திருமணத்தை செய்து
1: திருமணம் செய்திருக்கிறார்கள். அங்கேயே அந்த சுதந்திரத்தை பெண் வந்து தனக்கு திருமணம் செய்ய இந்த பெண்ணு கேட்க
2: மாட்டாங்க.
1: ஆமாம், ஒரு பெண் வந்து
2: இந்த சுதந்திரம் என்ற வார்த்தையை எல்லோரும் உச்சரிக்க தொடங்கினது பெண்கள். அவர்தான் முதன் முதல் பெண்களுக்கு சுதந்திரம் வேண்டும் அது இதான்னு சொல்லி கதைக்க தொடங்கினவர்.
1: அது தேவைதானே, கண்டிப்பா தேவையான ஒரு விடயம் தான்.
2: அவர் அவருக்கு பிறகுதான், அதுக்கு முதல் இந்த என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கு, நான் இதையே
1: இப்படித்தான் இருக்கின்ற கட்டமைப்புக்குள்ள பெண்ணை வைத்து விட்டார்கள். அதுதான் உண்மை. அது அப்படியான ஒரு கட்டமைப்புக்குள்ள பெண்ணை அடக்கி விட்டார்கள். அதுதான் உண்மை.
2: அந்த பெண் தனக்கு எதுவும் வேணும் என்று ஆசைப்பட்டு நிறைவேற்றாத கணவன் இருக்க
1: அந்த காலகட்டத்தில் கேட்க முடியாது. நான் படிக்க போறேன்னு சொன்னாலே
2: அது
1: விளங்கவில்லை.
2: அந்த காலத்திலையும் கேட்கிறார்கள், இந்த காலத்திலையும் கேட்கிறார்.
1: அந்த காலத்தில் நான் படிக்க போகிறேன், நான் வேலைக்கு படித்தா கூட படிப்புக்கே அங்கே தடை விதிக்கப்படுகிறது. முந்தைய காலகட்டத்தில் படித்து ஒரு வேலைக்கு போவதற்கு கூட அங்கே தடை விதிக்கப்படுகிறது. திருமணம் அங்கே வந்து திருமணம் என்ற முறையில் அங்கே அங்கேயே தடை விதிக்கப்படுகிறது.
2: எனக்கு தெரிய பெண்கள் படிக்க துவங்கி விட்டார்கள். என்னுடைய காலத்திலேயே படிக்க துவங்கி விட்டார்கள். அதுக்கு முந்தைய ஆகமுதிய காலத்துல ஆண்களே படிக்கிறது குறை, பெண்கள் மட்டுமில்லை ஆண்களே படிக்கிறது குறை.
1: ஆனால் பெண்களுக்கு அது வந்து இப்பொழுது நிறைய மாறி இருக்கிறதான். ஆனால் அது 100% கொடுக்கப்பட்டிருக்கிறதான் உங்களுடைய கருத்து வந்து
2: அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்கள் சுதந்திரத்தை மீறி நடக்கிறார்கள். சுதந்திரம் அதிகமாக எடுத்துக் கொள்கிறார்கள். எத்தனை பேர் நிச்சயமாக சுதந்திரத்தை மீறித்தான் நடக்கிறார்கள். இப்ப வானிலையில வந்து ஒரு ஆண்களை பற்றி மட்டமா கதைக்கிறது மட்டமா கதைக்கணும் என்று வைப்போம். கணவர் கொடுத்த சுதந்திரம் தான், கணவரோ ஆண்களோ கொடுத்த சுதந்திரம் தானே. அந்த காலத்துல அப்படி கதைப்பார்களா? கதைக்க மாட்டார்கள். அப்படி கதைக்க
1: மாட்டார்கள்.
2: தான் தான் வீட்டையே தாங்குறன்ற மாதிரி கதைக்கிறவங்க இருக்கு.
1: இல்ல, நீங்க சொல்றது ஆண்கள் வந்து இதுல வந்து கதைப்பதற்கான சுதந்திரம் கொடுக்கப்படுகின்றது என்று. அந்த பெண்ணுக்கான பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் இப்ப மாறி இருக்கா? அந்த பெண் வந்து பேசுவதற்கான சுதந்திரம் எல்லாமே இருக்கின்றது இந்த காலகட்டத்தில்.
2: அதை
1: என்னுடைய கேள்வி வந்து யாருக்கு யார் சுதந்திரம் கொடுப்பது? ஒரு பெண்ணுக்கான சுதந்திரத்தை யார் தீர்மானிப்பது? அந்த பெண் தான் தீர்மானிப்பது. யார் யாருக்கான சுதந்திரத்தை கொடுப்பது? நீங்க யார் ஒரு பெண்ணுக்கான சுதந்திரத்தை ஆண் கொடுப்பதற்காக நீங்க யார் அந்த
2: தீர்மானிப்பதென்று சொல்லி, அதனாலதான் இங்கே சிங்கிள் மதர்கள் நிறைய உருவாகி.
1: கண்டிப்பாக இல்லையன்னு சொல்ல முடியாது.
2: வாழாவட்டியா வாழ்ந்து கொண்டிருக்கார். அதை நினைச்சு கொள்ளுங்க. மற்றபடி கதைக்கலாம், இவ்வளவு நேரம் கதைச்சு கொண்டு இருக்கலாம். தங்கட சுதந்திரத்தை தாங்களே எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஓரளவுக்கு அனுசரிச்சு போற தன்மையும் இல்லை என்றால் வாழ்க்கையில ஆண்களும் தான் வாழாவட்டியா இருக்கிறார்கள், பெண்களும் தான் வாழாவட்டியா
1: இருக்கிறார்கள்.
2: ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்வதுதான் சுதந்திரம்.
1: அழகான கருத்துக்கள். நன்றி.
2: நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். மீண்டும் சத்யா.
1: வணக்கம் சத்யா. நிறைய நேயர்கள் வந்து விட்டு சென்று விடுகிறார்கள். நேரம் சொல்லுங்கள்.
3: ஆமா, எனக்கு வந்து ஒரு சின்ன கருத்து தான் சொல்ல போறேன். ரெண்டு பேர் சொன்னதுக்கு என்ன இதயம் முறை சொன்னதுக்கு வந்து அம்மம்மாக்கு சுதந்திரம் இருக்கு, இதெல்லாம் கூட விளக்கு பிடிக்கும் எல்லாம் கணஞ்சிடும், அதால தன் வெளியில விடுறேன் மற்றும்படி போறதுக்கு சுதந்திரம் இருக்கு. அவர் வெளியில போறது வந்து பக்கத்து வீட்டுக்கு போறா வாராதுதான் அதத்தான் சுதந்திரம் நினைக்கிறார். ஆனா அந்த நேரத்துல ஆம்பளை வந்து இரவு நைட் ஷோ படத்துக்கெல்லாம் போய் வருவாங்க. அப்படி பெண்கள் போனவர்களா? அதத்தான் சுதந்திரம் சொல்றது. பக்கத்து வீட்டுக்கு போய் கதைக்கிறது, மாமா வீட்டுக்கு போய் வர்றது, அங்க போறது, அது அது வந்து அது போகலாம். அது பாதுகாப்பு. அது வந்து பாதுகாப்புக்கு உட்பட்டது. அந்த நேரம் நாங்கள் ஊர்ல இருக்கும் போது எங்களுக்கு ஒருவித பயமோ கல்லரோ திருடரோ பயம் குறையுது. துணிஞ்சு நாங்கள் போட்டு வருவோம். அது சுதந்திரம் இல்லை. ஆனா இப்ப இரவு லேட்டாக வீட்டை வாரதோ படத்துக்கு போய் வாரதோ அதுகள் எல்லாம் இல்ல. பெண்களுக்கு அது வந்து
1: மறக்கப்பட்டிருக்கு.
3: ஆமா, சொல்லுகிற உடனே அம்மா மறக்கப்படுறேன்னு சொல்ற. நாளைக்கு நான் நாலு பேர் நாலு விதமா பேசினா கல்யாணம் கட்டும் போது பிரச்சனை வேறு, இப்படிப்பட்ட பெண்ணா இருக்கு, அப்படி இப்படி சொல்லி அப்படியே அதை அதே அதே இது ஆண்களுக்கு ஏன் அப்படி சொல்றேன்ல, நாளைக்கு உனக்கு கல்யாணம் கட்டும் போது இப்படிப்பட்ட என்ன வெளியில நைட்டா லேட்டா வந்த இப்படி என்ன சொல்லி கல்யாணம் கட்ட மாட்டேன் சொல்லி யாராவது அப்படி தடுத்திருக்கிறார்களா? இல்ல, பெண்களுக்கு தான் நாங்க தடுக்கப்பட்டு இருக்குது. ஆனா இப்ப அது இல்ல. பெண்கள் வந்து ஒரு திருமணமோ அல்லது படிச்சிருச்சியமோ என்னவோ ஆண்கள் சரி பெண்கள் சரி தங்களை இதை தாங்களே முடிவெடுக்கிறார்கள். இப்ப அவர்களுக்கு சுதந்திரம் இருக்கு.
1: தன்னுடைய தேவைகள், தன்னுடைய பேச்சுக்கோ தன்னுடைய கருத்துக்கு சொல்றதுக்கான சுதந்திரம் இப்ப நிறைய மாறி இருக்குது.
3: நிறைய இருக்கு. எங்களோட வீட்டுல கூட ஒரு படிக்கிறதுக்கோ இங்க செய்யறதுக்கோ சொல்றதுக்கோ அதே விருப்பத்துக்குதான் நாங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ ஓகே, அது நாங்க சரியா பிள்ளையான்னு சொல்லி நாங்கள் அதுல கருத்து சொல்லுவோமே ஒழி ஆனா முடிவெடுப்பது அவர்கள் தான். ஆனா அந்த காலத்துல அப்படி இல்ல, முடிவே எடுப்பார்கள் சார். நான் இப்ப அடுத்தது கோதாசன் சொன்னதுக்கு வாரேன். அவர் என்ன சுதந்திரம் அந்த நேரத்திலேயே கொடுத்து கிடக்குது, அவர்களுக்கு இல்லாம கொடுத்தது அவர்களை எடுக்கவில்லையான்னு சொல்லி என்ன படித்து படித்தவர்கள் வேலைக்கு போக வேண்டாம் என்று யார் சொன்னது, அவர்கள் அவர்களா கேட்டிருந்தா கொடுத்திருக்கார்கள். அதுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். என்னுடைய அம்மாவை நான் உதாரணத்துக்கு எடுக்கிறேன். அம்மாவுக்கு வந்து 19 வயசுல கல்யாணம் கட்டி கொடுத்திருக்கிறார்கள். ஆனா அவருக்கு படிக்க வேணுமென்ற ஆசை, படித்து கவர்மெண்ட்ல வேலை செய்யணும்னு சரியான விருப்பம். அதுக்காக ஏழு அவர் பாஸ் பண்ணி நர்சிங்குக்கு அப்ளை பண்ணினவா, நர்சிங்கும் கிடைச்சிட்டுது, வந்துட்டு வர சொல்லி கிடைச்சிருக்குது. ஆனா அவன் எங்க அம்மா ஐயாரே அவ இல்ல வேலைக்கு போனா பிற கல்யாணம் எல்லாம் திண்டியிடும் பிற கரைச்சல் அதை சொல்லி உடனே கல்யாணம் பேசி அம்மா அழுது போ மாட்டேன் மதிக்க மாட்டேன் கல்யாணம் கட்டல வேலைக்கு போறேன் எனக்கு இதுவும் வந்துட்டுது, நர்சிங்குக்கும் வந்துட்டுது. ஆனா அவ அதை தடுத்து கல்யாணம் கட்டி வச்சது வச்சு கடைசியில அப்பா குடும்பத்துல பிரச்சனை வந்து அதுல திரும்பி வந்து வெளியாவே இறைபதம் அடைஞ்சிட்டார். ஆனா அப்ப அம்மா நிறைய கவலைப்படுவா, என்ன அந்த நேரம் வேலைக்கு விட்டுருந்தா நான் கஷ்டப்படாம இந்த பிள்ளைகளை வளர்த்திருப்பேன் எத்தனையோ யோசிச்சிருப்பா. அது அங்கதான் அந்த பெண் இந்த உரிமை
1: கண்டிப்பாக அங்கேயே திருமண வயதிலேயே அங்க பெண்ணுடைய சுதந்திரம் அங்கேயே தடுக்கப்படும். தான் படிக்க போறேன்
3: குலசன சொன்ன பெண்களுக்கு வந்து திருமணம் செய்வதற்காகத்தான் அந்த வேலைக்கு போகாமல் கணவனிட்ட கேட்கலாம் தானே, ஏன் அப்படி இருக்க வேணும்? பெண்ணுக்கு தான் ஒரு ஆண் தானே தானே முடிவெடுத்து ஒரு வேலை எடுத்து நல்ல பெண்ணா கல்யாணம் கட்டு செய்யற முடிவு எடுக்கிற உரிமை ஒரு ஆணுக்கு இருக்கும் பொழுது பெண்ணுக்கு ஏன் அந்த உரிமை இல்ல? அவர் உங்கள் பெற்றோர் சொல்ல கேட்கணும், கல்யாணத்துக்கு பிறகு கணவன் சொன்னதை கேட்கணும்.
1: மனைவிக்கு
3: சுதந்திரம் கொடுக்கும் போலவே அந்த பெண்ணின் சுதந்திரம் அங்க கட்டுப்படுத்த.
1: ஆமா
3: ஆமா, ஏன்னா அவர்கள் தான் அதை கொடுக்கிறார்கள்.
1: கண்டிப்பா
3: தனி மனித சுதந்திரம் சொன்னா ஆண் சரி பெண் சரி அவர்களுக்குரிய சுதந்திரம், அவர்கள் தான் தீர்மானிக்கவும். ஆனா தீர்மானிக்கும் பொழுது அது நடைமுறைக்கு சரியா சரியான முறையா சரியான வழியாண்டு யோசிச்சு அந்த சுதந்திரத்தை நடைமுறைப்படுத்தணுமே ஒழிய அவர்களுக்கு அவர்களையேதான் சுதந்திரத்தை கொடுப்போம்.
1: கண்டிப்பாக அதோட பெண் வந்து இப்ப படித்து இப்ப முந்தைய விட இப்ப பெண்கள் வந்து படிப்புல எல்லாம் எங்கேயோ இருக்கிறார்கள். பெண்களுக்கு தெரியும் எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது தெரியும். தங்களுடைய சுதந்திரத்தை பெண்கள் வந்து தங்களுடைய எல்லைக்குள்ள வைத்திருக்கணும், அதாவது தங்களுடைய கட்டமைப்புக்குள்ள தங்களுக்கான சுதந்திரத்தை தேடினார்கள் என்றால் உண்மையில் நன்றாகத்தான் இருக்கும். சில இடங்கள்ல அது மீறும் பட்சத்துல தான் நாங்க தடுக்கப்படுகிறது.
3: ஆமா, மற்ற இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்லணும், மன்னிக்கணும் சொராசன், நான் உங்களை பேசுறத அப்படி நான் சொல்லே இல்லை, எனக்கு உங்களோட நல்ல அபிப்பிராயம் இருக்குது. உங்களோட கருத்துக்கு தான் நான் மாற்று கருத்து சொல்ல வரேன். இன்னொன்று சொன்னீங்க வந்து என்ன அப்படி நிறைய சுதந்திரம் கொடுத்து தான் இந்த கண பேர் கண பெண்கள் வந்து சிங்கிள் மதராக இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? இங்க எத்தனையோ ஆண்கள் கல்யாணம் கட்டாங்க, கல்யாணம் கட்டி
1: தனிமைப்படுத்தி குகதாசனா கொடுத்த கருத்து
3: அதைத்தான் சொல்றேன். அவருக்கு தான் நான் மன்னிப்பு கேட்டுட்டு சொல்றேன், அவர்கிட்ட கருத்துக்கு தான் நான் நாட்டு கருத்து சொல்றேன். என்னோட எத்தனையோ பெண்கள் சிங்கிள் மதராக இருக்கிறார்கள், அதோ அதே நேரம் எத்தனையோ ஆண்கள் சிங்கிளாக இருக்கிறார்கள்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக
3: அது வந்து ஒரு பேசு பொருளா கரெக்ட்ல அங்க கூட அந்த பெண் இந்த சுதந்திரம் தடுக்கப்படுது.
1: கண்டிப்பா
3: ஆமா, நிறைய ஏனென்றா பெண்ணுக்கு வந்து பிள்ளைகள் வந்து தாயோட வளர்ற அந்த உரிமை இருக்கிற நாடி அந்த பிள்ளைகளை சேர்ந்து வைக்கிற நாடி தான் அந்த சிங்கிள் மதன்ற இது வருது. ஆனா ஆண்களும் அப்படி தனியே இருக்கிறார்கள்
1: நிறைய பேர். இப்ப நீங்க ரீசெண்டா கூட ஒரு ஒரு நிகழ்ச்சியில பார்த்திருப்பீர்கள், ஒரு தாய் பிள்ளை வந்து கொஞ்சம் சுகஹீனமான பிள்ளை பிறந்தபடியா அந்த தாய் வந்து விட்டுட்டு போகும் பொழுது அந்த ஆண் தான் அந்த குடும்பத்தை பார்த்து அந்த குழந்தைய பார்த்து கொள்ற.
3: ஆமா, அது வந்து அது அவர்களோட கேரக்டர் பிள்ளையான கேரக்டர் உள்ள அந்த டாபிக்கு தான் அது போகும் மொழியா அந்த சுதந்திரத்துக்குள்ள அது வேற. ஆமா, அது வந்து அது இல்ல ஆண்கள் சரி பெண்கள் சரி தப்பானவர்கள் இருக்கிறார்கள், அது தப்பானவர்கள் இருக்கிற நாடுதான் இப்படி பிள்ளையானைகள்
1: நடக்கிறதான் தப்பு என்பதை தாண்டி எல்லாருமே இங்க எல்லாரிடமே தப்புகள் இருக்கின்றதான். இவர் தான் சரி அவர் தான் சரி என்று நாங்க சொல்ல முடியாது.
3: ஆமா, அது சரியா.
1: நன்றி
3: நன்றி நன்றி. வணக்கம்.
1: அழைப்பில் இருக்க மாட்டேன் நீயர். வணக்கம் வணக்கம்.
4: தேவதாஸ் காய்க்கிறேன்.
1: வணக்கம் தேவதாஸ், சொல்லுங்க.
4: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நாங்க சுகமா இருக்கு. இது ஒரு பெரிய டாபிக், கல நேரம் தேவை கலைக்கிறதுக்கு முக்கியமான டாபிக. உங்களுக்கு டைம் முடியுது?
1: ஆமா சொல்லுங்க.
4: நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன். நான் சொல்ல வாழ்வது என்றால், இந்த சுதந்திரம் என்றது அதாவது நாட்டுக்கு நாடு, சமுதாயத்துக்கு சமுதாயம், சமயத்துக்கு சமயம் வித்தியாசப்படுது. யூரோப் நாடு மற்ற நார்த் அமெரிக்கா நாடுகள்ல கூடுதலாக ஒபிஷியலாயே 100% பொம்பளைகளுக்கு உரிமை இருக்குது. அதே நேரத்துல ஏசிய நாடு, ஆப்பிரிக்க நாடுகள்ல இன்னும் அந்த உரிமை கொடுக்கப்படவே இல்லை. சில பொம்பளைய அடிமையா வாழ்ந்து பாயினதால இதுதான் தங்களுக்கு சமைக்கிறான் வேலை, பிள்ளைகளை பாடுறான் வேலை, பிள்ளை படுறான் வேலைன்ற மாதிரி அதை இணைச்சு கொண்டு தங்களையே தாட்டி கொண்டு இருக்கிறார்கள். அதாவது எழுந்து கலைக்கிற அளவுக்கு சில நாடுகள்ல இன்னும் அந்த பக்குவம் அடைய இல்லை. அதே நேரத்துல வெளிநாடுகள்ல கூடி பொம்பளைகளுக்கு உரிமை இருக்கிறதால இருந்தும் அப்படி சமபாதி உரிமை இருந்தும் இந்த பொம்பளைகளே ஆம்பளைகள் அடிமைத்தனமாக உரிமையை கொடுக்காமலோ வச்சிருக்கிறார்கள். இங்கே அது அது பொம்பளைகளுக்கு பொம்பளைகள் வீடிட்டு பாய வேண்டிய டைம், அவை அமைதியாக வாழினம் தாங்கள் கல்யாணம் செய்திட்டம் அவற்றை சொல்லப்படுதான் கேட்கணும். அதாவது என்னோட நான் என்னுடைய கட்சியில வர சில பொம்பளைகள் சொல்லி சொல்லி கவலைப்படுவினம், தாங்கள் வேலையால வந்தால் சமைக்க வேணும், பிள்ளைகளை பார்க்க வேணும், வீட்டுல உடுப்பு துவைக்க வேணும், எல்லாம் செய்யணும், அதை வந்து சோபாரம் இருந்து டிவி பார்த்து கொண்டிருப்பினம்ண்டு தங்களுக்கு தனியொரு பெரியொரு மன அழுத்தம். என்ன செய்யறது, அப்படியான சமுதாயமா போயிட்டுதுன்ற மாதிரி தங்களுக்கே அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனா சில பொம்பளைகளை என்ன செய்யணும் என்றால் அதுக்கு தெரியும் உரிமை இருக்குதுன்றதுக்காக சில பேர் அது துஷ்பிரயோகம் செய்கிற பொம்பளைகளும் இருக்கலாம். அதே மாதிரி ஆம்பளைகளும் துஷ்பிரயோகம் செய்கிற ஆக்கள் இருக்கலாம். ரெண்டு பகுதியும் இருக்குது. ரெண்டு பகுதியும் ஓவராக செய்கிறபடியாத்தான் அந்த குடும்பத்துக்கு பிளவு வருது. அதாவது துஷ்பிரயோகம் என்று சொன்னால், அதாவது ஒரு ஒரு மாதிரி பண்ணினால் தன்னுடைய புருஷனை, தன்னுடைய கணவனை ஒரு மந்த் ஒரு அரசனாக்கி தானே ஒரு தான் ஒரு ராணியாக இருக்க வேணும் என்ற ஒரு நிலைமையில இருக்க வேணும். அவரு கொடுக்குற உரிமையை கொடுத்து தனக்குரிய உரிமையை வாங்கி ரெண்டு பேரும் சந்தோஷமாக சிறப்பாக வாழ வேணும். அப்படி இல்லை, சில குடும்பங்கள்ல அடிமையாக வச்சிருக்க விரும்பினா சில பொம்பளைகள் ஆம்பளைகளை, அதே மாதிரி ஆம்பளைகளும் பொம்பளைகளை அடிமையாக வச்சிருக்க விரும்புறாங்க. நீ சமை, வீட்டு வேலை செய், நீதான் பிள்ளைய பார்க்க வேணும், எனக்கு அதுக்கு உரிமை இல்லை என்ற மாதிரி யோசனையும், நான் வந்த உடனே நீ எனக்கு சமைச்சுன்னு தர வேணும், அதே மாதிரியான ஒரு கட்டுப்பாடுகளும் தங்களுக்கு அமைச்சு கொள்ளினோம். அதுல
1: பொம்பளைகளாக அப்படி வந்து விட்டது, அதை வந்து மீறி இப்ப வருகிறார்கள். நீங்க சொன்ன மாதிரி நிறைய மீறி வருகிறார்கள், இருந்தும் அது அப்படி இருக்குன்றதுதான்.
4: அப்படி அப்படியே விஞ்ஞானம் அப்படி இருக்குது. கனடாவிலேயோ வெளிநாட்டிலேயோ பொம்பளையோ தாங்களாயே எடுத்துக்கொள்றார்கள், தங்களுக்கு தான் சமையல் வேலை, தங்களுக்கு தான் பொம்பளை பார்க்க வேணும், புள்ளிகளை பார்க்க வேணும் என்ற ஒரு அடிமைத்தனத்தை தாங்களாயே வேண்டிக் கொள்ளுகிறார்கள். அதாவது சொல்ல போனால் அந்த உரிமையை தட்டி கேட்கிற பழக்கமோ, நான் நீ என் சமைக்கலாது, நீ என் பிள்ளைய பார்க்கலாதுன்ற சொல்ற துணிவு என்னும் பொம்பளைகளுக்கு வரே இல்லை.
1: சில பேருக்கு நன்றி நன்றி.
4: நான் சுருக்கமா கேட்கிறேன்,
1: நிறைய பேர் நன்றி, அழகாக கொடுத்தீர்கள், இன்னொரு சந்தர்ப்பத்தில் கதைக்கலாம். நன்றி நன்றி நன்றி. அழைப்பில் இருக்கும் நீயர் வணக்கம்.
5: வணக்கம் ராஜா, மதன் கதைக்கின்றேன்.
1: வணக்கம் மதன், எப்படி இருக்கிறீங்க?
5: நல்ல
1: சுகமாக இருக்கின்றேன், சொல்லுங்க.
5: பெண்கள் அந்த நேரத்துல சுதந்திரம் இருந்தால்தான், அவர் கொடுத்தாலும் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த நேரங்கள்ல தேவைகள் குறைவு.
1: என்ன
5: இப்ப சொல்றார்கள், சுதந்திரம் சொல்லி வேலைக்கு போயினம் வரையினம் சொல்லி அவர்கள் என்னத்துக்கு வேலைக்கு போக விழுக்கிறார்கள்? குடும்பத்தை பார்க்கணும், குடும்பத்துக்கு தேவைகள் அதிகம். அப்ப முதல் தேவைகள் இல்ல, முதல்ல சாப்பாடும் வீட்டை இருக்கிறதான் சாப்பாடு வேணும். அப்ப அந்த நேரங்கள்ல ஒரு தேவையுமே இல்லை. ஒரு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணுமா, ஒரு டிவி வாங்கணுமா, ஒரு டெலிபோன் வாங்கணுமா, ஒரு கார் வாங்கணுமா, இந்த தேவையிலே இல்லை.
1: தேவைகள் இல்ல. அந்த காலகட்டத்துல படிப்பதற்கு படிப்புக்கே அங்க பெண்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது அந்த காலகட்டத்துல. அதே மாதிரி வேலை படிச்சா கூட வேலைக்கு போகுது. சொல்லுங்க,
5: என்னத்துக்கு தடை விதித்தார்கள்? இரண்டு சொன்னால் பக்கத்துல சூழல்கள் பாதுகாப்பு இல்ல. பெண்கள் பெண்கள் படத்துக்கு போய் வரணும்னு சொன்னால், இரவுல படத்துக்கு போய் வந்தவன் சொன்னால், பெண்களுக்கு இடையில ஒரு இடத்துல நடந்ததுன்னு சொன்னால் அதுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கிறது? அது என்ன அப்படி பாதுகாப்பு என்ன கட்டமைக்கப்பட்டிருக்குது அந்த நேரத்துல? அப்ப ஆண்கள் என்றால் போய் வரலாம், இந்த நேரத்திலேயே போகலாம் வரலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. பெண்கள் போய்
1: பாதுகாப்பு இல்லை என்று நீங்க சொல்கிறீர்கள். அப்பயே பெண்களுக்கு அந்த காலகட்டத்துல வந்து சின்ன வயசுலேயே பெண்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். அங்க படிப்பு ஒரு பெண் படித்திருந்தா கூட அங்க வேலைக்கு போவதற்கு அங்க நிறுத்தப்படுகிறது அந்த காலகட்டத்துல. ஆனால் இப்பொழுது மாறி இருக்கிறது, இப்ப நிறைய விடயங்கள் மாறி இருக்கிறது. பெண் தானாக வேலைக்கு போகிறாள்,
5: சின்ன வயதுல திருமணத்தை வேலைக்கு போய் வர பெண்ணா இருந்தால் ஏன் தாய் தகப்பன் அம்மம்மா மறுக்கணும் என்று சொன்னால், வேலை கிடைச்சும் மறுக்கணும் சொன்னால் வாரகத்தை லெவலுக்கு தெரியாது. வேலைக்கு போய் வரணும்னு சொன்னா அந்த திருமணம் தடப்பட்டு விட்டால் அந்த குடும்பத்துக்கு தான் சேதாரமா போகும். அதை தம்பி தங்கச்சி அடுத்த ரெண்டு தங்கச்சி மூணு தங்கச்சி இருந்துச்சோம்னா அப்புறம் அவையில் பார்த்து கொண்டு போன மக்கள் முடிஞ்சாக்கா தங்கச்சி ஒன்று அப்போ அப்படி ஒரு கட்டுப்பாட்டு ஒரு
1: கருத்து சுதந்திரம் இப்பொழுது இருக்கிறது. அந்த காலகட்டத்துல அப்படி இல்ல,
5: அப்படி இல்ல. திருமணம் செய்யறது நல்ல பேரன் பூட்டன் பூட்டி எல்லாரையும் பார்க்கலாம்.
1: வழியா செய்து கொடுத்து அங்க பெண்ணுடைய படிப்பு நிறுத்தப்பட்டு அங்க வேலைக்கு போக நிறுத்தப்பட்டு
5: செய்து கொடுத்தால் அந்த பெண் முழுமையடையும் மூன்று தலைமுறையை பார்த்து அதுல சந்தோஷம்.
1: மூன்று தலைமுறையை பார்ப்பதற்கு இது நேரம் போதாது. மூன்று தலைமுறையை பார்ப்பதற்கு அங்க பெண் வந்து அந்த குடும்பத்தை கணவனுக்கு சமைத்து கொடுத்து குழந்தைகளை பார்ப்பது அந்த கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி, அழைப்பில் இருக்க நேரை சந்தித்துக் கொண்டு நானும் விடைபெறலாம். நன்றி, வணக்கம்.
6: வணக்கம்
1: குயின்சன்.
6: நீங்க சுதந்திரம் முதலில் பெண்கள் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும். ஏனென்றால் மாமியர் அம்மாக்கள் தான் சுதந்திரம்
1: கொடுக்கும்.
6: அப்புறம் மாமியார் முதலில் அம்மா, அம்மா தான் மெயினா பிள்ளைகளை பார்ப்பீங்க. அப்ப அவர்கள்லாம் சுதந்திரம் கொடுக்கணும். பெண்கள் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும். உதாரணத்துக்கு இந்த அம்மா வந்து அப்பா வழி நாட்டுல, மாமியார் வந்து பொருள்லாம் போக கூடாது, கணவன் இல்லாம ஒரு தான் போக கூடாதுன்னு ஒரு சட்டம். அப்ப சட்டம் வைக்கணும், பெண்கள் பெண்களுக்கு தான் சட்டம் வைக்கணும். மற்ற சுட்டு சொன்னீங்க, அது அதுவும் பெண்கள் தான் கலைஞ்சிருக்கணும். நீ இந்த கோயிலு போக கூடாது ஆண்கள் சொல்ல மாட்டேனா, பெண்கள் பெண்களுக்கு சொல்லி
1: அழகாக கொடுத்து.
6: அப்ப அப்ப ஆண்களை விட பெண்கள் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும். அதை வேண்டிக் கொண்டு நான் விட வருவேன்.
1: நன்றி நன்றி. ஆமாம், சுதந்திரம் என்பது யாரும் யாருக்கும் என்னை பொறுத்தமட்டில் கொடுக்க தேவையில்லை. ஏனென்றால் அவரவர்களுடைய சுதந்திரம் அவரவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை எடுத்துக்கொள்வது மட்டுமின்றி ஒரு ஒரு அவர்களுக்கே தெரிய வேணும் தங்களுக்கு என்ன கட்டமைப்பு உள்ள தங்களுடைய சுதந்திரத்தை. அது சுதந்திரம் மீறும் பட்சத்தில் தான் அங்கே நிறைய பிரச்சனைகள் உருவாகிற ஒரு குடும்பத்தில். அது குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை வந்து அது ஒரு சமூக என்ன சொல்கிறது சமூகத்திற்குள்ளே வருகின்றது. ஆக அந்த பட்சத்தில் தங்களுக்கான தேவை, தங்களுக்கு என்ன தேவை, தங்களுடைய கட்டமைப்பு என்ன என்று தெரிந்து கொண்டு அளவுக்கு மீறாமல் தங்களுடைய சுதந்திரத்தை அவர்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். எல்லா யாரும் யாருக்குமே சுதந்திரம் கொடுக்க தேவையில்லை. இப்பொழுது அந்த சுதந்திரம் நிறைய பழைய காலகட்டத்தில் அந்த சுதந்திரம் கண்டிப்பாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இப்பொழுது நிறைய மாறி இருக்கிறது. ஆண்கள் சரி பெண்கள் சரி எல்லாமே ஒரு 50-50 ஈக்குவலாக மாறி இருக்கிறது. இருந்தாலும் கூட ஒரு சில இடங்களில் அது தடுக்கப்படுகின்றது தான். இருந்தும் அந்த சுதந்திரம் கிடைக்கும் பொழுது அதை அளவுக்கு மீறி எடுக்கும் பட்சத்தில் தான் அங்கே தடுக்கப்படுகின்றது. ஆனால் யாருமே யாருக்கும் சுதந்திரம் கொடுக்காமல் எல்லோருமே ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு நேரம் போதாமையால் இந்த இதை அழகான பதில்கள் எல்லாரும் கொடுத்திருந்தீர்கள். எல்லோருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நானும் இத்துடன் உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களுடன் கதைக்கலாம், அழைக்கலாம். நன்றி, வணக்கம்.

0: துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
4: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
4: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
3: சுகந்தன் 416-540-6269.
4: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்

0: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2nd கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA கிரெடிட்.
3: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
0: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
0: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம் The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
0: Markham and Progress 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
5: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
6: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
7: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட், கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
8: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24ஆம் தேதி கைலாச வாகனம், 26ஆம் தேதி மாம்பழ திருவிழா, 27ஆம் தேதி வேட்டை திருவிழா, 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும்.
9: இலக்கம் 200 Advance Boulevard, 416-471-0255.
10: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்
11: இல்ல,
10: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
11: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.
12: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
13: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற இந்த மணமகன் மணமகள் தேவக்கமே பாக்குறேன்.
14: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது. வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் மனித கோசதியும் மெலிவா மண்டலாமன்ட்டு பாக்குறேன். நீங்களே
13: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
12: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
15: 9052708800 9052708800
12: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
16: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வல்லடா.
17: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
18: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒளிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒளிய புல் பரந்தற்றே உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
4: Music Connects.
3: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் kilikoot.ca.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
0: 6700 குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikkiran adik.
5: The customer you're trying to reach is not available.
6: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: ஒவ்வொரு
8: தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
9: வொர்க்கிங் ஃபார் யூ.
8: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
9: வொர்க்கிங் ஃபார் யூ.
10: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
11: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
12: நோ நோ நோ.
13: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677 vkrh.com.

0: உங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஓட்டோ.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன் மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசான்?
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன் 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647

0: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4665-4661. பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24ஆம் தேதி கைலாச வாகனம், 26ஆம் தேதி மாம்பழத் திருவிழா, 27ஆம் தேதி வேட்டை திருவிழா, 28ஆம் தேதி சப்பரத் திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். இலக்கம் 200 Advance Boulevard 416-471-0255. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவிஐ-யில் மலரும் மொட்டுக்கள்.
0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000. 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
3: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795 கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: ஜி, இப்பாட்டுங்க, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ, சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
5: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
6: மியூசிக் கனெக்ட்ஸ்.
5: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
8: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
9: 905-270-8800. 905-270-8800.
8: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. Soul and Fire Events. kilikoo.ca. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எங்களது இடைவிடா இசை மலையுடன் இணைந்திருக்கும் நேர்கள் அத்தனை பேருக்கும் எங்களது இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேர்கள் இப்பொழுது முதல் 9 மணி வரை தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் எக்ஸ்பிரஸாக பயணிக்கப் போகிறீர்கள். 5 மணி செய்தி அறிக்கை இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 5 மணியிலிருந்து 6 மணி வரை நேர்கள் விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பாகும். 6 மணியிலிருந்து 7 மணி வரை அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி என்றும் உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து 7 மணி தொடக்கம் 8 மணி வரை நேர்கள் தொடர்ந்து உங்கள் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கலாம். 8 மணி தொடக்கம் 9 மணி வரை உங்கள் அபிமானம் பெற்ற நில் பதில் சொல் நிகழ்ச்சி உங்களை மீண்டும் ஒரு முறை ஒரு அறிவு தேடலுடன் இணைக்க இருக்கின்றன. இந்த 4 மணி பொழுதுகளும் இனிய பொழுதாக மாற இருக்கின்றன. நீங்கள் 416-644-6222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி அலைவரிசைகளில் இணைந்திருக்கலாம். 24 மணி பொழுது மணி நேர காற்றலை பொழுதுகளில் நீங்கள் மகிழ்ந்திருக்கின்ற இந்த வேளையில் இன்றைய நாள் 28ஆம் தேதி மே மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. மற்றொரு இனிய வியாழன் மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பது உங்கள் அன்பின் எஸ் எஸ் வாசன்.

0: மனத்தியால செய்திகள் CMR Tamil HD Hourly News. நியூயோர்க்கில் வணிகத் தலைவர்களை பிரதமர் வாக்காளி இன்று சந்திக்கவுள்ளார். கனடாவை ஒரு முதலீட்டு இடமாக முன்வைப்பதற்காக பிரதமர் சந்திக்கவிருக்கும் தலைமைச் செயல் அதிகாரிகள், தொழில் முனைவோர், வணிகத் தலைவர்கள் மற்றும் நிதி மேலாளர்கள் ஆகியோர் விவரங்களை பிரதமர் அலுவலகம் குறிப்பிடவில்லை. இதன்போது கனடாவின் புதிய பொருளாதார திட்டம் மற்றும் இதுவரை அடைந்துள்ள முன்னேற்றம் ஆகியவற்றை விவரித்தே நியூயோர்க்கின் பொருளாதார கழகத்தில் பிரதமர் உரையாற்றவுள்ளார். கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளுக்காக மெக்சிகோ மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் இந்த வாரம் சந்திக்கும் வேளையில் இந்த பயணம் அமைந்துள்ளது. கனடாவுடன் குறிப்பிடத்தக்க வர்த்தக பிரச்சனைகள் உள்ளன. ஆனால் தனது கெனடிய சகாக்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாக அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் குரீர் சுபா என்று தெரிவித்துள்ளார். கெனடிய பசிபிக் கான்சஸ் சிட்டி லிமிடெட் நிறுவனத்தில் பணிபுரியும் சுமார் 300 சிக்னல்ஸ் மற்றும் தகவல் தொடர்பு தொழிலாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கம் ஒரு உடன்பாடு எட்டப்படாவிட்டால் ஞாயிற்றுக்கிழமை காலை வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்று கூறியுள்ளது. வன்கூவர் முதல் மொன்றியல் வரையிலான தொழிலாளர்கள் ஊதியம், வேலை வாழ்க்கை சமநிலை மற்றும் பணியாளர்களை தக்கவைத்தல் போன்ற பிரச்சனைகள் குறித்து பெரிதும் கவலைப்படுவதாக சர்வதேச மின் தொழிலாளர் சகோதரத்துவ அமைப்பைச் சேர்ந்த ஜேசன் சோமர் கூறினார். வேலைநிறுத்தம் ஏற்பட்டாலும் ரயில்வே செயல்பாடுகள் தொடரும் என்று கனடா முழுவதிலும் உள்ள மற்ற தொழிற்சங்கங்களின் ஊதிய உயர்வுகளுக்கு இணையாக நிறுவனம் நியாயமான மற்றும் சமநிலையான சலுகைகளை வழங்கியுள்ளது என்றும் செய்தி தொடர்பாளர் டெர்ரி குன்கா தெரிவித்துள்ளார். இரு தரப்பினரும் நல்லெண்ண பேச்சுவார்த்தைக்கு உறுதியுடன் இருப்பதாக கூறியுள்ள நிலையில் வார இறுதி வரை பேச்சுவார்த்தைகள் தொடரும் என்றும் குன்கா தெரிவித்துள்ளார். ரஷ்ய ராணுவ படைகள் உக்ரைனில் மேலும் இரண்டு கிராமங்களை கைப்பற்றியுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஒன்று வடகிழக்கு கார்கிவ் பகுதியிலும் மற்றொன்று தென்கிழக்கு சபோதிசியா பகுதியிலும் அமைந்துள்ளது. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தங்கள் படைகள் ரஷ்யாவுடனான எல்லையில் உள்ள கார்கிவ் பகுதியின் கிரானி மற்றும் சபோதிசியா பகுதியின் கடும் சர்ச்சைக்குரிய பகுதியான வோஷ்டி சிபி சிக்கா ஆகியவற்றை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் இன்னும் உக்ரைனின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது என்று கூறி ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கூற்றுக்களை உக்ரைன் ராணுவம் நிராகரித்துள்ளது. உக்ரைன் பாதுகாப்பு படைகளின் பிரிவுகள் நியமிக்கப்பட்ட பாதுகாப்பு அரண்களை நம்பகத்தன்மையுடன் தக்க வைத்துக் கொண்டு எதிரியின் தாக்குதல் நடவடிக்கைகளை திறம்பட முறியடித்து அவர்களுக்கு ஆட்கள் மற்றும் உபகரணங்களில் குறிப்பிடத்தக்க இழப்புகளை ஏற்படுத்தி வருவதாக அது முகநூலில் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க அமெரிக்கா தீவிரமாக முயன்று வரும் நிலையில் அமைச்சரவை கூட்டத்தின் போது டொனால்ட் ட்ரம்ப் ஓமான் ஒழுங்காக நடந்து கொள்ள தவறினால் அந்நாட்டை வெடிவைத்து தகர்த்து விடுவேன் என்று சாதாரணமாக குறிப்பிட்டு மிரட்டியுள்ளார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேல் போர் தொடங்கியதிலிருந்து ஏறக்குறைய மூடப்பட்டுள்ள இந்த முக்கிய நீர்வழிப்பாதை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு கூட்டாக சுங்க கட்டணம் வசூலிப்பது குறித்து ஈரான் மற்றும் ஓமான் இடையே பேச்சுவார்த்தைகள் நடந்ததாக வெளியான செய்திகளைத் தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி இந்த மிரட்டலை விடுத்துள்ளார். பங்களாதேஷில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தலைமுடியை ஒத்த பொன்னிற ரோமத்தை கொண்ட அரிதான வெள்ளை எருமை ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலானதை அடுத்து தியாக திருநாளான காப்பாற்றப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் தியாக திருநாள் வழிபாட்டுக்காக இந்த எருமை ஏற்கனவே விற்பனை செய்யப்படவிருந்தது. எனினும் இதன் தனித்துவமான தோற்றம் காரணமாக சமூக ஊடகங்களில் இதன் புகைப்படங்களும் காணொலிகளும் வேகமாக பரவி நாடு முழுவதும் பெரும் கவனத்தை ஈர்த்தன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தலைமுடி அமைப்பை போன்று பொன்னிற ரோமத்தை கொண்டிருப்பதாலேயே இதற்கு டொனால்டு டிரம்ப் என பெயரிடப்பட்டதாக அதன் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். சுமார் 700 கிலோகிராம் எடையை கொண்ட இந்த அரிதான வெள்ளை எருமையை நேரில் பார்ப்பதற்காக அது வைக்கப்பட்டிருந்த பண்ணைக்கு பல பகுதிகளிலிருந்தும் பெருமளவிலான மக்கள் திரண்டு வரத் தொடங்கினர். இந்த நிலையில் பண்ணையில் மக்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் அதிகரித்ததை அடுத்து பாதுகாப்பு மற்றும் கூட்ட நெரிசல் மேலாண்மை காரணங்களுக்காக பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் அதிகாரிகள் எருமையை பலியிடுவதற்கு பதிலாக அதனை தலைநகர் டாக்காவில் உள்ள தேசிய விலங்கியல் பூங்காவுக்கு மாற்றுவதற்கு தற்போது ஏற்பாடு செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
1: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாளிலும் நாங்கள் நேர் விருப்ப பாடல்களுடன் பயணிப்போம். பல்வேறு விதமான விடயங்களை பேசிக்கொண்டு நேர் விருப்ப பாடல்களிடையும் இணைத்து கொண்டு இன்றைய இந்த முதல் மணித்தியால பொழுது நகர இருக்கின்றது. நேர்களே, இன்றைய நாளில் டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போதைய வானிலை நிலைமை பற்றி நோக்குவோம். தற்போது வெப்பநிலை 19°C நிலவுகின்றது. இரவு பொழுதில் 12°C வரை அது வீழ்ச்சியடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற அதேவேளை காற்று மணிக்கு 26 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு திசை நோக்கி வீசிக்கொண்டிருக்கின்றது. இரவு பொழுது 12°C இருக்கின்ற இந்த வானிலையில் வானம் தெளிவாக இருக்கும். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை பிரகாசமாக வானம் காணப்படும். 26°C வெப்பநிலை நிலவும். இரவு பொழுது 9°C வெப்பநிலை குறைவடைய இருக்கின்றது. தொடர்ச்சியாக பல்வேறு விதமான நாடுகளிலும் கடும் வெப்பம் சார்ந்த நிலைமைகள் தென்படுகின்றன. குறிப்பாக இலங்கை, காண்டாவனம், இந்தியாவில் கத்தரி வெயில் என்று பல விதமான வெப்ப சார்ந்த காலநிலை மாற்றங்கள் உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்றன. எல்நினோ தாக்கத்தின் காரணமாக உலக வெப்பநிலையில் பாரிய அளவு முன்னேற்றங்கள் அல்லது அதிகரிப்புகள் தென்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக வளிமண்டலம், பூமியின் மேற்பரப்பு, நீர் மேற்பரப்பு போன்றவற்றில் பல்வேறு விதமான மாற்றங்கள் இடம்பெற்று வருவதனாலும் இதன் காரணமாக கடலுக்குள் நீராடச் செல்பவர்கள் பொதுவாக பல்வேறு விதமான வெப்பம் சார்ந்த பிரதேசங்களில் கடும் வெப்பத்தில் வேலை செய்பவர்கள் ஏனைய வெப்பம் சார்ந்த விடயங்களுடன் ஈடுபடுபவர்கள் அவற்றில் கொஞ்சம் கவனமாக இருக்குமாறு பல நாடுகளும் இப்போது இப்போ இந்த எச்சரிக்கையை விடுத்து வருகின்றார்கள். ஆகவே கடும் வெப்பமான காலங்களில் வெப்பமான நேரங்களில் வெளியில் உலாவுவதை தவிர்த்து ஏனைய நேரங்களில் உங்களது வெளி வேலைகளை நீங்கள் மேற்கொள்வது பொருத்தமாக அமையும். இப்பொழுது ஐரோப்பா முழுவதும் வெப்ப சார்ந்த சலனங்கள் பல்வேறு நாடுகளிலும் கடும் வெப்ப அலைகள் வீசிக்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த வெப்ப அலையின் தாக்கங்கள் வட அமெரிக்க கண்டங்களிலும் அதிகம் உணரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே வெப்ப அலைகளிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கான பல முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளிலும் நாம் ஈடுபட வேண்டும் என்று இப்போது முன்னெச்சரிக்கை தருகின்றார்கள். அது மட்டுமல்ல, இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் கடல் நீர் பொங்குதல், ஆற்று நீர் பொங்குதல், கடல் அலைகள் ஒரு வரையறையின்றி மேலெழுந்து கீழ் செல்லுதல் போன்ற பல நிலைமைகள் இடம்பெறுகின்றன. வான்வெளிகளிலும் இவ்வாறான மாற்றங்கள் இடம்பெறுகின்றன. அண்மையில் ஒரு விமானம் ஒன்று ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பேன் நகரத்தில் இருந்து ஹாங்காங் நோக்கி பறந்த ஒரு விமானம் திடீரென்று செங்குத்தாக நிலை தடுமாறி கீழே இறங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது என்று சொல்லப்பட்டது. காரணம் வளிமண்டல காற்றழுத்தங்களில் ஏற்பட்ட திடீர் மாற்றங்கள் அதற்கு காரணம் என்று சொல்லப்படுகின்றது. கடும் வெப்பத்தின் போது வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுகளிலும் அல்லது காற்றழுத்தங்களிலும் மிகப்பாரிய மாற்றங்களை அவை ஏற்படுத்தும் என்பது பொதுவான விதி. அதுவும் இப்போது ஏற்படுகின்ற கடுமையான திடீர் வெப்பங்கள் இவ்வாறான காற்றழுத்த தாழ்வு நிலைகளிலும் பல்வேறு மாற்றங்களை உருவாக்குகின்றன. பொதுவாக வளிமண்டலத்தில் மிகப்பாரிய அளவிலான காற்றுக்கள் தொழிற்படும் நேர்களே, பொதுவாக வளிமண்டலத்தில் 3 பிரதான காற்றுக்கள் வளிமண்டலத்தை இயக்குகின்றன. 1 முனைவு காற்று, 2 அயனக்காற்று, 3 இடைவெப்ப காற்று என்று சொல்லக்கூடிய 3 காற்றுகள் ஒரு 3 சுழல் வடிவங்களில் பூமி முழுவதும் தொழிற்பட்ட வண்ணம் இருக்கின்றன. ஒரு அஞ்சல் ஓட்டம் போல இவற்றுக்கிடையில் ஒரு தொடர்பு இருக்கும். முனைவு காற்றுகள் முனைவு சார்ந்த நாடுகளிலும், இடைவெப்ப காற்றுகள் இடைவெப்ப வலிய நாடுகளிலும், அயனக்காற்றுகள் வெப்ப வலிய நாடுகளிலும் தொழிற்படும். ஆனால் முனைவு காற்றுகளை இடைவெப்ப வலிய காற்றுக்கள் நகர்த்தி சென்று அயன வலயத்தில் சேர்ப்பது போல வெப்ப அயனக்காற்றை இடைவெப்ப வலிய காற்றுகள் முனைவு வரை இழுத்து செல்லும். இதன் காரணமாகத்தான் இந்த இடைவெப்ப வலிய நாடுகள் மற்றும் முனைவு நாடுகளில் வெப்ப அலைகள் சார்ந்த தாக்கம் ஏற்படுகிறது. இது வளிமண்டலத்திலும் இவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக வளிமண்டலத்தில் அறிவித்த அலைகள் ஜெட் ஸ்ட்ரீம் என்று சொல்லக்கூடிய மிக வேகமான காற்றுக்கள் திடீர் திடீரென்று உருவாகும். குறிப்பாக மேல் வளிமண்டலங்கள் இடுக்குகளில் இவ்வாறான நீரோட்டங்கள் போல, சமுத்திர நீரோட்டங்கள் போல காற்று நீரோட்டங்கள் அறிவித்தாரைகளாக அவை வீசும். அவ்வாறு வீசுகின்ற போது திடீர் மாற்றங்களை அவை உருவாக்குகின்றன. அவ்வாறான திடீர் மாற்றங்களின் போதுதான் விமானம் பறப்பதில் பல்வேறு இடர்பாடுகள் இருக்கும். ஆனால் விமானிகளுக்கு அந்த தெளிவு, அந்த அறிவு நிறையவே இருக்கும். அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். ஆகவே அந்த அறிவித்தாரைகளை அல்லது காற்றின் மாற்றங்களை எல்லாம் கண்டறிகின்ற நுணுக்கமான அந்த தொழில்நுட்ப சாதனங்கள், தொழில்நுட்ப அறிவுகள் அவர்களிடம் இருக்கின்றன என்பதனால்தான் விமானங்கள் சாதுரியமாக பறக்கின்றன.
இந்த விமானம் சாதுரியமாக தரையிறக்கப்பட்ட போதும் ஒரு 8-10 பேருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டதாகவும் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் இறங்குகின்ற போது தெரிவிக்கப்படுகின்றது. பிரிஸ்பேர்ன் மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு இடையில் பறப்பில் ஈடுபட்ட விமானத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. இது பயமுறுத்துவதற்காக அல்ல, உலக நடப்புகளை நாங்கள் புரிந்து கொள்வதற்காகத்தான் இது சொல்லப்படுகின்றது. 5:11

0: இப்பொழுது நிகழ்ச்சியில் முதலாவது நேரை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம். நான் ஜெயா, நோர்வேலிருந்து. நலமா இருக்கீங்களோ?
0: நலம் ஜெயா, நோர்வே ஜெயா, நலம், நன்றி. நீங்கள் எப்படி, நலமா?
1: நல்ல சுகமா இருக்கோம்.
0: என்ன டகி முந்திட்டீங்க?
1: நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு ஆசை, காலையிலே முடிவு பண்ணிட்டேன் வேலைக்கு வரணும் வந்து. என்ன வீட்டுக்கு இன்னைக்கு மனைவிக்கு நாளைக்கு வேலை இல்லை. அப்ப இரவு இன்றைக்கு சொன்னேன், இந்த கொஞ்ச நேரத்துக்கு அடிக்கக்கூடாது, முடிச்சிருந்தா 12 மணிக்கு பிறகு அடிக்கும். இல்ல இல்ல, நீண்ட நாளா இருக்கா யோசிக்கணும், அவங்கள்ட்ட வேலைக்கு வரணும் பண்ண. இந்த வேலையில வேலையில அழுத்த இந்த ஓட்டங்கள்லாம், இந்த ஓடர்கள் வந்தா திருப்பி ஓடணும், அப்ப போன்கள் எடுக்கணும். நிகழ்ச்சி கேட்பேன் முழுமையா, அப்புறம் வர்றதானே ஆறுதல் இன்னைக்கு. ஓகே, அந்த ஆசை நிறைவேறிக்கு நல்லது. நீங்களும் இனிதே எடுத்து செல்ல எனது வாழ்த்துக்கள்.
0: பாடல்
1: வந்து ஜீன்ஸ் திரைப்படத்துல பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அவசியம். அதாவது பாடலும் வந்து பெரிய பாடல், அப்ப வேலைக்கே வந்தா இப்படியான பாடல்கள் கேட்கலாம். உங்களுக்கும் தொந்தரவு தரக்கூடாது மற்ற நேரம் வந்து. அப்ப எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஓகே இந்த நேரத்தை கேட்போம்.
0: நன்றி ஜெயா, நன்றி. நிகழ்ச்சி
1: 4 மணி உங்களோட சேர்ந்து பயணிப்போம். நன்றி,
0: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு ஆமாம். ஜெயாவின் பாடல் ஒலிக்கும் நேர்களே, ஒரு நல்ல சந்தோஷகரமான செய்தி ஒன்று நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக அது எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தர வேண்டும், நிரந்தர மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆதங்கம். என்னவென்றால், அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையில் 60 நாட்கள் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்று இப்போது இருவரது மேசைக்கும் சென்றிருக்கின்றது. அமெரிக்க அதிபரின் மேசைக்கும் அதேபோல் ஈரானிய அதிபரின் மேசைக்கும் இந்த ஒப்பந்த சாசனங்கள் சென்றிருக்கின்றன. இருவரும் கையெழுத்திடுவது மட்டும்தான் இப்போது இறுதி வேலை. 2 வேலைகள் காத்திருக்கின்றன. ஈரான் முழுமையாக அதை ஏற்றிருப்பதனால் அல் ஜசீரா தொலைக்காட்சி அதனை வெளிப்படையாக தெரிவித்திருக்கின்றது. இப்போது அமெரிக்காவுக்கு அது சென்று சேர்ந்திருக்கின்றது. அமெரிக்காவும் பெரும்பாலும் இப்போது ஒரு போர் நிறுத்தத்தை விரும்புவதாக தெரிகின்றது. அது பல காரணங்கள் நீங்கள் அறிந்தது தான், நான் ஒன்றும் புதிதாக சொல்ல தேவையில்லை. ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் ஜூன் 11 ஆரம்பமாக இருக்கின்றன. இந்த போட்டிகள் சுமூகமாக நடைபெற வேண்டுமென்றால், அதுவும் ஈரான் அமெரிக்காவுக்குள் சென்றுதான் விளையாட இருக்கின்றது. ஆகவே இது சுமூகமாக நடைபெற வேண்டுமென்றால் சொல்லாமலே ஒரு காதல் வர வேண்டும் அவர்களுக்கிடையில். அப்படித்தான் இப்போது அவர்களுக்கிடையில் ஒரு புரிந்துணர்வு வந்திருக்கின்றது. அது ஒரு 60 நாள் போர் நிறுத்தமாக இப்போது பேசப்படுகின்றது. அந்த நாட்களுக்குள் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும் இருவருக்கும் இடையில். அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக வெற்றிகரமாக நடைபெற்றால் நிச்சயமாக தொடர் போர் நிறுத்தத்துக்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அது எப்படியோ நிச்சயமாக இது உலக பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். குறிப்பாக கச்சா எண்ணெய் விலைகளில் ஏற்றத்திலிருந்து கொஞ்சம் படிப்படியாக ஒரு இறக்கத்தை நாங்கள் எதிர்பார்க்கலாம். கனடாவில் அது இப்போதே தென்படுகின்றது. இப்பொழுது நான் வருகின்ற போது வழியில் பல பெட்ரோலிய கேஸ் ஸ்டேஷன்களில் 160, 162, 163 என்று பெட்ரோலிய விலைகள் மிக வேகமாக குறைந்திருக்கின்றன. இன்று இரவு பொழுது 3% இது வீழ்ச்சியடைய இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. என்ற வகையில் கச்சா எண்ணெய் விலைகள் குறைவதிலிருந்து ஓரளவு இந்த இரு நாடுகளுக்கும் இடையில் ஒரு புரிந்துணர்வு வரக்கூடிய வாய்ப்பு தென்படுகின்றது. இது எல்லோரது, அது உங்கள் எங்கள் அல்லது அமெரிக்க ஈரான் மக்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை மக்களது நெஞ்சங்களிலும் ஒரு பால்வார்க்கும் விடயம், ஒரு மகிழ்ச்சியான விடயம் என்று சொல்லலாம்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
4: 416-700-2222-J.CA.
5: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
6: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
5: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
6: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
5: 416-271-5992.
6: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
7: இனிய இசையின் இதய துடிப்பு
8: ஒலிபரப்பின் உச்சம்.

0: நிகழ்ச்சியில் அடுத்தனர். வணக்கம். ஓ நலம் மதி, நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
1: என்ன
0: பாடம் கொடுத்தீங்க?
1: இன்னைக்கு பாட்டு மாற்று படத்துல இருந்து அந்தி மாலை நேரம் ஆட்டங்கரையோட. அந்த பாட்டை கேட்போம்.
0: அப்ப என்ன, நேற்று ஐபிஎல் என்ன சொல்லிச்சு உங்களுக்கு?
1: ஐபிஎல் கொஞ்சம் சூரியவன்சி பார்க்க கொஞ்சம் கவலையா போயிட்டு செஞ்சேரி அடிச்சிருக்கலாம்.
0: அது அரங்கமே ஒதுக்கா நிலகுழஞ்சி போச்சு, என்ன அதிர்ச்சியில இருந்துச்சு அப்படியே. அது பெரிய கவலைதான்.
1: அவரே கொஞ்சம் ஷோக் ஆயிட்டு அப்படியே நின்றுட்டு கொஞ்ச நேரம் பார்த்தா பாவமா இருந்தது.
0: அவர் நின்றார், அரங்கத்தில் உள்ள ரசிகர்கள் இது என்னன்றது. உண்மையில அடிச்சிருந்த ஒரு 6-4 இருந்த அந்த ரன்ஸுக்கு ரெக்கார்ட்.
1: என்ன
0: கிறிஸ் கெயில் ரெக்கார்ட்
1: ஏற்கனவே அந்த 6 ரெக்கார்ட் உடைச்சிட்டே இருக்கும்.
0: ஓ 59-65
1: அப்படியே போகும். 4-5 வருஷம் போன ரெண்டு இருக்கிற எல்லா ரெக்கார்டையும் உடைச்சிருவேன்.
0: அந்த டேலண்ட் இருக்குது சின்ன பிள்ளை தான். இல்ல 15 வயது பாலகனிட்டு அந்த டேலண்ட் இருக்குது.
1: என்ன ஒரு 10 வருஷம் விளையாடுவார் தான். எப்படியும் புதுசு புதுசா எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு போவேன்.
0: அதான் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க கிறிஸ் கெயில் அந்த 59-6 அடிக்கைக்கு அவற்ற வயது ஒரு வயதான் சூரியவன்சிக்கு அந்த நேரம். இப்ப 15 வயதுல வந்து அந்த 14 வருஷத்துக்கு அப்புறம்
1: நன்றி
0: மதி. ஆமாம், நேர்களே, ஐபிஎல் போட்டிகள் இப்போது மிக மிக சுவாரஸ்யமான கட்டத்தை அடைந்திருக்கின்றன. இன்னும் 2 போட்டிகள் மட்டும் நிறைவு பெற இருக்கின்றது. 2 போட்டிகளில் ஒரு போட்டி நாளை நடைபெற இருக்கின்றது. நாளை நடைபெறும் போட்டி மிக முக்கியமான போட்டி. 2 அணிகளுக்கு இடையிலானது. ஒன்று குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கும், 2வது இன்று நேற்றைய தினம் வெற்றி பெற்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் இடையில் நடைபெற இருக்கின்றது. குஜராத் டைட்டன்ஸ் அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் இதுவரை மொத்தமாக 10 போட்டிகளில் விளையாடியிருக்கின்றார்கள். இதில் குஜராத் டைட்டன்ஸ் அணி 7 போட்டிகளிலும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். 7 போட்டிகளில் குஜராத்தும் 3 போட்டிகளில் ராஜஸ்தானும் வெற்றி பெற்றிருக்கின்றது. இந்த நிலையில் தான் இப்போது இருவரும் இந்த போட்டியிலே ஒருவருக்கொருவர் மோத இருக்கின்றார்கள். ஒரு மிக முக்கியமான போட்டி இந்த போட்டி. குவாலிஃபயர் 2 என்று சொல்லப்படுகின்றது. அதில் வெற்றி பெறுகின்ற அணி பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியுடன் இறுதிப் போட்டியில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை விளையாட இருக்கின்றது. ஏற்கனவே இவ்வாறு ஒரு பிளே ஆஃப் குவாலிஃபயர் 1 2022 இந்த அணிகள் மோதியிருக்கின்றன. 2022 அதில் குஜராத் டைட்டன்ஸ் அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. 2022 இவ்வாறு குஜராத் டைட்டன்ஸ் அணி தனது கிண்ணத்தை சுவீகரிக்கின்ற போது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடன் அது ஒரு வெற்றியை, மிகப்பெரிய வெற்றியை கடந்து சென்றிருக்கின்றது. என்ற வகையில் இந்த போட்டியிலும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 2022 தோல்விக்கு பழிக்கு பழி வாங்குமா, அல்லது தொடர்ச்சியாக குஜராத் டைட்டன்ஸ் அணி வெற்றி கனிகளை சுவீகரிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இப்போது ஒரேஞ்ச் கப் சூரியவன்சியிடம் சென்றிருக்கின்றது. 680 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். குறைந்த வயதில் 600 ஓட்டங்களுக்கு மேல் பெற்ற ஐபிஎல் வீரர் என்ற பெருமையும் இவர் பெற்றிருக்கின்றார். சாய் சுதர்சன் 652 ஓட்டங்களுடன் 2வது இடத்திலும், கலீசன் 624 ஓட்டங்களுடன் 3வது இடத்திலும் இருக்கின்றார்கள். சுப்மன் கில் 616 ஓட்டங்கள், விராட் கோலி 600 ஓட்டங்கள் என்ற நிலையில் இப்போது இருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போது பார்க்க போனால் விராட் கோலி சூரியவன்சியை வெல்வாரா, தாண்டுவாரா இருக்கின்ற நிலையில் இப்போது குஜராத் டைட்டன்ஸ் அணியின் சாய் சுதர்சன், அதேபோல் சுப்மன் கில், விராட் கோலி மற்றும் சூரியவன்சி ஆகியோருக்கிடையில் தான் இந்த ஒரேஞ்ச் கேப்புக்குரிய போட்டி இடம்பெற இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் யார் அந்த ஒரேஞ்ச் கேப்புக்குரியவர்களாக இறுதிப் போட்டியில் முடிவில் மாற இருக்கின்றார்கள் என்று. அதேபோல் பர்பிள் கேப் மிகச்சிறந்த பந்து வீச்சாளர், அந்த பர்பிள் கப் கேப்புக்கு இப்போது சொந்தக்காரராக இருப்பவர் புவனேஸ்வர் குமார் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியைச் சேர்ந்தவர். 24 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்கின்றார். ரபாடா, குஜராத் டைட்டன்ஸ் அணியின் ரபாடா 24 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கின்றார். அவர் 2 இடத்தில் இருக்கின்றார். இவர்களுக்கிடையில் கடும் போட்டி நிலவலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த பர்பிள் கேப்புக்குரிய போட்டியில். பொறுத்திருந்து பார்ப்போம், நாளை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த முடிவுகள் வெளிவந்துவிடும்.

0: இந்த பாடல் இந்த வேளையிலே ஒளித்தோய்ந்த நேரம் சரியாக 5:34. அது ஒரு நல்ல சார்கேசி ராகத்தில் ஸ்ரீராம் இசையில், ஜஸ்டின் பிரபாகர் இசையில் ஸ்ரீராம் குரலில் அந்த பாடல் ஒழித்த இந்த நேரத்திலே நாங்கள் தொடர்ந்து வரும் நேர்களை விளம்பர இடைவேளையின் பின் இணைக்க இருக்கின்றோம்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 9054176069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ் 401க்கு அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், இட்டோபிகோவில். ஆன்சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
3: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
3: Working for you.
4: இனிய இசையின் இதய துடிப்பு சிஎம்ஆர் தமிழ் HD.
5: கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. ஹைபிரிட் டிஜிட்டல் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா வாசன், கோதாஸ் கேட்கிறேன், நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல நல்ல நலம், நன்றி. நீங்கள் எப்படி நலமா?
1: நான் நலமா மகிழ்ச்சியா உச்சமா இருக்கிறேன். அந்த பிளேன் செங்குத்தா விழுந்த கதை சொன்னீங்க, அந்த இது வந்து விண்வெளியில அந்த ஏர்ல ஏற்படுற போக்கட்டன், ஏப்போக்கட்டன்,
0: அதாவது
1: வழியில் ஏற்படுகின்ற வெற்றிடங்கள்,
0: வெற்றிடங்கள்.
1: சில விமானிகள் முதலே அறிந்து சொல்லி விடுவார்கள் எல்லோரும் சேஃப்டி பெல்ட போட சொல்லி. சில நேரம் சில 1000 அடிகள் கூட கீழே வந்து பிளேன் தத்தளிக்கும், புயல் ஏற்பட்ட கப்பல் போல தத்தளிச்சுதான் செல்லும் அது. அந்த ஏப்போக்கட்டன்
0: அதை எப்படி ஏற்படுறன்னா, அந்த ரெண்டு காற்றுகள் வந்து ஒருங்கும் இடத்துல அப்படி ஒரு பெரிய வெற்றிடம் பெறும். நயன காற்று, இடைவெப்ப காற்றுன்னு ரெண்டு காற்றும் சந்திக்காம சில வேளை பெரிய ஒரு இடைவெளி அந்த ரெண்டு காற்றுக்கு முடியல வரும். வெப்பமான நேரங்கள்லாம் அந்த இடைவெளி பெருக்கும். சரி, நீங்க சொல்ற என்ன பாடல்?

0: 1929லயே கொடுத்து விட்டார். அதுக்கு பிறகுதான் வளர்ந்த நாடுகள் எத்தனை கொடுத்து
1: இல்ல. 1929 நியூசிலாந்துல கிடைச்சது பெண்களுக்கு வாக்குரிமை. உலகத்தில் பெண்களுக்கு வாக்குரிமை கிடைச்சது முதல் முதல் நியூசிலாந்துல 1929. 1931 டொனமூர் ஜாப்பில் இலங்கைக்கும் அந்த வாக்குரிமை வழங்கப்பட்டது, சர்வஜன வாக்குரிமை என்று சொல்றது. அது பெண்களுக்கும் வழங்கப்பட்டது.
0: நியூசிலாந்து
1: முதல் முதல் உலகத்தில் நியூசிலாந்து தான் பெண்களுக்கான வாக்குரிமையை வழங்கியது. இலங்கை வந்து டொனமூர் ஜாப்பின் போது பெண்களுக்கான வாக்குரிமையை வழங்கியது.
0: எனக்கு பாடலைய வந்து திருமணம் என்னக்க அந்த படத்துல இருந்து கண்ணுக்குள் பொத்தி வைத்தேன் என் செல்ல கண்ணனை.
1: சரி, பாடல் ஒலிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இருந்து ஒன்று. ஆமாம், அது குகராஸ் விரும்பி கேட்ட பாடல் அவரது பாடல் ஒலிக்கும். அதற்கு முன்னர் நேர்களை, நாங்கள் இப்பொழுது பல்வேறு விதமான தகவல்கள் செய்திகள் இப்போது வந்து கொண்டிருந்தாலும், இந்த ஸ்ட்ரேலுக்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் இடையில் பல்வேறு விதமான முரண்பாடுகள் இப்போது வலுத்து வருகின்றன. பொதுவாக ஆஸ்திரேலிய அதிபர் நெதன்யாகு மீது பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் இப்போது வழக்கு தொடுத்திருக்கின்றன. அவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்னர். இந்த வேளையில் மோதல் நடைபெறும் பகுதிகளில் பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் நாடுகளின் கருப்பு பட்டியலில் தங்களையும் இணைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டனியோ குட்ரஸுடன் உள்ள அனைத்து தொடர்புகளையும் துண்டித்துக் கொள்வதாக ஸ்டேல் அதிரடியாக அறிவித்திருக்கின்றது. இது ஐநாவுக்கான ஸ்டேல் தூதர் டேனி தனது எக்ஸலத்தில் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் இந்த பொதுச் செயலாளருடன் எங்களுக்குள்ள உறவும் முடிந்துவிட்டது என்று தெரிவித்திருக்கின்றார். ஸ்ட்ரேலை கருப்பு பட்டியலில் சேர்த்து பாலியல் வன்கொடுமையை ஒரு போர்க்கருவியாக பயன்படுத்துவதாக எங்கள் மீது குற்றம் சாட்டுவது முற்றிலும் கொடூரமான முடிவாகும் என்று இப்போது ஸ்ட்ரேல் பொதுச் செயலாளருக்கு எதிராக இவ்வாறான ஒரு குற்றத்தை சுமத்தியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எதிராக பலரும் பல குற்றங்களை சுமத்துகிறார்கள். இப்போது ஸ்ட்ரேல் ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸுக்கு எதிராக இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போது என்னையோ எதையோ தொட்டு கடைசியில் பெரிய இடத்துக்கு சென்றிருக்கின்றார்கள். பார்ப்போம்.

0: அந்த பாடல் ஒலித்தோம். இந்த நேரம் சரியாக 5:46. விஜய் பிரகாஷ், சாதனா சக்கா, ஜிப்ரானின் இசையில் அந்த பாடல் ஒலிக்க கேட்டீர்கள்.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே 6 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24 கைலாச வாகனம், 26 மாம்பழ திருவிழா, 27 வேட்டை திருவிழா, 28 சப்பர திருவிழா, மே 29 வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30 காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும்.
2: இலக்கம் 200 416-471-0255.
3: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044, 416-888-8044. 8044.

0: தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் பயணிக்கும் நேரம் இது. நேர்களை இந்த வேளையில் நாங்கள் நேர்களை தொடர்ச்சியாக இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222. இப்பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். இனிய வணக்கம் வாங்கோ. நலம் நலம், நீங்கள் எப்படி? சந்தோஷம், நீங்கள் மகிழ்ச்சியா இருந்தா எங்களுக்கு சந்தோஷம் குயின்சன்.
1: ஆமா, எல்லோரும் மகிழ்ச்சியா இருக்கணும்,
0: அதுதான் முக்கியம்.
1: பாடல் வந்து நான் கடவுள் திரைப்படத்துல பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன்
0: ஆகியிருந்தேன். அந்த பாடல் ஒலிக்கும், நன்றி.
1: ஆமா, அந்த கிரிக்கெட் ஐபிஎல்
0: சொல்லுங்க,
1: ஃபைனல் போட்டாங்க, பெஞ்ச திருப்ப குவாலிஃபிகேஷன் அந்த
0: என்ன ஃபைனல் போட்ட விளங்க,
1: அன்னைக்கு ஃப்ரைடே தான் ஃபைனல் வந்து போட்டாங்க.
0: யார் போட்ட?
1: திருப்பாரி ஐபிஎல் லீக் மேனேஜ்மென்ட்
0: அப்படி வந்ததா? முதலே தீர்மானிக்கப்பட்டது தானே குயின்சன், ஃபைனல் வந்து
1: சண்டே.
0: அது என்னடா குவாலிஃபயர் ஒன்று முடிஞ்சது, இது ரெண்டாவது குவாலிஃபயர். ஐபிஎல் பிளே ஆஃப் வந்து குயின்சன் பிளே ஆஃப் நாலு டீம் தெரிவாகும், நாலு டீம் தெரிவாகி முதலாம் இரண்டாம் அணிகளுக்கு இடையில முதலாவது போட்டி நடக்கும், ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர். அதுல ஆர்சிபி வந்து நேரடியாக ஃபைனலுக்கு போயிட்டு, நான் சொல்றத கேட்டீங்கன்னா விளங்கும். பிறகு குஜராத் டைட்டன் தோத்தது இல்லோ, அது ரெண்டாவது இடத்தை பெற்றதால அதுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் இருக்கு பட்டியல். அப்ப என்ன செய்யும், மூன்றாம் நான்காம் இடத்தை பெற்ற அணிகள் நேற்று மோதிச்சது தானே, எஸ்ஆர்ஹெச்சும் ஆர்ஆர். அதில் ஆர்ஆர் இருக்கு, இப்போ ஆர்ஆர் வந்து நேரடியாக ஃபைனலுக்கு போயிடா, குஜராத் டைட்டன்ஸோட இன்னொருக்கா
1: மோதணும்
0: குவாலிஃபயர் 200. அதில் வேணுற அணி தான் சனி ஞாயிற்றுக்கிழமை ஃபைனலில் ஆர்சிபியோட மோ
1: டேபிள் இல்லை
0: இல்லை டேபிள்
1: முதல் அண்டைக்கு பார்த்தேன்னா ஃப்ரைடே தான் ஃபைனலில் இருந்து போட்டுக்கிட்டேன்.
0: இல்லை இல்லை, நீங்கள் வேறு வேறு விடயத்தை பார்த்துட்டீங்க, இது ஏற்கனவே ஃபிக்ஸட், ஏற்கனவே போட்டது.
1: ஓகே ஓகே, நன்றி.
0: ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைப்போம். வணக்கம். இல்லை அப்படி கேள்வி கேட்குற நல்லம் குயின்சன் போன்றவர்கள் அப்படி கேள்வி கேட்குற நல்லம், அப்போ தான் கேட்குற ஏனையவர்களுக்கும் ஒரு திரும்ப ஒரு விளக்கம் வரும். வணக்கம் வரும்.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: ஓ நல்ல நல்லம், நீங்கள் எப்படி?
2: நிகழ்ச்சியில்
0: அடுத்த நேர் வணக்கம். நலம் இதே, நீங்கள் எப்படி?
3: நன்றி. ஓம் நான் இன்னைக்கு கிருஷ்ண வாசம் காட்டோடு கொடி படத்துல இருந்து கேட்கலாமா?
0: கொடி திரைப்படத்தில் இருந்து என்ன பாடல் சொன்னீங்க?
3: கிருஷ்ண வாசம் காட்டோடு அந்த பாடல்.
0: கிருஷ்ண வாசம், சரி, நன்றி.
3: நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
4: வணக்கம் பவான், பவான் கேக்குறேன்.
0: ஓ நலம் பவான், வன்குவர் பவான், வாங்கோ. நலம், நன்றி. நீங்கள் எப்படி?
4: அருமையான
0: படமும் நல்ல
4: மொண்டிகள் இருக்க படம்,
0: இந்த பாடல் காட்சி நல்லா இருக்கும். ரேகா கமல்
4: நல்லா இருக்கு.
0: நன்றி பவன். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: ஓ வணக்கம், இனிய மாலை வணக்கம் வாசன் அவர்கள், நான் ஸ்ரீராம் பேசுகின்றேன்.
0: வாருங்கள். வணக்கம் ஸ்ரீராம்,
5: வணக்கம்.
0: எப்படி?
5: நான் நல்லமா இருக்கிறேன், நீங்கள்?
0: மேலம் நன்றி
5: நன்றி. என்றால் அந்த அந்த விமானம் வந்து சனி நாட்டில் சொன்னீங்களா இல்ல அந்த காட்டு, ஆனால் அந்த அந்த விமானம் வந்து பூமியினுடைய அண்டிய பகுதியில் பறக்காம ஏன் பூமியை விட்டு வெளியால பறக்குன்றது ஒரு காரணம் தெரியுமா? எனக்கு தெரியாது, முடிஞ்சால் உங்களுக்கு சில நேரத்துல அதை பத்தி சொல்லுங்கம்மா.
0: நிலப்பகுதி இல்லாம கடற்பகுதியால தான் விமான பாதைகள் பெரும்பாலும் இருக்குது, பெரும்பாலான.
5: ஆனாலும் பூமியை அண்டிய பகுதி இல்லாமல் பூமிக்கு பூமியை விட்டு வெளிப்பிறப்புல தானே அதிகமா பறக்குது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 12,000 அடிக்கு மேலே நினைக்கிறேன் பறக்கின்றன. ஆனால் பூமியினுடைய காற்று மண்டலம் வந்து நான் நினைக்கிறேன் 15,000 கிலோமீட்டருக்கு அந்தால காற்று மண்டலம் இல்லையன்னு நினைக்கிறேன். 21,000
0: படைமண்டலம், படைமண்டலம், மாறன் மண்டலம், மாறன் மண்டலம் என்றது நீங்க சொல்ற மாதிரி தான். 10 to 15 kilometers அப்பாலே இல்ல,
5: உண்மைதான்.
0: எல்லா இடங்களும் ஒரே மாதிரி இல்ல, சில இடங்கள்ல குறைவா இருக்கும், சில இடங்கள்ல
5: குறைவா இருக்கும். ஆனால் காற்று காற்று மண்டல பகுதிக்குள்ளதான் பறக்கு. ஆனாலும் பூமி விட்டு அதிக தூரம் வெளியாலதான்
0: விமான பரப்பு ஒரு முறை தெரியுது ஸ்ரீராம். என்ன விமானம் பறக்க பறக்க உயர்ந்து கொண்டே இருக்கு, தெரியும் தானே அது
5: என்ன?
0: விமானம் வந்து பறக்க பறக்க மெல்ல மெல்ல அது உயர்ந்து கொண்டே செல்லும். ஒரு ஒரு செங்குத்தா தான் இப்படித்தான் பறக்கும் விமானம். நேர கார் மாதிரி நேர பறக்கிறேன். விமானம் உயர்ந்து கொண்டே போகும், உயர்ந்து கொண்டு போய் பிறகு இறங்குற இடத்த மெல்ல மெல்ல தாழ்ந்து கொண்டே வரும். என்ன
5: அப்படிதானே
0: இயல்பு.
5: எனக்கு பாடல் வந்து லவ் டுடேல இருந்து ஊரே அவளை பார்ப்ப, அசத்தலான பாடல். நன்றி, காத்திருக்கிறேன்.
0: ஊரே அவளை பார்த்தார்
5: பார்த்தார்.
0: நீங்க சொல்ற நீங்கள் அந்த சொன்ன அந்த மாதிரி அந்த ஈர்ப்பு விசைக்கு அங்காள போவாது விமானம், தெரியும் தானே?
5: ஈர்ப்பு
0: விசைக்குள்ளதான் பரப்பினம் அது
5: பறக்க முடியும்.
0: சரி, நன்றி. நான் சிந்திக்கிறேன். நல்லம் நன்றி
5: நன்றி.
0: சும்மா பாட்டு கேட்காம பாட்டை கேட்டுட்டு போகாம இப்படி எல்லாம் கேள்விகள் கேட்கும் போது பலருக்கு ஒரு சிந்தனை சிதறல். வணக்கம்.
6: வணக்கம் மூர்த்தி ஆயிக்கிறேன்.
0: மூர்த்தி வாங்க.
6: நீங்க நலம் தானே?
0: நலம் மூர்த்தி, நீங்கள் எப்படி?
6: நலமா இருக்கிறோம். எனக்கு நாளைக்கு அப்பா அந்த நினைவு தினம், அதுக்காக தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும் அந்த பாட்டு கேட்கலாம்.
0: கட்டாயம், தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னாலே. நான் முத்துக்குமார் இசை. படத்தின் பேரை கேட்டா தான் ஒரு மாதிரி, ஆனால் பாடல் நல்ல பாடல். தோன்றும் பாடல் நல்ல பாடல், கதையும் நல்ல கதை. அந்த பேர் தான் அப்படி படத்தின் நல்ல கதை அம்சம் பொருந்திய திரைப்படம். நன்றி
6: நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். வணக்கம்.
7: ஹலோ. வணக்கம் பாசன். மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். யார் பேசுறீங்க?
7: நான் பிரேம் கிடைக்கிறேன், பிராம்டில இருந்து.
0: ஓ பிரேம், வணக்கம். பிரேம்,
7: ஓ நேரம் கிடைக்க பக்யார்ட்ல நீ கேக்குதான் டக்காண்டி ரேடியோ போட்டு பாட்டு பண்ணிட்டு. ஓ நீங்க மாலை வணக்கம். என்ன பாட்டுண்டா இந்த கர்ஜன படத்துல இருந்து இளையராஜ அந்த மியூசிக்ல வருவாய் அன்பே தருவாய் ஒண்ணு செவ்வாய் முத்தம், அது வந்து ஜானகி மற்றொரு பழைய புது புது பாடகர் நல்ல ஞாபகம் இல்லை, கிருஷ்ணனோ என்ன ஏதோ ஒரு பேர் ரெண்டு பேர் கலைவாணரோ சம்திங் லைக் தட். அந்த பாடல் ஒரு மெலோடியஸ் சாங், அதை கேட்க விரும்புறேன். அருமையான பாட்டு, நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் பிடிக்கும். அது என்ன ராகம் என்று சொன்னீங்கடா தெரிஞ்சா இல்ல, அது கண்டுபிடிக்கிற கஷ்டமா இருக்கு, இதுல வேலை இருக்காது.
0: நீங்களும்
7: சங்கீதம் படிச்சாக்கிட்ட கேக்குறது என்ன ராகம் அவையல் சொல்லணும், அதை ஞாபகம் வச்சுக்கிறது. சிந்தி பகரவி, சிவரஞ்சினி, அப்படி இப்படி அந்த மெலோடியஸ் பாட்டு கொஞ்சம் கேட்க விருப்பம்.
0: பாடல் ஒழிக்கும். நன்றி பிரேம்.
7: ஓகே நன்றி. ஓகே தேங்க்ஸ்.
0: நிகழ்ச்சி நடத்தினர். வணக்கம்.
8: வணக்கம்.
0: வெண்பா வாங்கோ.
8: சொல்ல மறந்த கதையில,
0: சொல்ல மறந்த கதை
8: பாட்டுல விளையாட்டு வரும்போது
0: என்ன என்ன பாடு?
8: பாட்டுல விளையாட்டவர் ஆவாரம்
0: பூவேட்டு ஆவாரம் பூவே.
8: நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சி நடத்தினர். வணக்கம்.
9: மாலை வணக்கம். வாசன் சாரா.
0: சாரா மாலை வணக்கம். வாங்கோ.
9: எனக்கு பேசியது நீயா பேசியது அந்த பாட்டு. நீயா பேசியது.
0: நீயா பேசியது என்ன?
9: ஆமா.
0: யாரை போய் கேட்கறது நாங்கள் நீயா பேசியது அந்த சாரா
9: கேட்கணும்.
0: சரி பாடல் ஒலிக்கும். நன்றி சாரா நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
9: நன்றி நன்றி.
0: நீயா பேசியது பேனை பேசுறது அதான் பிரச்சனை. நீயா பேசியது. நேர்களது விருப்ப பாடல்கள் எங்களது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தரும் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியின் போது ஒழிக்கும். எல்லா பாடலும் அல்ல, ஒரு நாலு அல்லது ஐந்து பாடல் ஒழிக்கும். ஏனைய நேர்களது பாடல்கள் 7 மணியிலிருந்து 8 மணிக்கு ஒழிக்கும்.
10: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
11: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: மணித்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
2: சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்டறியப்பட்ட போக்குவரத்து விதிமீறல்களுக்கான அபராதம் விதிப்பது போன்று போலியான குறுஞ்செய்திகள் மற்றும் வாட்ஸ்அப் செய்திகளை அனுப்பி முன்னெடுக்கப்படும் மோசடி குறித்து காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாகாண சபை தேர்தல்களை இவருடைய இறுதிக்குள் நடத்துவதற்கு அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென எதிரணி தலைவர்கள் ஒன்றிணைந்து வலியுறுத்தியுள்ளனர். பரந்துரையில் புதிய விமான நிலையம் அமைக்கும் பணிகளை நிறுத்திய தமிழக அரசு ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்ட 1700 ஏக்கரில் சிட்காட் தொழிற்பூங்கா அமைக்க உயர்மட்ட அதிகாரிகள் நிலையில் ஆலோசனை நடந்து வருவதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கர்நாடக முதலமைச்சர் பதவியிலிருந்து சித்தராமையா இன்று விலகியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திடக்கழிவுகள் மேலாண்மை விதிகளின்படி பெருமளவு கழிவு உற்பத்தியாளர்கள் இணையதளத்தில் பதிவு செய்வது கட்டாயம் என்று சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. சீன மின்சார வாகன நிறுவனமான வைட் இந்த ஆண்டின் இறுதியில் கனடா சந்தையில் நுழைய திட்டமிட்டுள்ளதாகவும் வான்கூவர், கால்கரி, டொரண்டோ மற்றும் ஒன்றியல் உள்ளிட்ட இடங்களில் 20 மேற்பட்ட விற்பனை நிலையங்களை திறக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. 7 மேலாக 6 சிறுமி உட்பட 145 குழந்தைகளை இணையம் வாயிலாக பாலியல் ரீதியாக தாக்கிய குற்றத்துக்காக டொரண்டோவைச் சேர்ந்த ஒரு நபருக்கு அமெரிக்க சிறையில் 33 சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய ஆப்பிரிக்காவில் பரவி வரும் மிகவும் ஆபத்தான இபோலா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட எவரையும் அமெரிக்காவுக்குள் நுழைய அனுமதிக்கப் போவதில்லை என்று வெளியுறவுச் செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ரஷ்ய ராணுவ படைகள் உக்ரைனில் மேலும் 2 கிராமங்களை கைப்பற்றியுள்ளன. ஒன்று வடகிழக்கு கார்கிவ் பகுதியிலும் மற்றொன்று தென்கிழக்கு சபோரிசியா பகுதியிலும் அமைந்துள்ளது. ஹோர்முஸ் நீர்வழிப்பாதை வழியாக பயணிப்பதற்கு கட்டணம் வசூலிக்கும் தைரானின் புதிய அமைப்பான ஈரானின் பாரசீக வளைகுடா நீர்வழிப்பாதை அணையத்தின் மீது அமெரிக்க நீதித்துறை புதன்கிழமையன்று கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. மேற்கு ஆசிய போர் உலகின் மிகப்பெரிய எரிசக்தி நெருக்கடியை சமாளிப்பதற்காக நாடுகள் புதிய விநியோக பாதைகளை திறக்கவும் உள்நாட்டு வளங்களை நாடவும் தூண்டி வருவதாக சர்வதேச எரிசக்தி முகமை வியாழக்கிழமையன்று தெரிவித்துள்ளது.

நேர்கள் இணைந்திருப்பது அறிந்து அறியாமலும் தெரிந்து தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல் சுவை கதம்படி இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் நாங்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றிய தகவல்களுடன் இணைந்திருப்போம். நேர்களை, நாங்கள் இந்தியாவின் அரசியல் கட்சிகள் மற்றும் இலங்கையின் அரசியல் கட்சிகள் தொடர்பான ஒரு வரலாற்று தொடரை கடந்த வாரம் ஆரம்பித்திருந்தோம். பொதுவாக இலங்கை இந்தியா ஆகிய நாடுகளது கட்சிகள் சார்ந்த வளர்ச்சி அந்த நாடுகளின் விடுதலையுடன் மிக நெருங்கிய தொடர்புடையது. அது மட்டுமல்ல, இந்த கட்சிகள் சார்ந்த வளர்ச்சி பலரும் அறிந்த பல்வேறு விதமான சுவாரஸ்யமான விடயங்களை கொண்டது. அந்த வகையில் கட்சிகளின் வளர்ச்சி பற்றிய ஒரு கண்ணோட்டமாக இந்த கண்ணோட்டம் அமைய இருக்கின்றது. இந்திய கட்சிகளது வரலாற்றை நாங்கள் பார்த்து அதன் பின்னர் தமிழக கட்சிகளின் வரலாற்று பற்றிய ஒரு கண்ணோட்டத்தையும் இந்த நிகழ்ச்சி தொடரில் இணைக்க இருக்கின்றோம். இந்திய தேசிய காங்கிரஸ் என்பது இந்திய வரலாற்றில், அரசியல் வரலாற்றில் என்றும் தவிர்க்க முடியாத மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி என்பது யாவரும் அறிந்த உண்மை. பொதுவாக காங்கிரஸ் கட்சி இந்தியாவின் மிகப்பெரிய அரசியல் கட்சிகளில் ஒன்றாகும் என்பதை வரலாறு நமக்கு காட்டித் தந்திருக்கின்றது. ஏனைய எந்த கட்சிகளுக்கும் இல்லாத மிகப்பெரிய பழம் பெருமை, ஒரு வாய்ந்த ஒரு கட்சி என்ற பெருமை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கின்றது. 1885 தொடங்கப்பட்ட காங்கிரஸ் ஒரு சமரச இயக்கமாக ஆரம்பிக்கப்பட்டு பின்னாளில் இந்திய விடுதலை இயக்கத்தை முன்னெடுத்து செல்லும் ஒரு போராட்ட இயக்கமாக செயல்பட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த போராட்ட இயக்கமாக இருந்தது என்பதும் நீங்கள் அறிந்ததுதான். அதன் பிறகு மகாத்மா காந்தி அவர்கள் இவ்வியக்கத்தை இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு நியாயமாக கலைத்து விடலாம் என்று கூறிய போதும் கூட காங்கிரஸ் இயக்கத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான இந்தியாவின் முதலாவது பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு தலையிட்டால் இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு அரசியல் கட்சியாக மாற்றப்பட்டு பல தேர்தல்களை சந்தித்து வெற்றி பெற்ற போதிலும் சுதந்திர இந்தியாவில் 1947 பிறகு 54 வருடமும் 7 பிரதமர்களை ஆள வைத்தது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கூட்டணி ஆதரவில் 58 வருடங்களும் 4 பிரதமர்களை ஆள வைத்து இந்தியாவை அதிக காலம் ஆண்ட ஒரே பெருமைக்குரிய கட்சியாக காங்கிரஸ் கட்சி திகழ்ந்து வருகிறது என்றால் அது மிகையல்ல.

இந்த கட்சியை பொறுத்தவரையில் இந்தியா முழுவதிலும் 15 மில்லியன் மக்கள் ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்து நாடு முழுவதும் நடந்த போராட்டங்களில் 70 மில்லியன் மக்களும் பங்கெடுத்திருந்தார்கள். 1947 இந்தியா விடுதலை அடைந்த பின்னர் நாட்டின் அதிகாரம் மிகுந்த அரசியல் கட்சியாக உருவெடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸ். ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் முதன்மை உறுப்பினராகவும் இந்த கட்சி விளங்கியது என்பது யாவரும் அறிந்ததே.

வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 647-849-4444. Smart Restoration.

நேர்கள், இந்தியாவில் உருவான அரசியல் கட்சிகளில் இந்திய தேசிய காங்கிரஸ் வளர்ச்சி மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி. இதனால் இந்த கட்சியின் வளர்ச்சியை நாங்கள் இரண்டு கட்டங்களாக பிரித்து நோக்கலாம். ஒன்று, இந்திய விடுதலைக்கு முன்பான காலப்பகுதியில் இந்திய தேசிய காங்கிரஸின் வளர்ச்சி. இரண்டு, இந்தியாவின் விடுதலைக்கு பின்னான இந்திய தேசிய காங்கிரஸின் வளர்ச்சி என்று இரண்டு கட்டங்களாக பிரித்து பார்க்கலாம். இரண்டும் ஏதோ ஒரு வகையில் சுவாரஸ்யம் மிக்கவைதான். இந்திய வரலாறு தெரிந்தவர்களுக்கு விடுதலைக்கு முன்னரான காலப்பகுதி ஒரு தெகுட்டாத கனி ரசமாக இருக்கும். இந்தியாவின் அரசியல் தெரிந்தவர்களுக்கு விடுதலைக்கு பின்னரான காலப்பகுதி நிச்சயமாக ஒரு மலைக்கொம்பு தேன் சுவையாக இருக்கும்.

1885 தொடங்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தொடக்க காலத்தில் இந்தியாவில் பிரித்தானிய ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கவில்லை. அப்போது அதன் குறிக்கோள் கல்வி கற்ற இந்தியர்களுக்கு அரசில் பெரும்பங்கு வாங்கி தருவது ஒன்றாக இருந்தது. சுரேந்திரநாத் பானர்ஜி, வில்லியம் வாட்டர்பன் ஆகியோரால் தொடங்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் முதல் தலைவராக பம்பாயில் 1885 டிசம்பரில் நடந்த கூட்டத்தில் சுபாஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதில் 72 உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். முதல் கூட்டம் புனேயில் நடப்பதாக இருந்தது. புனே என்பது மகாராஷ்டிர மாநிலத்தில் இருந்தது. ஆனால் பிளேக் என்னும் கொள்ளை நோய் புனேயில் இருந்ததால் அந்த கூட்டம் மகாராஷ்டிர மாநிலத்தின் மற்றொரு நகரமான பம்பாய்க்கு மாற்றப்பட்டது. இதன் இரண்டாம் கூட்டம் 1886 டிசம்பர் 27 நடைபெற்றது. இதில் 456 பேர் கலந்து கொண்டார்கள். இந்த மாநாட்டின் தலைவராக தாதாபாய் நவ்ரோஜி ஆர் அறிவிக்கப்பட்டார். இவரின் முயற்சியால் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்று பெயர் மாற்றப்பெற்றது. இந்த மாநாட்டில் சுரேந்திரநாத் பானர்ஜியின் இந்தியன் நேஷனல் யூனியன் காங்கிரசுடன் இணைக்கப்பட்டது. இதன் மூன்றாவது மாநாடு சென்னையில் 1887 டிசம்பர் 27 நடைபெற்றது. பிரித்தானிய அரசின் எதிர்ப்பு காரணமாக காங்கிரசின் கொள்கையில் மாற்றம் கண்டது. இக்கட்சி விடுதலை போரில் தீவிரம் காட்டத் தொடங்கியது. 1907 காங்கிரசின் தீவிர போக்குடையோர், மிதப்போக்குள்ளோர் என இரண்டு குழுக்கள் உருவாகின. தீவிர போக்குடையோர் பாலகங்காதர திலகர் தலைமையிலும், மிதப்போக்குடையோர் கோபாலகிருஷ்ண கொகேலே தலைமையிலும் இயங்க தொடங்கினார்கள். பாலகங்காதர திலகரின் செல்வாக்கால் காங்கிரஸ் இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த பெரும் இயக்கமாக உருவெடுக்க தொடங்கியது. இலட்சக்கணக்கான மக்களை ஆங்கிலேயருக்கு எதிராக திரட்டிய பெருமை பாலகங்காதர திலகரை சார்கிறது. இந்திய விடுதலை போரில் முதன்மையான இடம் பிடித்த பாலகங்காதர திலகர், கோபாலகிருஷ்ண கோகலே, லாலா லஜபாய் ராய், பபின் சந்திரபோல், முகமது அலி ஜின்னா, இவர் பின்னர் பாகிஸ்தானின் தந்தை என்று அழைக்கப்பட்டார், தாதாபாய் நவ்ரோஜி, அதேபோல் வாவு சிதம்பர பிள்ளை, கப்பல் ஓட்டிய தமிழர், கொழும்புக்கும் தூத்துக்குடிக்கும் இடையில் கப்பலை ஓட்டிய மிகப்பெரிய நிறுவனத்தை கொண்டிருந்தவர் போன்ற தலைவர்களை காங்கிரஸ் கட்சி உருவாக்கியது. காங்கிரசின் வரலாற்றை பட்டாபி சீதாராமையா எழுதியிருக்கின்றார். இவர் காங்கிரசின் தோற்றம் ஒரு மர்மமாகவே உள்ளதென்று குறிப்பிட்டிருப்பது இங்கு கோடிட்டு காட்டத்தக்கது. உமேஷ் சந்திர பானர்ஜி காங்கிரசின் தோற்றம் பற்றி தனது நூலில் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆங்கிலேயர்கள் தமது ஆட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்காக காங்கிரஸை உருவாக்கினார்கள் என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது. 1915 காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்புகின்றார். தென்னாப்பிரிக்காவில் வெள்ளையருக்கு எதிராக அறவழிப்போர் நடத்தியதால் காந்தியின் புகழ் இந்தியாவிலும் அந்த வேளையில் பரவியிருந்தது. தாயகம் திரும்பியதும் தன்னை இந்திய விடுதலை போரில் ஈடுபடுத்திக் கொள்ளுகின்றார் இந்த காந்தி. அறவழிப்பாதையை ஆதரித்தாலும் முதலாம் உலகப் போரில் ஆங்கிலேயர்களை இவர் ஆதரித்தார். காங்கிரஸ் இயக்கம் அன்னி பெசன்ட் அவர்களின் தன்னாட்சி இயக்கத்திற்கு ஆதரவு கொடுத்தது. இந்து முஸ்லீம் ஒற்றுமை வேண்டி ஹாலிபாத் இயக்கத்தை ஆதரித்தார். டிசம்பர் 1917 ஆண்டில் கல்கத்தாவில் நடந்த மாநாட்டில் இந்திய காங்கிரசின் தலைவராக காந்தி ஓராண்டுக்குள் தெரிவாகின்றார். இதுதான் இந்திய தேசிய காங்கிரசின் இந்தியாவின் விடுதலைக்கு முன்னரான ஒரு சுருக்கமான வரலாறு. இந்திய தேசிய காங்கிரசின் இந்திய விடுதலைக்கு பிந்திய காலப்பகுதியில் என்ன மாற்றங்கள், என்ன புதிய விடயங்கள் எல்லாம் இடம்பெற்றன என்ற அந்த சுவாரஸ்யங்களை பற்றி அடுத்த வாரம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது அடுத்த பாடல் நாட்டாமை திரைப்படத்திலிருந்து அருண்குமார் விருப்பத்தில் வருகிறது.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS Realty Team Professional Agents CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.

நேர்கள் இலங்கையின் அரசியல் கட்சிகளின் தோற்றம் வரலாறு பற்றிய நிகழ்ச்சியுடன் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இலங்கையில் முதலில் தோன்றிய கட்சி என்ற பெருமை, ஒரு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி என்ற பெருமை லங்கா சமசமாஜ கட்சியை சாருகிறது. 1935 டிசம்பர் 18 அன்று இலங்கையில் உருவாக்கப்பட்ட நாட்டின் மிக மூத்த இடதுசாரி அரசியல் கட்சி என்று இது அழைக்கப்படுகின்றது. ட்ரொட்ஸ்கியவாதத்தை அடிப்படையாக கொண்டு உருவான இந்த கட்சி இலங்கையின் சுதந்திர போராட்டம் மற்றும் சோசியலிச சமூக மாற்றத்திற்கு பெரிதும் பாடுபட்ட கட்சியாக சொல்லப்படும். 1935 டிசம்பர் 18 இது நிறுவப்படுகின்றது. என் எம் பெரேரா, பிலிப் குணவர்தன, எஸ் ஏ விக்ரமசிங்க போன்றவர்கள் இந்த கட்சியின் பேர் சொல்லும் மிகப்பெரிய அரசியல் வாதிகளாக தமிழ் மக்கள் மத்தியிலும் சிங்கள மக்கள் மத்தியிலும் பிரபலம் பெற்றிருந்தார்கள் அந்த காலங்களில். 1947 நடைபெற்ற இலங்கையின் முதல் பொது தேர்தல், இதுதான் முதலில் நடைபெற்ற இலங்கையின் பொது தேர்தல். குறிப்பிடத்தக்க இடங்களை பிடித்து பிரதான எதிர்கட்சியாக லங்கா சமசமாஜ கட்சி தொழிற்பட்டது. 1964 ஸ்ரீமாவு பண்டார் நாயக்காவின் அரசாங்கத்தில் இணைந்து அமைச்சரவை பதவிகளை பெற்றது. இந்த இயக்கத்தில் உலகளவில் பெரும் சர்ச்சையையும் பிளவுகளையும் ஏற்படுத்தியது. கட்சிக்குள் இருந்த பிளவுகள் நீக்கப்பட்டு அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவதாக அறிவிக்கப்பட்டு இந்த கட்சி தனது 90வது ஆண்டு நிறைவை அண்மையில் கொண்டாடியது. என் எம் பெரேரா, கொல்வின் ஆர் டி சில்வா, லெஸ்லி குணவர்த்தன, விவியன் குணவர்த்தன போன்ற இலங்கையின் தலைசிறந்த இடதுசாரி தலைவர்கள் இந்த கட்சியில் அங்கம் வகித்தார்கள். இந்த கட்சியின் முன்னாள் செயலாளராகவும் அமைச்சராகவும் பணியாற்றிய பேராசிரியர் திஸ விதாரண, இவரை அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. கொரோனா காலத்தில் இலங்கையில் கொரோனா தொடர்பான பல்வேறு விதமான ஆய்வுகள் மற்றும் அந்த நோய் பரவலை தடுப்பதற்கான பல முயற்சிகளில் ஈடுபட்ட ஒரு மிகச்சிறந்த ஆய்வாளர்களில் ஒருவர், பல்கலைக்கழக பேராசிரியராக விளங்கியவர். அவர் இந்த வருடம் பிப்ரவரி மாதத்தில் இந்த உலகத்தை விட்டு தனது 91வது வயதில் மறைந்தமை குறிப்பிடத்தக்கது.

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரிகிற ஒரு

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினா வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
4: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
5: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
6: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
5: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 416-834-2266.
5: Jewelers.

எங்களை இலங்கையின் அரசியல் கட்சிகள் வரலாற்றில் ஐக்கிய தேசிய கட்சி என்பது பாரிய நீண்ட வரலாறுகளை கொண்டது. இலங்கையில் ஏற்பட்ட இன கலவரங்களாக இருக்கலாம், எங்களது தமிழர் தாயக விடுதலை போராட்டமாக இருக்கலாம், அனைத்திலும் ஐக்கிய தேசிய கட்சியின் பங்கு அளப்பரியது. சுருக்கமாக சொல்லப்போனால், நம் தமிழ் இளைஞர்கள் 70-75களில் ஆயுதமேந்தி போராட ஊக்குவித்த பெருமை இந்த ஐக்கிய தேசிய கட்சியையே சாருகிறது. இலங்கையின் இனவிடுதலை போராட்ட வரலாற்றில் ஐக்கிய தேசிய கட்சியின் பங்கை எந்த ஒரு அத்தியாயத்திலும் நீக்கிவிட்டு எழுதிவிடவோ பேசிவிடவோ முடியாது. அண்மையில் தனது 75வது ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடி இருக்கக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சி 1946 உருப்பெற்ற இலங்கையின் மிக முக்கிய அரசியல் கட்சிகளில் ஒன்றாக இன்று வரை திகழ்ந்து வருகிறது. சுதந்திரத்துக்கு பின்னர் இலங்கையில் அதிக காலம் ஆட்சி செய்த முக்கிய அரசியல் கட்சியாக இந்த ஐக்கிய தேசிய கட்சி பார்க்கப்படுகிறது.

1946 செப்டம்பர் 6 அனைத்து இனங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு கட்சியாக ஐக்கிய தேசிய கட்சி டிஎஸ்என் நாயக்காவால் ஸ்தாபிக்கப்படுகிறது. கட்சியை உருவாக்கும் பிரேரணியை அரச சபை உறுப்பினர் எஸ் நடேசன் முன்வைக்கின்றார். அதனை அரச சபை உறுப்பினர் டி பி ஜெயா மொழிமொழிந்தார். மகாமான்ய டி எஸ் சேனநாயக்கா தலைமையில் இந்த கட்சி ஆரம்பிக்கப்படுகின்றது. 1948 பிரித்தானிய காலனித்துவத்திலிருந்து விடுபடுவதற்கான போராட்டத்தில் முன்னின்று செயற்பட்டு சுதந்திர இலங்கையின் முதலாவது பிரதமராக விளங்கிய டி எஸ் சேனநாயக்கா ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்தே உருவாக்கப்பட்டார் என்று பெருமை கொள்வார்கள். ஐக்கிய தேசிய கட்சியை உருவாக்குவதில் முன்னின்று உழைத்த டி எஸ் சேனநாயக்கா 1931 டொனமூர் ஜாப்பின் கீழ் இலங்கையில் அரைகுறை பொறுப்பாட்சியை வழங்கிய ஜாப்பு என்ற பெருமை டொனமூர் ஜாப்புக்கு இருக்கின்றது. அதில் 4 மிக முக்கியமான விடயங்கள் பற்றி பேசுகின்றார்கள். 1931 கொண்டு வரப்பட்ட

ஆட்சி செய்கின்ற அந்த அதிகாரத்தில் இலங்கையர்களுக்கும் பங்கு வழங்கப்படுகின்றது. அந்த வகையில்தான் இலங்கையின் குடியேற்ற அமைச்சராக, குடியேற்றத்தை நிர்வகிக்கின்ற தலைவராக டி எஸ் சேனநாயக்கா பணிக்கமர்த்தப்படுகின்றார். அந்த செல்வாக்கின் மூலம் 1946 ஆண்டு மிகப்பெரிய அளவு கட்சி உறுப்பினர்களை கொண்டு இயங்கிய ஐக்கிய தேசிய கட்சி உருவாக்கப்படுகின்றது. அதே நிர்வாகக் குழுவில் கூட்டுறவு அமைச்சராக, பல்வேறு உள்ளூராட்சி அமைச்சராக, பல்வேறு விதமான அமைச்சு பொறுப்புகளை வகித்த SWRD பண்டார் நாயக்கா 1951 ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற ஒரு கட்சியை உருவாக்குவது வரை இந்த டி எஸ் சேனநாயக்கா அவர்கள் உருவாக்கிய ஐக்கிய தேசிய கட்சி பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக இருந்து 1947 ஆண்டு நடைபெற்ற இலங்கையின் முதலாவது பெரிய ஒரு தேர்தலிலே வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பை டி எஸ் சேனநாயக்கா பொறுப்பேற்கின்றார். அதன் மூலம் இலங்கையின் முதலாவது பிரதமர் என்ற பெருமை அவருக்கு கிடைக்கின்றது.

டான் ஸ்டீபன் சேனநாயக்கா. இவர் தான் டி எஸ் சேனநாயக்கா என்று அழைக்கப்பட்டார். இலங்கையின் முதலாவது பிரதமரும் அரசியல்வாதியுமாக விளங்கியவர். பௌத்தரான இவர் கொழும்பில் கல்கிசையில் உள்ள பரிமோதாவின் கல்லூரியில் பயின்றவர். சிறிது காலம் நில அளவை திணைக்களத்தில் எழுதுநராக பணியாற்றியவர். அதன்பின் தனது தந்தையாருக்கு சொந்தமான ரப்பர் தோட்டத்தை கவனிக்க சென்று விடுகின்றார். அந்த வேளையில் தான் டி எஸ் சேனநாயக்கா 1929 இலங்கை சட்டவாக்கப் பேரவையில் ஒரு உறுப்பினராகவும், 1931 அரசாங்க சபைக்கு தெரிவு செய்யப்பட்டதுடன் காணி அமைச்சராக, அதாவது குடியேற்றம் சார்ந்த விடயங்களுக்கு பொறுப்பானவராக நியமிக்கப்படுகின்றார். வேளாண்மை மறுமலர்ச்சிக்கு பெரிதும் முளைக்கின்றார். 1946 பிரித்தானிய அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட சேர் பட்டத்தை மறுக்கின்றார். பிரித்தானியருடன் நல்லுறவை விரும்புகின்றார். 1947 நடந்த பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிட்டு இலங்கையின் முதலாவது பிரதமராக தெரிவு செய்யப்படுகின்றார். 1948 பிப்ரவரி 4 பிரித்தானிய ஆதிக்கம் முடிவுட்டதும் முழு இலங்கையை நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்கின்றார். கல்லோயா திட்டத்தை தொடக்கி வைத்த பெருமையும் இவரை சாருகிறது. 1949 கல்லோயா பள்ளத்தாக்கு திட்டம் என்பது இலங்கையில் பேசப்பட்ட மிகப்பெரிய அபிவிருத்தி திட்டமாக கருதப்பட்டது. அந்த கல்லோயா அபிவிருத்தி திட்டத்தை உருவாக்கிய பெருமையும் டி எஸ் சேனநாயக்காவை சாருகிறது. 1952 குதிரை சவாரியின் பொழுது விழுந்து காயமடைந்து இறக்கின்ற போது அவருக்கு பின் இவரின் மகன் டட்லி சேனநாயக்கா இலங்கையின் பிரதமர் பதவியை ஏற்க வேண்டிய தருணம் வருகிறது.

0: இதயத்தில் நுழைந்திடும் தமிழ்ச்சி, செவிகளில் நிறைந்திடும் தமிழ்ச்சி, 101.3 CMR தமிழ்ச்சி.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677202,
3: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவைட் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன், குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ், 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, ஏசியன்ஸ் மெகா சேல்.
4: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
5: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது.
6: முதியோர் பராமரிப்பு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677.
7: நேர்கள் சிஎம்ஆர் தமிழேஷ்டின் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பரிசுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நேர்களை, இந்த வேளையில் நாங்கள் அமெரிக்கா தொடர்பான விடயத்தில் ஜார்ஜ் வாஷிங்டன் தொடக்கம் டொனால்ட் ட்ரம்ப் வரை தொடருடன் இணைந்திருப்போம்.

ஐக்கிய அமெரிக்க வரலாற்றில் பில் கிளிண்டனை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த பெருமை ஜார்ஜ் டபிள்யூ புஷை சாருகிறது. ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அவர்கள் 2001 முதல் 2009 வரை அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த பெருமை சேர்த்தவர். ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அவர்களின் ஜார்ஜ் எச் டபிள்யூ புஷ் அவர்களின் மகன் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவரது ஆட்சி உலக அரசியலில் மிகவும் தாக்கம் செலுத்திய காலமாக சொல்லப்படுகிறது. ஜார்ஜ் டபிள்யூ புஷ் ஆட்சியின் முக்கிய அம்சங்கள் என்று சொன்னால் பலருக்கும் உடனடியாக நினைவுக்கு வருவது 9/11 தான். 2001 ஆண்டு செப்டம்பர் மாதம் 11 தேதி இடம்பெற்ற அமெரிக்கா மீதான தாக்குதல் மிகப்பெரிய செப்டம்பர் 11 தாக்குதல் என்று வரலாறு பேசுகின்ற தாக்குதல் சம்பவம் யாராலும் மறக்க முடியாதது. அல் குவைதா பயங்கரவாதிகளின் விமானங்களை கடத்தி அந்த பயங்கரவாதிகள் விமானங்களை கடத்தி தற்கொலை தாக்குதல்களை மேற்கொண்ட வரலாற்றில் மிகப்பெரிய வடுவான நிகழ்ச்சி அது. வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் என்று சொல்லக்கூடிய கோபுரங்கள் இடிந்து தகர்ந்து விழுந்த அந்த சம்பவம் அமெரிக்காவின் அடி நாதத்தையே ஒருமுறை உழுப்பி எடுத்தது என்று சொல்லலாம். உலகத்துக்கே மிகப்பெரிய சவாலாக ஒரு மிகப்பெரிய வல்லாதிக்க நாடாக பல்வேறு விதமான இராணுவ தந்திரோபாயங்கள் மட்டுமல்ல உளவியல் சார்ந்த பல்வேறு விடயங்களில் குறிப்பாக அவர்களது சிஐஏ எஃபிஐ போன்ற உளவு அமைப்புகளுக்கெல்லாம் சவால் விடுகின்ற வகையில் பாரிய தாக்குதல் ஒன்றை அல் குவைதா அமைப்பு அமெரிக்கா மீது மேற்கொண்டு உலகத்தை ஒருபுறம் திகைக்க வைத்தது.

அமெரிக்க மக்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. தமது நாட்டுக்கு இப்படி ஒரு தாக்குதல் இடம்பெறுமா? தமது நாடு இவ்வளவு பலவீனமாக இருந்ததா? தமது நாட்டின் இராணுவ கட்டமைப்பு, பென்டகன், எஃபிஐ, சிஐஏ போன்ற உளவு அமைப்புகள் எல்லாம் பலமிழந்து விட்டனவா என்ற சந்தேகம் அமெரிக்க மக்களின் மனங்களில், 300 கோடி அமெரிக்க மக்களின் மனங்களில், 30 கோடி அமெரிக்க மக்களது மனங்களில் பெரிய வினாக்குறியாக எழுந்து நின்றது. சுமார் 3000 பேர் அந்த தாக்குதலில் உயிரிழக்க நேரிட்டது. அமெரிக்காவின் வரலாற்றையே ஒருமுறை புரட்டி போட்ட சம்பவமாக இந்த சம்பவம் பேசப்பட்டது. அது மட்டுமல்ல, ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் காலத்திலே ஆப்கானிஸ்தான் போர் மிகப்பெரிய யுத்த களம், ரணகளமாக உருவெடுத்தது. 2001 செப்டம்பர் 11 பின்னர் ஆப்கான் மீது மிக கொடும் தாக்குதலை ஐக்கிய அமெரிக்கா தொடுத்திருந்தது. தலிபான் அமைப்பு அல் குவைதாவுக்கு பாதுகாப்பு அளித்ததற்காக குற்றஞ்சாட்டப்பட்டு பாரிய தாக்குதல் நடவடிக்கைகள் ஆப்கான் மீது மேற்கொள்ளப்பட்டன. அது மட்டுமல்ல, 2003 ஈராக் மீது படியெடுத்த அந்த சம்பவமும் இந்த அரசியல் ஜனாதிபதியின் காலத்தில் பாரியளவு சர்வதேச அரசியல் விடயங்கள் சார்ந்த ஒரு பட்டியலில் ஈராக் மீதான படியெடுப்பும் பேசப்பட்டது. இன்று எவ்வாறு ஈரான் அணு ஆயுதங்களை வைத்துள்ளது என்ற பேரில் ஈரான் மீது ஐக்கிய அமெரிக்கா மிக கொடும் தாக்குதலை மேற்கொண்டதோ, அதேபோல் 2003 சதாம் ஹுசேன் ஒரு மிகப்பெரிய அழிவு சார்ந்த பாரிய ஆயுதத்தை வைத்திருக்கின்றார் என்ற ஒரு பாரிய குற்றச்சாட்டை முன்வைத்து ஈராக் மீது, சதாம் ஹுசேன் மீது பாரிய தாக்குதலை ஐக்கிய அமெரிக்கா மேற்கொண்ட காலமும் இந்த ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் ஆட்சி காலத்தில்தான்.

எத்தனை பல அழிவுகளை ஜார்ஜ் டபிள்யூ புஷ் காலத்தில் அமெரிக்கா எதிர்கொண்டதென்றால் இன்னொரு இயற்கை பேரிடரையும் நாம் குறிப்பிடாமல் இருக்க முடியாது. கத்தரீனா என்ற கொடும் சூறாவளி அமெரிக்காவை தாக்கி அழித்து பாரிய சேதத்தை விளைவித்ததும் இவரது ஆட்சி காலத்தில் தான். ஒரு மிகப்பெரிய உலக பொருளாதார பாதிப்பை இந்த காலம் அமெரிக்காவால் ஈடுகொடுக்க முடியாத பாரிய வீட்டுக்கடன் சந்தை சரிவு, வங்கிகளின் வீழ்ச்சி மட்டுமல்ல உலக ரீதியிலான பாரிய பொருளாதார பாதிப்பு போன்றவற்றுக்கெல்லாம் ஈடுகொடுத்து ஆட்டம் கண்ட ஒரு காலம் இவரது ஆட்சி காலமாகும்.

நேர்களை, வருகின்ற வாரங்களில் நாங்கள் 2001 ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத தாக்குதல் பற்றியும், ஈராக் மீதான இவரது ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற தாக்குதல் பற்றியும் விரிவாக நோக்க இருக்கின்றோம்.

0: மனத்தியால செய்திகள் CMR Tamil HD Hourly News. அஸ்வேசுமாத் நலன்புரி திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான மே மாதத்துக்கான கொடுப்பனவுகளை நாளை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக நலன்புரி நண்பர்கள் சபை தெரிவித்துள்ளது. மகா சங்கத்தினர் சங்க சமூகத்தை ஒடுக்க கட்டுப்பாடுடன் பேணி செல்வதற்கு தேவையான சட்டங்களை விரைவில் தயாரித்து வழங்குவதற்கு அரசு தீர்மானித்துள்ளது என ஜனாதிபதி அருண்குமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்டறியப்பட்ட போக்குவரத்து விதிமீறல்களுக்கான அபராதம் விதிப்பது போன்று போலியான குறுஞ்செய்திகள் மற்றும் வாட்ஸ்அப் செய்திகளை அனுப்பி முன்னெடுக்கப்படும் மோசடி குறித்து காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாகாணசபை தேர்தல்களை இவருட இறுதிக்குள் நடத்துவதற்கு அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென எதிரணி தலைவர்கள் ஒன்றிணைந்து வலியுறுத்தியுள்ளனர். களுத்துறை பள்ளிவாசல் வீதி வெட்டுமடை பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பரந்துரையில் புதிய விமான நிலையம் அமைக்கும் பணிகளை நிறுத்திய தமிழக அரசு ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்ட 1700 ஏக்கரில் சிட்காட் தொழிற்பூங்கா அமைக்க உயர்மட்ட அதிகாரிகள் நிலையில் ஆலோசனை நடந்து வருவதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கர்நாடக முதலமைச்சர் பதவியிலிருந்து சித்தராமையா இன்று விலகி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த வழக்கறிஞர் மோகனாவை உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க உயர் அதிகாரமிக்க அமைப்பான கொல்ஜியம் பரிந்துரைத்துள்ளது. திடக்கழிவுகள் மேலாண்மை விதிகள்படி பெருமளவு கழிவு உற்பத்தியாளர்கள் இணையதளத்தில் பதிவு செய்வது கட்டாயம் என்று சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. சீன மின்சார வாகன நிறுவனமான பைட் இந்த ஆண்டின் இறுதியில் கனடா சந்தையில் நுழைய திட்டமிட்டுள்ளதாகவும் வான்கூவர், கல்கரி, டொரண்டோ மற்றும் மொன்ட்ரியல் உள்ளிட்ட இடங்களில் 20க்கும் மேற்பட்ட விற்பனை தளங்களை திறக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. 7 ஆண்டுகளுக்கு மேலாக 6 வயது சிறுமி உட்பட 145 குழந்தைகளை இணையம் வாயிலாக பாலியல் ரீதியாக தாக்கிய குற்றத்துக்காக டொரண்டோவைச் சேர்ந்த ஒரு நபருக்கு அமெரிக்க சிறையில் 33 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பாலின அடிப்படையிலான வன்முறையை ஒரு பெருந்தொற்று என நியூஃபவுண்ட்லேண்ட் மற்றும் லேபடோர் ஆகிய மாகாணங்கள் அறிவித்துள்ளது. மத்திய ஆப்பிரிக்காவில் பரவி வரும் மிகவும் ஆபத்தான இபோலா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட இவரையும் அமெரிக்காவிற்குள் நுழைய அனுமதிக்கப் போவதில்லை என்றே வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ புதன்கிழமையன்று தெரிவித்தார். ரஷ்ய ராணுவ படைகள் உக்ரைனில் மேலும் 2 கிராமங்களை கைப்பற்றியுள்ளன. ஒன்று வடகிழக்கு கார்கிவ் பகுதியிலும் மற்றொன்று தென்கிழக்கு சபோரிஷியா பகுதியிலும் அமைந்துள்ளது. ஹோர்முஸ் நீர்வழி வழியாக பயணிப்பதற்கு கட்டணம் வசூலிக்கும் தெஹ்ரானின் புதிய அமைப்பான ஈரானின் பாரசீக வளைகுடா நீர்வழிப்பாதை ஆணையத்தின் மீது அமெரிக்க நிதித்துறை புதன்கிழமையன்று தடைகளை அறிவித்தது. மேற்கு ஆசிய போர் உலகின் மிகப்பெரிய எரிசக்தி நெருக்கடியை சமாளிப்பதற்காக நாடுகள் புதிய விநியோக பாதைகளை திறக்கவும் உள்நாட்டு வளங்களை நாடவும் தூண்டி வருவதாக சர்வதேச எரிசக்தி முகமை வியாழக்கிழமையன்று தெரிவித்தது.
1: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
2: நேரம் 7:05 நேரல் CMR தமிழ் HD என் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையில் மூர்த்தியின் விருப்ப பாடலுடன் தொடர்ந்து நாங்கள் இணைந்திருப்போம்.

0: அந்த பாடல் ஒழித்தோ இந்த நேரம் 7:08 நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழிஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ். நேர்கள் 8 வரை உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளிடம் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-6444-6222.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4661-4665-4661.
0: நேர்களை தொடர்ந்து நிகழ்ச்சியிலே நாங்கள் வெண்பாவின் விருப்ப பாடலுடன் இணைந்திருப்போம். சொல்ல மறந்த கதை திரைப்படத்திலிருந்து அந்த பாடல்.
3: சினிமாவில் வேற ஹீரோ மாதிரி பாடிக்கிட்டு இருக்க பொழுதாச்சுரா வேலை.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் இருந்துச்சு. நம்ம
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி கஸ்டமர் யூ ஆர் ட்ரைங் டு ரீச்
2: இஸ் நாட் அவேலபிள். பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ், டெட் கன்சலிடேஷன், அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் 416-268-0155 416-268-0155.
0: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
1: செல்லம் இல்லடா செல்வம்.
0: சரி சரி.
2: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24ஆம் தேதி கைலாச வாகனம், 26ஆம் தேதி மாம்பழ திருவிழா, 27ஆம் தேதி வேட்டை திருவிழா, 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். இலக்கம் 200 Advance Boulevard, 416-471-0255.
3: நேர்களை, தாய்லாந்தில் ஒரு மிக நாடக பாணியில், ஒரு திரைப்பட பாணி என்று சொல்லலாம், இந்த பாணியில் ஒரு கைது நடவடிக்கை இடம்பெற்றிருக்கின்றது. ஒரு தாய்லாந்தில் லோப்புரி மாகாணத்தில் நடைபெற்ற ஒரு வீதி நடன திருவிழா ஒன்றின் போது ஒரு போதைப்பொருள் கடத்தல் சந்தேக நபரை கைது செய்வதற்காக காவல்துறையினர் பல்வேறு விதமான வேடிக்கை வினோதங்களை காட்டி அவரை கைது செய்திருக்கின்றார்கள். இதற்காக 5 ஆண் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஒரு பெண் அதிகாரி என மொத்தம் 6 பேர் பளபளப்பான கவர்ச்சியான ஆடைகளை அணிந்து கொண்டு சென்றிருக்கின்றார்கள். அதிகாரிகள் அந்த சந்தேக நபரை கைது செய்ததோடு அவரிடமிருந்து 53 போதைப்பொருள் மாத்திரைகளையும், போதைப்பொருள் விற்பனைக்கு பயன்படுத்தப்படும் 200 பிளாஸ்டிக் பைகளையும் பறிமுதல் செய்திருக்கின்றார்கள். அவர் மீது போதைப்பொருள் வைத்திருந்தமை மற்றும் சட்டவிரோத இணையவழி சூதாட்டத்தை நடத்தியமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படி பல்வேறு விதமான வேடங்களை அணிந்து கொண்டு இப்போது பலரும் பல நாடுகளிலும் பல்வேறு விதமான கைதுகள் மிக வேகமாக நடைபெற்று வருகின்றன. இலங்கையிலும் இவ்வாறான கைதுகளை பல்வேறு வேடதாரிகள் மற்றும் பல்வேறு விதமான மாற்று உடைகளில் சென்று சிஐடியினர் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் நடத்துகின்ற படலங்களும் இப்போது ஆரம்பமாகி இருக்கின்றன. என்றாலும் இலங்கையில் இந்த கொலை கொள்ளை சம்பவங்கள் இன்னும் குறைவதாக இல்லை. மட்டக்களப்பில் ஒரு முச்சக்கர வண்டி ஓட்டுநர் அவரை மிக சூசகமான முறையிலே கடத்தி சென்று அவரிடமிருந்த தங்க மோதிரங்கள் போன்றவற்றை பறித்திருக்கின்றார்கள். அண்மையில் சண்டிலிப்பாயில் யாழ்ப்பாணத்தில் வெளிநாட்டிலிருந்து சென்ற ஒருவரை கொலை செய்து அவரிடமிருந்து பணம் பொருட்கள் கொள்ளையிடப்பட்டன. அங்கு சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருந்த போதிலும் அவர்கள் குசினிக்கால் அவர்களது சமையலறை பகுதியை ஊடாக உள்ளே நுழைந்து அந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதைவிட கொழும்பில் வீட்டை வாடகைக்கு வாங்குவதுகின்ற பாணியிலே ஒரு பெண் சென்று அங்கிருக்கின்ற முதியவர் கணவன் மனைவியுடன் பேசி கொண்டிருந்த போது அவரது கணவன் என்ற பெயரில் ஒரு ஆண் உள்ளே நுழைகின்றார். அவரை தொடர்ந்து புரோக்கர் என்ற பெயரில் இன்னொரு ஆண் உள்ளே நுழைகின்றார். மூவரும் அந்த வீட்டுக்குள் நுழைந்தவுடன் இருந்த தம்பதியினருக்கு மயக்க மருந்தை தெளித்து அவர்கள் மயங்கிய பின்னர் அவர்களிடமிருந்த நகைகளை களவாடி சென்றிருக்கின்றார்கள். இதைவிட மலையகத்திலே அண்மையில் இரு தம்பதிகளை கொலை செய்து அவர்களிடமிருந்து நகைகளை களவாடிய சந்தேக நபரை கைது செய்து பிறகு தப்பியோடி மீண்டும் அவரை கைது செய்திருக்கின்றார்கள். இப்படி பல திருட்டு சம்பவங்கள் இப்போது இலங்கையில் மலிந்துவிட்டன. அதுவும் அந்த நடைபெறுகின்ற பாணிகளை பார்த்தால் எல்லாமே ஒரு திரைப்பட பாணியில் அரங்கேறி வருகின்றன. இன்னும் பல சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த சம்பவங்கள் எல்லாம் இலங்கையில் தற்போது கிளீன் ஸ்ரீலங்கா என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறி வருகின்றது. அதனால்தான் என்பிபி அரசாங்கத்திலிருந்து ஒரு குழு வெளியிலே செல்லுகின்ற முனைப்புடன் இருப்பதாகவும், அதன் காரணமாக கட்சித்தாவல் தடை சட்டத்தை மீண்டும் மிக கடுமையாக இலங்கையில் அமுல்படுத்த இருப்பதாகவும் பேச்சாளர் நலிந்த ஜெயதீச அண்மையில் தெரிவித்திருந்தமை நேர்கள் அறிந்ததே. இப்படி பல செய்திகள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல நேர்களே, இப்பொழுது ஆப்பிரிக்க கண்டத்தில் பரவி வருகின்ற மிக பாரிய அளவிலான ஒரு நோயாக மாறியிருக்கின்றது இந்த எபோலா வைரஸ் நோய். அந்த எபோலா வைரஸ் நோய் மிக வேகமாக பரவி வருவதனால் உலகில் பயண கட்டுப்பாடுகள் இப்போது தீவிரமடைந்திருக்கின்றன. குறிப்பாக கொங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் உகாண்டா ஆகிய நாடுகளில் மிக அரிய வகை இந்த எபோலா வைரஸ் தொற்று அதி வேகமாக பரவி வருவதாக சொல்லப்படுகின்றது. இதனை கட்டுப்படுத்தும் நோக்கில் பல உலக நாடுகள் கடுமையான பயண கட்டுப்பாடுகளை, எல்லை பாதுகாப்பு சோதனைகளையும், தீவிரப்படுத்தி வருவதாக சொல்லப்படுகின்றது. கடந்த 15 தேதி கொங்கோவில் இந்த எபோலா பரவல் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இதுவரை 890 சந்தேகிக்கப்படும் தொற்றாளர்களும் 220 உயிரிழப்புகளும் அங்கு நடைபெற்று இருப்பதாக WHO தெரிவித்திருக்கின்றது. உகண்டாவில் இதுவரை 5 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரு உயிரிழப்பு பதிவாகியிருக்கின்றது. இந்த நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு உலக சுகாதார நிறுவனம் கொங்கோவிற்கான தேசிய அளவிலான ஆபத்து மதிப்பீட்டை அதிகம் என்பதிலிருந்து மிகவும் அதிகமாக இப்போது மாற்றியிருக்கின்றது. இதனால் கொங்கோ, உகண்டா மற்றும் தென் சூடான் ஆகிய பகுதிகளிலிருந்து பயணிப்போர் தொடர்பாக பல நாடுகளும் கடும் கட்டுப்பாடுகளை இப்போது விதித்திருக்கின்றன. கனடாவும் அந்த நாடுகளிலிருந்து வருவோருக்கு எதிராக அவர்கள் 21 தடுத்து வைத்து மிக தீவிரமாக கண்காணிக்கப்பட்ட பின்னரே அவர்கள் விடுவிக்கப்படுகின்ற ஒரு செய்தியையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். என்ற வகையில் இந்த நாடுகளுக்கு பயணிக்க வேண்டாம் என்ற பயண எச்சரிக்கையும் இப்போது விடப்பட்டிருக்கின்றது. நிகழ்ச்சிகளில் நாம் காத்திருக்க நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
4: வணக்கம் வாசன், நான் HP சரண் பேசுறேன்.
3: சரண் வாங்கோ, வணக்கம்.
4: வணக்கம், எப்படி இருக்கீர்கள்?
3: நலம் நலம், நன்றி. நீங்கள் எப்படி?
4: நல்ல சமயம் எனக்கு. பல விஷயங்கள் சொல்றீர்கள் எல்லாம் இன்னைக்கு ஏமான விஷயங்கள், ஏமான செய்திகள். நாங்கள் இருந்தேன், இந்தியாவில் இருந்தேன், தமிழ்நாடு இருந்தேன், ஊழி பண்ண தமிழ்நாட்டில் 14 இன்ஸ்பெக்டர்ஸ் சஸ்பெண்ட்
3: பண்ணப்பட்டிருக்கான்.
4: அவருக்கான விஷயங்கள் உலகம் எல்லாம் அப்படியே போய்கொண்டிருக்கு. இன்னைக்கு ஒட்டாவில் இந்தியா கல்லூரி இந்தியா சேர்ந்த ஒரு மாணவிக்கு கத்தி குத்து, அதுவும் வந்திருக்கிறோம். இந்த செய்தியால் கணக்க வந்துருக்கு. சரி, நீங்கள் இப்ப எனக்கு இந்த ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது இளமை ஊஞ்சல் ஆடுகிறது, அது எனக்கு அக்கம்
3: நல்ல ராக பாடுறது. பகாடி ராகமா இருக்கும்னு நான் இருக்க அதை சொல்றேன்
4: உங்களுக்கு. அந்த நேரம் இதெல்லாம் அந்த நேரம் பட்டி தொட்டி எல்லாம் கலக்கிற பாட்டு.
3: உண்மைதான், உண்மைதான்.
4: கொடுக்கிற வழியில இருந்து கேட்ட பாட்டு.
3: நல்ல பாடல், திரைப்படமும் நல்ல திரைப்படம்.
4: வாலியின் பாட்டு தானே?
3: வாலியா தான் இருக்கும்.
4: வாலியார் தான், வாலிப கவிஞர் வாலிதான்.
3: சரி, நன்றி. பாடல் நிகழ்ச்சியை நடத்தினர். வணக்கம்.
5: வணக்கம் வாசன், எப்படி இருக்கீங்க?
3: ஓ நலம் வாங்கோ, வணக்கம். நீங்கள் எப்படி?
5: நாங்களும் நல்ல சுகமாக இருக்கோம். என்னது, ஃப்ளைட்டில் ஏறி போய் எல்லாம் ரங்கி வந்து கிரிக்கெட்டுக்கு வந்து இங்கே நிற்கிறீங்களே?
3: ஓ, எல்லாம்
5: கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? கொஞ்சம் லேட்டாக போயிட்டு அதில் நான் பெரிய மற்றது இவர் யார்? சூரியவன்சே வந்து 65 சிக்ஸர் அடிச்சிருக்காரு.
3: ஓ
5: சூப்பரா, கலை கொண்டு வார சந்தோஷம். சின்ன வயசுல 15 இந்த கிழக்கு கலக்கிறார்ல விஷயம். பாட்டுக்கப்பம் பேசு தெய்வம், பேசும் தெய்வம் படத்துல வந்து அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததும்.
3: அழகு தெய்வம் மெல்ல மெல்ல என்ன? நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு
5: நன்றி வாசன்.
3: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் வணக்கம்.
5: வணக்கம்.
6: எனக்கு கல்யாணராமன் படத்துல இருந்து இளமையில் ஆடும் இனிமை புதுமை.
3: கல்யாணராமன் என்ன படம் பாத்தீங்களா?
6: ஓ, அது பார்க்காம நம்ப.
3: நன்றி, நன்றி,
6: நன்றி, நன்றி.
3: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: மாலை வணக்கம். நான் எப்படி இருக்கிறீங்க?
3: நலமலில், நன்றி. நீங்கள் எப்படி?
7: நலசமா இருக்கிறேன். அந்த பேச்சுவார்த்தையை பற்றி சொன்னீங்க, ஈரானம்,
3: அமெரிக்கா.
7: நான் நினைக்கிறேன்
3: விலங்கில கதைக்கிற என்ன சொல்றீங்க? விலங்கில
7: எத்தனை வருஷம் ஆட்சியில் எடுக்கிறார் ராம்?
3: ராம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கடந்து போகுது அவற்றை ஆட்சி.
7: ஏன் இல்லை இப்ப என்ன அவர் ஏதோ சண்டை வாழ்ல பிளான் ஏதாவது செய்து ஃப்ராங்க்லின் ரெக்கார்டை உடைப்ப முடி யோசிச்சு தான் எல்லாத்தையும் தோல்வி ஆகிறது.
3: இல்லை ட்ரம்ப் வந்து இது ரெண்டாவது தடவை வேணும் ஆட்சியில் இருக்கிறது.
7: ஓ அவர் எட்டு வருஷம் தான். இப்போ ஃப்ராங்க்லின் வந்து 12 வருஷம் இருக்கிறாரோ.
3: என்ன சொன்னார்
7: அவர்? ரெக்கார்ட வந்து இவர் உடைப்ப மாட்டிட்டு தான் பிளான் பண்ணி எல்லாம் செய்ய விடுகிறாரோ நான் சொல்றேன்.
3: ஓ நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க?
7: ஓ நான் அப்படி நினைக்கிறேன். ஏதாவது செய்து ரெக்கார்ட உடைச்சும் தான் கூட கட்டி இப்ப வந்தார் பிளான்ல இதில வாங்கினாரோன்னு சொல்லி நினைக்கிறது. என்னோட நிகழ்ச்சி அது எப்படி நான் அந்த நிகழ்ச்சியில செய்றீங்கன்றதே நான் ஒரே டவுட் கணக்கு தான்
3: இருக்கிறேன்.
7: எல்லா இடத்துல உள்ள அந்த அங்கங்க இருக்கிற நிழல் எல்லாத்தையும் ஒரு உடைக்குல கொண்டு வந்து சாதம் மாதிரி பொது அறிவு விளையாட்டு அரசியல் உடனுக்குடன செய்திகள் வரலாறு சினிமா கருத்துகள் இவட எல்லாமே ஒன்றா செய்யுங்க. இன்றைக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ்ட் குடிச்ச ஃபீலா இருக்குது. என்னுடைய விஷயத்தினுடைய தொடர்ந்து கோயனுடைய வாழ்த்துக்கள் எனக்கு. இதோ இதோ என் கண்ணது
3: இதோ இதோ என் பல்லவி என்ன இதோ இதோ என் பல்லவி. அப்ப சரணம் இப்ப
7: சரணம் எனக்கு என்னோட ஞாபகம் வருது உங்களுக்கு சிவரங்கினி என்று பெயர் வச்சுக்கிறேன். உங்களை வந்து இப்ப ஒரு ஃபேமிலியில ஒரு ஜோக்கான் கதை நடந்தது ஒரு கதை நடந்த ஒரு கதை நடந்தது ஃபேமிலியில தன் அண்ணாவிட பேர் சொல்லி சிவரஞ்சன சாட்சிங்கிறது தங்கச்சி கேட்ட மாதிரி இருந்த சிவரஞ்சினி கேர்ள்ஸ் ஃபிரெண்ட் சி நான் பாட்டுக்கு வர சிவரஞ்சினியை பத்தி சாட்சி
3: யாரோ இருந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து தெரியணும் என்ன. நன்றி
7: நன்றி.
3: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: பாடல் வந்து ஜீன்ஸ் படத்துல இருந்து பூவுக்கள் ஒளிந்திருக்க பணி கூட்டம் அதிசயங்கள் பாடல்.
3: இல்ல அந்த பாடல் என்னென்றால் நல்ல அதிசயமான பாடல் தான். இன்றைக்கு முதல் பாடல் நோர்வே ஜெயாண்ட விருப்பம் அதுதான் ஒழிச்சது.
4: அச்சோ அப்ப அதுல அன்பே அன்பே கொள்ளாது எதை போடுங்க
3: என்ன எல்லாரும் ஜீன்ஸ் போட்டு கொண்டிருக்கிறீங்க
4: என்ன பண்றது அந்த மாதிரி இருக்குதான் ஆசை என்ன பண்றது.
3: சரி நன்றி நன்றி
4: நன்றி வணக்கம்.
3: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் தேவகுமார்.
3: வாங்க தேவகுமார்.
8: எனக்கு இளமை என்னும் காற்று பாடியது போர் பாட்டு அந்த பாட்டை தாங்க அந்த ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அந்த பாட்டை தாங்க நிகழ்ச்சி சிறப்பா போய் கொண்டு வந்து அருமையான அறிவுகள் அதிகம் அங்க இலங்கையில தொடங்கி செப்டம்பர் 11 போய் அப்படியே திரும்பி வந்து கிரிக்கெட்டுக்குள்ள நன்றி வாழ்த்துக்கள்.
3: நன்றி தேவா நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம் வாத்துண்ண.
3: வணக்கம்
9: ஜூலியஸ். எப்படி இருக்கீங்க?
3: ஓ நலம் ஜூலியஸ். வாங்க நன்றி. நீங்கள் எப்படி?
9: வெயில் அடிக்குதானே வெயிலோடு விளையாடி அந்த பாட்டுக்கு.
3: வெயிலோடு விளையாடி எப்படி இருக்கிறீங்க?
9: நன்றி வணக்கம்.
3: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம் வாசன் காசிநாதன் கதைக்கிறேன்.
3: காசிநாதன் வாங்கோ. என்ன பாடல்?
10: இன்றைக்கு விதம் படம் மறுச்சுண்ட படம் அதுல இருந்து காற்றை வாசல் காற்று என்று பாட்டு.
3: சார் நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம் வணக்கம் சார். சிவலிங்க எப்படி? நலமா இருக்குங்களா?
3: நலம் சிவலிங்கமையா. நன்றி. நீங்கள் எப்படி?
11: நலமா உற்சாகமா மகிழ்ச்சியா உங்களோட நிகழ்ச்சியை கேட்டு சந்தோஷமா இருக்கேன் சார். உங்களோட நேர்த்திக்கு பாராட்டுக்கள். எனக்கு உங்களோட தெரியலே ஒரு பாடல் போட்டு.
3: மிக்க நன்றி, மிக்க நன்றி உங்களுக்கு, உங்களுக்கும் பாராட்டுக்கள். நன்றி,
11: நன்றி சார். பாய்.
3: ஆமாம், இந்த வேளையிலே நாங்கள் நிகழ்ச்சியில் ஏற்கனவே இணைந்து கொண்ட, 6 மணிக்கு முன்னர் இணைந்து கொண்ட 2 நேர்களது பாடல்கள் மீதம் இருக்கின்றது. இப்போது பிரேம் விரும்பி கேட்ட கர்ஜனை திரைப்பட பாடல், டி கேஎஸ் கலைவாணன் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோரது குரல்களில் அந்த பாடல் ஒலிக்கிறது.

0: அந்த பாடல் மந்துவராளி ராகத்தின் சாயலில் ஒளித்தோ இந்த நேரம் 7:35 நேர்கள் சிஎம்ஆர் தமிழஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் நேர்கள் உங்களது விருப்ப பாடல்களை 8 வரை கேட்டு மகளெல்லாம் அலையுங்கள். 416-6444-6222
1: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000 416-284-7000
5: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: நேர்களே, இலங்கையில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார் பல்லேகமதேரர். இவரது பல்வேறு விதமான அண்மைய சர்ச்சைகள் தொடர்ச்சியாக இலங்கை அரசியலையே ஒரு உழுப்பு தொடங்கி இருக்கின்றது. சமீபத்தில் நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய பல்லேகம ஹேமரத்ன தேரர் மீதான கடுமையான குற்றச்சாட்டுகள் சமூகத்தில் பெரும் விவாதத்தை உருவாக்கி இருக்கின்றன. இந்த வேளையில் இவர் தொடர்பான பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட நிலையிலே அவர் இப்போது பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த பிணையில் விடுவிக்கப்பட்டது தொடர்பாக பல்வேறு விதமான எதிர்ப்புகள் இப்போது அரசாங்கத்துக்கு எதிராக கிளம்பி இருக்கின்றது. குறிப்பாக தமிழர் தரப்பிலிருந்து பல்வேறு பெண்கள் அமைப்பினர் இப்போது குரல் கொடுக்க தொடங்கியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, தேரருக்கு கொழும்பிலும் கண்டியிலும் பல்வேறு விதமான அவரது குடும்ப உறுப்பினர்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்ற அதே வேளை, இவரது இந்த விடுதலை, பிணையில் விடுவிக்கப்பட்ட சம்பவமானது பொதுவாக பௌத்த துறவிகளுக்கென்று விசேடமான ஒரு சலுகையாக இப்போது பேசப்பட்டு வருகின்றது. அது மட்டுமல்ல, ஜனாதிபதி அனுராக் குமார் திசாநாயக்க அண்மையில் ஒரு பௌத்த பீட நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு, குறிப்பாக வேசாக் தின ஆரம்ப வைபவத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போது பௌத்தர்களுக்கென்று பிரத்யேகமான சட்டம் ஒன்றை உருவாக்குவது தொடர்பாக பேசியிருப்பதும் இப்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. பௌத்தர்களுக்கு கடுமையான சட்டங்களுக்கு பதிலாக தளர்வான சட்டங்களை உருவாக்குவது தொடர்பான அவரது பேச்சு இப்போது நாட்டின் நீதி தொடர்பாக பல சர்ச்சைகளை கிளப்பிவிட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இவ்வாறான கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு துறவிகள் மனம் உடல் சார்ந்த விடயங்களில் மிக கட்டுப்பாடாக இருக்க வேண்டியவர்கள் இவ்வாறான விடயங்களில் ஈடுபடுகின்ற போது அவர்களுக்கு எதிராக சட்டங்கள் கடுமையாக மாற்றப்பட வேண்டுமென்ற பல தரப்பு வாதங்களும் இப்போது இலங்கையில் பேசப்படுகின்றன. என்ற வகையில் இந்த பௌத்த தேரர் தொடர்பான விவாதங்கள் மட்டுமல்ல, 23 பௌத்த தேரர்கள் அல்லது பௌத்த பிக்குகள் தாய்லாந்திலிருந்து போதைப் பொருட்களை கடத்தி வந்தவை தொடர்பாகவும் இப்போது பௌத்த பீடத்தையே ஒரு ஆட்டி வைத்திருக்கின்றது இந்த சம்பவங்கள்.

0: கட்டணத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
1: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
2: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது வீட்டுக்காத்தா சாப்பிட வர போய் மனித கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன் டீன்கலி.
1: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன், மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
3: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
4: 9052708800 9052708800
3: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டி என் தமிழ் எக்ஸ்பிரஸ் வழங்குகின்ற நேயர் விருப்ப நிகழ்ச்சி. இந்த வேளையிலே கனடாவில் தற்போது HST வரி காரணமாக கட்டிட தொகுதி மற்றும் நில மேம்பாட்டு சங்கம் அறிவித்த தகவலின்படி ஏப்ரல் மாதத்தில் வீடு விற்பனைகள் உயர்வடைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. 909 வீடுகள் விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன என்றும் இது கடந்த வருடத்தை விட 21% அதிகரிப்பை காட்டியிருக்கின்றது என்றும் சொல்லப்படுகின்றது. டொரண்டோ பிரதேசத்தில் இவ்வாறு வீடு விற்பனை அளவுகள் தொடர்ச்சியாக உயர்வடைந்து கொண்டு வருவது பொதுவாக இந்த வீடு விற்பனை சரிவிலிருந்து நாடு மெல்ல மெல்ல உயர்வடைந்து வருவதை எடுத்து காட்டுவதாக பல தரப்பினர் இப்போது சுட்டிக்காட்டுகின்றார்கள். அது மட்டுமல்ல, US நியூஸ் ஒன்று வெளியிட்ட ஒரு தகவலின்படி கனடா இப்போது உலகத்தின் மிகச்சிறந்த நாடுகளின் பட்டியலில் மிகவும் பின்தங்கி இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியே வந்திருக்கின்றது. 2025 தகவலின்படி கனடா இப்போது 19th இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. 2024 நான்காம் இடத்திலும் 2023 இரண்டாம் இடத்திலும் உலகின் மிகச்சிறந்த நாடுகளில் ஒன்றாக கனடா விளங்கியது. ஆனால் இப்போது 19th இடத்தை, அமெரிக்காவுக்கு அடுத்து 19th இடத்தை பிடித்திருக்கின்றது. இவ்வாறு பின்தங்கி இருப்பதற்கான மிக முக்கியமான காரணமாக இயற்கை சூழல் தொடர்பான விடயங்கள், மருத்துவ வசதி தொடர்பான விடயங்கள் மற்றும் வீட்டு வசதியற்றவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பது தொடர்பான விடயங்கள் காரணமாக கனடாவின் இந்த நிலை பின்தங்கி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஓரிரு காரணிகள் அல்ல, சுமார் 100 குறியீடுகளை அடிப்படையாக கொண்டு இந்த உலகத்தின் நாடுகளின் பட்டியலை US நியூஸ் நிறுவனம் தயாரித்து வருகின்றது. என்ற வகையில் இந்த 100 கிரைட்டீரியா காரணிகளின் அடிப்படையில் கனடா இந்த மிக முக்கியமாக 3 காரணிகளால் மிகவும் பின்தள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. என்ற வகையில் அந்த கனடாவின் முன்னேற்றம் இதனால் பின்தங்கியது என்பதல்ல அர்த்தம். இந்த 3 விடயங்களையும் கனடா உடனடியாக உயர்த்தி நாட்டை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே இந்த குறியாட்டியின் மிக பிரதானமான நோக்கமாக இருக்கின்றது. நேரம் சரியாக இப்பொழுது 7:48. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் வழங்குகின்ற நேயர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியில் ஒரு நேரை இணைத்து கொண்டு தொடர்ந்து பாடல்களுக்கு செல்வோம். வணக்கம்.
6: வணக்கம் பாபா, நான் முரின்.
5: முரின் வாங்கோ. வணக்கம்.
6: வணக்கம், எப்படி நலமா இருக்கிறீங்களா?
5: நலம் நலம், நன்றி.
6: எனக்கு முத்துமணி முத்துமணி நஞ்சிறு கண்ணுமணி அந்த பாடலை விரும்பி கேட்கிறேன்.
5: சரி, பாடல் வலிக்கும். நன்றி
6: நன்றி நன்றி வாசன்.
5: ஆமாம், நேர்களது விருப்ப பாடல்கள் தொடர்ந்து ஒலிக்க இருக்கின்றன.
7: ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங்? சூ சார்,
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரம்

அந்த பாடல் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது திரைப்படம், அதான் ஊஞ்சல் ஆடுகிறது என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். அந்த பாடல் எஸ்பிபி மற்றும் வாணிஜேரா ஆகியோரது குரல்களில் மிக அருமையான ஒரு ராகம், பஹாடி என்ற ஒரு ராகம். 75களில் வெளிவந்த திரைப்படம் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. அந்த திரைப்படம் வெளிவந்த காலத்திலே சி வி ஸ்ரீதர் அதன் இயக்குனர் மிக பிரபலமாக இருந்தவர். கமல்ஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீபிரியா, ஜெயசித்ரா ஆகியோரது நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் இசைஞானி இளையராஜாவின் இசையில். பாடலுக்கான வரிகளை வாழி எழுத அந்த பாடல் இந்த வேளையில் ஒழித்த இந்த நேரம் சரியாக 7:55. நேர்களை, இப்பொழுது கனடாவிலே ஒரு பொதுமக்களுக்கான ஒரு அறிவித்தல் விடப்பட்டிருக்கின்றது. டொரண்டோ நகரில் மின்சார மிதிவண்டிகள் மற்றும் மின்சார ஸ்கூட்டர்களில் பயன்படுத்தப்படும் லித்தியம் மற்றும் அயன் பேட்டரிகள் அண்மை காலமாக அடிக்கடி வெடித்து சிதறுவது பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு விடுக்கப்பட்ட கடுமையான அச்சுறுத்தல் என்று சொல்லப்படுகின்றது. இந்த பேட்டரிகள் இயல்பாகவே ஆபத்தானவை. இல்லை என்றாலும் தரமற்ற பேட்டரிகள் திடீரென்று வெடித்து கடுமையான உடல் காயம், உயிரிழப்பு மற்றும் பெரும் சொத்து சேதங்களை ஏற்படுத்துவதாக சொல்லப்படுகின்றது. இந்த தரமற்ற பேட்டரிகள் எவ்வாறு பெறப்படுகின்றன என்றால், இவை பொதுவாக சான்றிதழ் பெறப்படாத மற்றும் முறைப்படுத்தப்படாத தரமற்ற பேட்டரிகள் இணையத்தில் எளிதாக கிடைக்கின்றது. இதுதான் இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகின்றது. இதன் மூலம் அதிகமாக இவ்வாறான பேட்டரிகளை பயன்படுத்துகின்ற போது அதிக ஆபத்துக்கள் ஏற்படுகின்றன என்றும், டொரண்டோ நகரில் கடந்த 2020 முதல் 2024 வரையில் லித்தியம் அயன் பேட்டரிகளால் ஏற்படும் தீ விபத்துக்களின் எண்ணிக்கை சுமார் 600% அதிகரித்துள்ளதாக தீயணைப்புத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. ஆகவே இது தொடர்பில் பொதுமக்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. நேரம் இப்பொழுது 7:56. நேர்களது விருப்ப பாடல்களுடன் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த வேளையில் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்ட சந்திரனது விருப்ப பாடல் அடுத்தொழிக்கின்றது.

மலை மகளோ.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்களே, அந்த பேசும் தெய்வ திரைப்பட பாடல் கேபி மகாதேவன் பாகேஸ்ரீ என்ற ஒரு ராகத்தின் அடிப்படை TMS குரலில் அந்த பாடல் ஒலித்தோய்ந்தது. நேர்கள் CMR தமிழ் HD-யின் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் 9 மணி வரை நேர்கள் உங்களது தேடல் தெளிவுகள் ஆற்றல்கள் என்பவற்றை தருகின்ற அறிவு தேடலுக்கான மிகச்சிறந்த ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி உங்கள் மனங்கவர்ந்த நிகழ்ச்சியாக இடம்பெற இருக்கின்றது. இந்த வேளையில் கனடாவில் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்தவரான விதி என்னும் இளம்பெண், 4 ஆண்டுகளாக கனடாவில் கல்வி பயின்று வந்தவர். நயகரா பகுதியில் மர்ம நபர் ஒருவர் இவரை கத்தியால் குத்தி கொன்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த துயர சம்பவம் 15 தேதி நிகழ்ந்த நிலையில் மகள் கொல்லப்பட்ட விடயம் குறித்து அவரது பெற்றோருக்கு தெரியாமல் இருந்துள்ளது. படித்துக்கொண்டே பகுதி நேர வேலையும் பார்த்து வந்ததால் மகள் பிஸியாக இருக்கக்கூடும் என அவர்கள் எண்ணி இருந்த நிலையில் கனடாவிலிருந்து போலீசார் அழைத்த பிறகுதான் அவர்களுக்கு மகள் உயிரிழந்த விடயம் தெரிய வந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, நேர்களை, இப்பொழுது கனடாவில் ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் தொடர்பான பல்வேறு விதமான முன்னெடுப்புகள் மிக வேகமாக நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகின்றது. கனடாவில் நடைபெற உள்ள இந்த ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளை கண்டுகளிப்பதற்கு உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகளிலிருந்தும் மிக பெருமளவான ரசிகர்கள் வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இப்போது காணப்படுகின்றது. என்ற வகையில் வருகின்ற மாதம் ஜூன் மாதம் 11 தேதி தொடக்கம் ஜூலை மாதம் 19 தேதி வரை இடம்பெறுகின்ற இந்த ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளுக்கு ஒரு உந்து சக்தியாக இப்போது ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கிடையே